நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சகவருடம் 1948 ஸ்ராவண மாதம் 14 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15 தேதி இன்று புதன்கிழமை மத்தியாலை 1200

நாலொரு குரல் விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். அழுக்காராமை என்னும் அதிகாரத்தில் 162வதாக அமைந்துள்ள இக்குரட்பாவின் பொருள், யாரிடத்திலும் பொறாமை இல்லாதிருக்க பெற்றால் ஒருவன் பெறத்தக்க மேம்பாடான பேறுகளில் அதற்கு ஒப்பானது வேறொன்றும் இல்லை. மீண்டும் இக்குரட்பா நம் நினைவிற்கு. விழுப்பேற்றின் அஃது ஒப்பது இல்லை யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின்.

நேயர்களே, நமது நிலையத்தில் இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்னா அரவிந்த் குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அசோஸ் பயிரில்லம் குறித்த

காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. நிகழ்ச்சியில் தமிழமுது. இதில் தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி. ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:02 8:30 தகவல் தளம்.

காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எம். சந்திரசேகர் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர். ரகு அவர்கள் மிருதங்கம். பத்திரண்டுக்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. இன்றைய தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள். நெறிப்படுத்துகிறார் மஞ்சு அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீரநல்லூர் ஏ. கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். பகல் 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி. சம்பந்தம் அவர்கள் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். பகல் 1 மணிக்கு மகளிர் நேரம், இதில் குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் குறித்து நல்லாசிரியர் விருது பெற்ற வ. விஜயலட்சுமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஆர்.ஜே. ஜோ. இரண்டு 15 என்றும் இனியவை, பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓ. எஸ். தியாகராஜன் அவர்கள் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை எம். எஸ். விஸ்வநாதன், கதை ஜெயகாந்தன், இயக்கம் ஏ. பீம்சிங். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நெஞ்சம் என்ற தலைப்பில் திரைசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:15 வரையிலும், பின்னர் 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:20 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என். ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். எட்டு 15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனமும், 9:15 ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 சங்கீத வானிலே, 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 2 மணி பிற்பகல் 3:05 இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி 10 மணி 11 மணி ஆகிய நேரங்களிலும், இரவு 8:58 ஆகிய நேரங்களிலும் செய்தி சுருக்கம் கேட்கலாம்.

0: Transport Corporation for implementing this initiative. The Bharatiya Janata Party had promised this measure in its Lok Kalyan Sankalp Patra. This decision will provide financial relief to millions of senior women across the state, enabling them to travel for religious, social, family and healthcare related needs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
2: நம்மை சுற்றியுள்ள இந்த இயற்கை நமக்களித்த அனுபவ பாடங்கள் மிக அதிகம். அவ் இயற்கையிலிருந்து நாம் கற்ற அனுபவமே இன்றைய மனித வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமைகிறது. இயற்கை தன்னுள் கொண்ட அதிசயம் அனைத்தையும் கொடுத்து விட்டதா எனில் இல்லை. அதன் அதிசயத்தை அளந்தறிய முடியாமல் நீர் தேடிச் செல்லும் வேர் போல இன்றும் தேடுகிறோம். நமக்கு அனுபவத்தை தந்த இயற்கை தன்னுள் பிறர் காண முடியாத அதிசயத்தை ஒளித்து வைத்திருப்பது போல் இயற்கையை நாடிச் சென்று தன் வாழ்க்கையை நடத்தும் மனிதன் எத்தனை கூர்மையான அறிவுத்திறத்தை பெற்றிருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். அறிவுத்திறம் என்பது பல நூல்களை கற்பதால் வருவதில்லை. கற்றதை மனதினுள் சிந்தித்து சிந்தித்ததிலிருந்து தெளிவு பெற்று அத்தெளிவினால் மனிதநேய பண்புடன் சிறக்கும் போதே உண்மையான அறிவுத்திறமானது மேம்படுகிறது. உலகில் சிறந்த அறிவுடையோரின் இயல்பை ஆராய்ந்து பார்த்தால் அவர்களின் அறிவும் அவ்வறிவினால் செய்யப்படும் செயல்பாடும் மற்றவர்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகவே இருக்கும். பிறர் காணாத கோணத்தில் புதுமையாக ஒன்றை சிந்தித்து அப்படி சிந்திக்கும் போதே அதில் பிற உயிர்களுக்குண்டான நன்மையை அமைத்து கற்றவர் வியக்கும் வகையில் சீரிய கருத்துக்களை அமைப்பது அறிவுடையோரின் இயல்பாக இருக்கிறது. அவ்வியல்பு அறிவுடையோரிடம் பணிவையும் பண்பையும் உருவாக்குகிறது. தன்னினும் வயது குறைந்தவராக இருப்பினும் அவர்களை நன்மதிப்போடு நடத்தி அவர்கள் கூறுவதை பணிவோடு கேட்டு மகிழ்வார்கள். கடல் மிகுந்த வளங்களை தன்னுள் கொண்டிருந்தாலும் தன்னிலை மாறாதிருப்பது போல் அறிவுடையோரும் தன்னிலை மாறாதிருப்பார்கள். இதை உணர்த்த ஒரு கதையை சொல்கிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் மிகுந்த அறிவினை கொண்ட செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தனக்கே எல்லாம் தெரியும் என்ற ஆணவ குணம் அதிகமாக இருந்தது. அக்குணம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் அவ்வூருக்கு ஒரு ஞானி ஒருவர் வந்தார். அவர் மிகுந்த பொறுமையும் நற்குணங்களும் ஒருங்கே பெற்றிருந்தார். அவரின் குணத்தையும் அறிவையும் ஊரார் புகழக் கேட்ட செல்வந்தர் ஞானியை காண அவரது இருப்பிடத்திற்கு சென்றார். அப்போது தன் இடம் நாடி வந்த செல்வந்தரை உவகையுடன் வரவேற்ற ஞானி அவரை அமரச் செய்தார். செல்வந்தர் ஞானியை கண்டவுடன் தன் அறிவுத்திறத்தை இவருக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி பல தர்ம சாஸ்திரங்களையும் ஆன்மீக தத்துவங்களையும் விளக்கிச் சொல்லிக் கொண்டே இருந்தார். அப்படியே பல மணி நேரங்கள் கடந்தன. அனைத்தையும் பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த ஞானி செல்வந்தரை நோக்கி, ஐயா, பல மணி நேரமாக தாங்கள் எனக்கு அறச்சிந்தனைகள் பலவற்றை கூறி வருகிறீர்கள். சற்றே களைத்திருப்பீர்கள். சற்று பொறுங்கள். நான் தங்களுக்கு மூலிகை தேநீர் கொண்டு வருகிறேன் என வீட்டின் உள்ளே சென்றார். தன் வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்த ஞானி செல்வந்தரின் கையில் ஒரு மண்கோப்பையை கொடுத்து அதில் மூலிகை தேநீரை ஊற்றத் தொடங்கினார். அக்கோப்பை முழுவதும் நிறைந்த பின்னும் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார் ஞானி. அத்தேநீர் செல்வந்தரின் மீது சிந்தத் தொடங்கியது. அதை கண்ட செல்வந்தர், போதும் போதும், நிறுத்துங்கள், கோப்பை நிறைந்துவிட்டது எனக் கூறினார். அதை கேட்ட ஞானி பொறுமையுடன் சொன்னார், அந்த கோப்பையைப் போலத்தான் தங்களின் மனமும் உள்ளது. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை தங்களின் மனம் முழுவதும் நிரப்பி வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருக்க நான் எப்படி தங்களுக்கு புதிய ஞானத்தை போதிக்க முடியும்? முதலில் நீங்கள் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உம்முடைய மனமாகிய கோப்பையை நீங்கள் முதலில் வெற்றிடமாக்க வேண்டும். அப்போதுதான் பணிவு தோன்றி அறிவாகிய வெளிச்சத்தை உம்முள் தோன்றச் செய்யும் என்றார். அதை கேட்ட செல்வந்தர் தன் தவறை முழுவதுமாக உணர்ந்து ஞானியிடம் தன் தவறினை பொறுக்கும்படி கேட்டுக்கொண்டார். தெளிவான அறிவை பெற விரும்புவோர் முதலில் தன்னுள் எழுகின்ற தான் எனும் எண்ணமாகிய ஆணவத்தை கைவிட வேண்டும். அழிவை தரும் ஆணவம் நம் ஆக்கத்திற்கு துணை செய்யாது. அக்காரணத்தினால்தான் அறிவுடைய சான்றோர் தன்னுள் தோன்றும் ஆணவத்தை பயிரிடத்து கண்ட கலையாக அகற்றி அன்பெனும் வழியில் வாழ நினைக்கிறார்கள். அறிவுடையோர் பெறும் பண்பும் பணிவும் நூல்வழி பெற்ற கல்வியால் மட்டும் வந்ததில்லை. அவை அனுபவ முதிர்ச்சியினால் தோன்றியது. வாய்ச்சொற்களை குறைத்து செவியை திறந்து வைப்பதால் உலகின் போக்கை எளிதாக உணர்ந்து கொள்ளலாம். நூல்களை நாள்தோறும் தோய்வின்றி படியுங்கள். கற்றதை சிந்தியுங்கள். சிந்தித்ததை செயல்வடிவமாக்குங்கள். அச்செயல் உங்கள் வாழ்வாதாரத்திற்கான அறிவை மேம்படச் செய்யும். தாம் கற்றதை பெரிதென எண்ணாது வாழ்க்கையில் நாள்தோறும் நிகழும் நிகழ்வுகளின் மீது முழுமையான கவனத்தை செலுத்துங்கள். சிறு துளியாக தோன்றும் செயல்கள் யாவும் மிகப்பெரிய அனுபவ கீற்றுகளாக மாறுவதை உணர்வீர்கள். கண்களின் வழி காண்பதை விட ஒரு நிகழ்வை மனதின் வழி காண பழகுங்கள். அனுபவத்தின் சுவடு உங்களுக்கான அறிவை விரிவு செய்யும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்தியாலை 1215 கிலோஹெர்ட்ஸ் ஒலிபரப்பு, நேரம் 6:15. இனி உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமழ ஒளி உலா வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருகிறது உன்னிமேனன் பாடிய பாடல்.

இதுவரை ஒழித்தது தெய்வீக ராகம். இனி தொடர்வது சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரியம்மன் அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் ஆடி உற்சவத்தில் இன்றிரவு எல்லை கட்டுதல், தொடர்ந்து கொடியேற்றி காப்பு கட்டுதல் நடைபெறும். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம், தீபாராதனை, மாலை அம்மனுக்கு ஸ்ரீ சமயபுரம் மாரியம்மன் அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்து திருவீதி விழா நடைபெறும். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் ஆலய 60ஆம் ஆண்டு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று இரவு திருக்கல்யாண வைபவ உற்சவம் நடைபெறும்.

தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் கீழவீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி திருவிழாவில் இன்று நாககன்னி கல்யாணம் நடைபெறும். நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: சார்ந்ததா, பொது அறிவை வளர்க்கக்கூடியதா, நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம். தினமும் காலை 8:02-8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 20 புதன்கிழமை, நேரம் 6:35:03. உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் தழைச்சத்தை நிலைநிறுத்த

0: அசோஸ் பயிரில்லம் குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் கேட்கலாம்.
1: சரி, நம்ம கொள்ளைக்கு போயிட்டு ஆத்தாங்கர ஓரமா இருக்கிற நாவ மரத்துல நாவப்பழம் பறிச்சுன்னு வருவோம்.

0: மாவு ஊ ஆவ் எதிரே வர்றது நம்ம காத்து முத்து போல தெரியுது. எங்க டவுன்ல இருந்து நம்ம கிராமத்தை நோக்கி வர்றாரு? அதுவும் வண்டி எங்க சைக்கிள்ல வர்றாரு? சரி சரி என்னன்னு கேட்போம். காதமுத்தா காதமுத்தா நிலுப்பா நிலுப்பா.
1: யாரு யாரு யாரு? ஓ கருத்தமுத்தா, ஏன்பா நிக்கிறேன்ப்பா, சொல்லுப்பா சொல்லுப்பா சொல்லுப்பா.
0: காதமுத்தா என்ன பயில ஏதோ வச்சிருக்கிறேன்?
1: ஒண்ணு இல்லப்பா, அசோஸ் பயிரெல்லாம் பாக்கிட்டு ஒரு ரெண்டு பாக்கெட்டு போய் வாங்கிட்டு வந்தேன்.
0: எதுக்கு அசோஸ் பயிரெல்லாம்? காதமுத்தா ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டியோ?
1: ஏப்பா காய்கறி பயிருக்கு தழைச்சத்துக்காக இந்த அசோஸ் பயிரெல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ப்பா. நீ வேற என்னென்னமோ கேக்குற.
0: ஓ அதுக்கு தான் இந்த அசோஸ் பயிர் இல்லமா?
1: ஆமாம் கத்துமுத்தே, நாம் பயிர் செய்கிற எல்லா பயிருக்கும் அசோஸ் பயிர் இலத்தை பயன்படுத்தலாம். இது ஒரு பாக்டீரியா இனத்தை சேர்ந்த ஒரு நுண்ணுயிரி.
0: அப்படியா கத்துமுத்தா? சரி சரி சரி சரி, இப்படிவா டீ கடையில் உட்காந்த அப்படியே டீ சாப்பிட்டுண்ண. அசோஸ் பயிர் இலத்தை பற்றிய முழு வரலாறு எனக்கு சொல்கிற.
1: சரிப்பா சரிப்பா சொல்கிறேன்ப்பா, வா வா போய் உட்காருவோம்ப்பா.
0: சரி சரி. அண்ணா ஒரு இஞ்சி டீ ஒரு லெமன் டீண்ணா. காத்துமுத்தா இந்தப்பா டீ குடிய, நான் டீ குடிச்சிருக்கேன் சொல்லுப்பா.
1: ஒன்றும் இல்லைப்பா, காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்தை கிறகிச்சு மண்ணில் நிலநிறுத்துகிற செயலை இந்த அசோஸ் பயிரெலாம் செய்யுது.
0: ஓஹோ,
1: அதனால் இந்த காய்கறி பயிர் போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு செடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போட்டோம்னா செடி வந்து நல்ல முறையில் பல பல பல பல நல்ல இலை நல்லா பச்சை பச்சைன்னு வருதுப்பா.
0: ஓஹோ,
1: அதுக்காக தான்ப்பா இந்த அசோஸ் பயிர் எடுத்து வாங்கிட்டு வந்து போடுறது.
0: சரி சரி. காத்துமுத்தா மாடி தோட்டத்துலேயும் போட்டுக்கிறான், அந்த செடிகளுக்கும் அசோஸ் பயிரெலாம் போடலாமா?
1: எல்லாத்துக்கும் போடலாம்ப்பா.
0: சரி சரி,
1: கொஞ்சம் கொஞ்சம் போடு, அப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம போட்டுக்கலாம்.
0: சரி சரி.
1: பயிர்களுடைய அந்த வேர் பகுதியில் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளை உற்பத்தி செய்தான்ப்பா இது. அதனால் வேர் நல்லா இருக்குதான், தண்டு பக்கம் நல்லா தடிமனாக இருக்குதான், இலைகளும் நல்லா வேகமாக வளருதான்ப்பா. கதிர்கள் அதெல்லாம் நல்லா மணி பிடிக்குது இல்லை நெல் வயல், அதுக்கும் இந்த அசோஸ் பயிரெலாம் நல்லா உதவி செய்தான்ப்பா. இப்போ வேறு என்ன தெரிஞ்சுக்கணும் அசோஸ் பயிரிலத்தை பற்றி உனக்கு?
0: காத்துமுத்தா காய்கறி பயிர் நெல் இதுக்கெல்லாம் அசோஸ் பயிரெலாம் பயன்படுத்தலாம்னு சொல்கிற, அதனால் பயன்படுத்துகிற முறை ஒவ்வொரு பயிருக்கும் எப்படின்னு அதை பற்றி விவரமாக சொல்லுங்க.
1: நேரடியாக விதைக்கிற பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையோட அப்புறம் மண்ணிலையும் நாம் இடலாம்ப்பா எல்லா பயிர்களுக்கும். சரியா? நாற்று விட்டு நடும் பயிர்களுக்கு அசோஸ் பயிரிலத்தை விதையுடனும் நாம் பயன்படுத்தலாம், இல்லைன்னா நாற்றுக்களின் வேர்களை இந்த அசோஸ் பயிரில கரைசலில் நனைச்சி அதை வந்து நம்ம நடவு வயலில் பயன்படுத்தலாம்ப்பா. விதையோட கலந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா ரெண்டு பொட்டலம் 400 கிராம், ஏன்னா ஒரு பொட்டலம்னா 200 கிராம். இந்த அசோஸ் பயிரிலத்தை நுண்ணுயிரி ஆக்கணும், அதாவது 400 மில்லி ஆரிய அரிசி கஞ்சியோட கலந்து கலவை தயார் செஞ்சு இந்த கலவையில் 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை இட்டு எல்லா விதைகளின் மேலும் ஒற்ற மாதிரி நல்லா கலக்கணும். நிழலில் 1-30 நிமிடம் உலர்த்தி அப்புறம் விதைக்கணும். ரைட்டா?
0: சரி.
1: இதெல்லாம் வந்து நெல் வயலுக்கு நான் சொல்லிட்டு வந்தது. வளர்ந்த பயிராக இருக்குது அப்படின்னா ஒரு செடி அதாவது மரத்துக்கு கூட நம்ம இதை பயன்படுத்தலாம். 20-50 கிராம் அசோஸ் பயிரிலத்தை 1 கிலோ தொழு உரத்தோடு கலந்து பயிர்களுடைய வேர்பா

0: பாகத்தில் இட்டு மண்ணால் அணைக்கணும்.
1: சரி,
0: இந்த அசோஸ்பைரெல்லாம் பயன்படுத்தும் போது கொஞ்சம் தொழு உரத்தையும் சேர்த்து பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா அசோஸ்பைரெல்லோத்துக்கு உணவு வேணும் இல்லையா? ஏன்னா அது ஒரு நுண்ணுயிரி தானே, அது இந்த தொழு உரத்தை சாப்பிட்டுட்டு நம்ம பயிர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய எல்லா வேலையும் செய்யும்பா.
1: அது முத இந்த அசோஸ்பைரெல்லாம் எந்தெந்த பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அது சொல்லுப்பா.
0: நெல், தானிய பயிர்கள், கரும்பு, பருத்தி, எள், சூரியகாந்தி, அப்புறம் தோட்டக்கலை பயிர்கள், எல்லா காய்கறி பயிர்கள், அப்புறம் மரக்கன்றுகள், இது எல்லாத்துக்கும் நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: இது எப்படி தான்ப்பா வேலை செய்யுது?
0: இந்த அசோஸ்பைரில்லம் அப்படிங்கிற அந்த பாக்டீரியா நுண்ணுயிரி பயிர்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளையும் உற்பத்தி செய்யுதுன்னு நான் சொன்னேன்.
1: சரி,
0: அதனால் மகசூல் அதிகரிக்குது, அப்புறம் பயிர்கள் வறட்சியை தாங்குற திறனையும் கொடுக்குது பயிர்களுக்கு. இந்த அசோஸ் பயிரிலும் மண்ணிலேயே இருந்து அது இறந்து போயிட்டால் கூட மண்ணில் மக்கி பயிர்களுக்கு உரமாகவும் அது உதவுதுப்பா. ஆமாம், பயிர்களுக்கு நல்ல உரமாகவும் இருக்குது. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, பயிர்களுடைய வேர்கள் கிட்ட போய் உட்காந்துக்கும்பா. உட்காந்துக்கிட்டு பயிர்கள்டேந்து தனக்கு தேவையான உணவுகளை கேட்டு வாங்கிக்கும். பயிர்களுக்கு காற்றுல இருக்கக்கூடிய அந்த தழைச்சத்து இருக்குதுல்ல, நைட்ரஜன் சத்து, அதை கிரகிச்சு வேர்பதிக்கிட்ட போய் அந்த தழைச்சத்தை நம்ம பயிர்களுக்கு போய் கொடுக்கும்பா. அப்போ பயிர்கள் அதை வாங்கி உணவு தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கும். இப்படி இணை கூட்டு வாழ்க்கை இந்த முறையில் தான்ப்பா இந்த அசோஸ் பயிரிலும் செயல்படுது. நெற்பயிருடைய வேர் மற்றும் வேர் சூழ் மண்டலத்தில் இது இருந்துக்கிட்டு நல்லது செய்யும்பா. அதனால் இது வந்து விவசாயிகளுக்கு ஒரு நண்பன். இப்போ நெல் அறுவடையெல்லாம் முடிஞ்சு போச்சு, நிலம் வந்து தரிசாக கிடக்குது, அப்போ இந்த அசோஸ் பயிரெல்லாம் என்ன செய்யும்? அப்போ அதுக்கு உணவு யார் கொடுப்பா? நெல் பயிர் தான் இல்லையே அப்படின்னு
1: கேட்டீங்கன்னா கதவு கேட்கலான்னு வாய் அடுத்த நீ சொல்லிட்ட.
0: ஆமாம்ப்பா, அந்த மாதிரி நேரங்களில் தனக்கான உணவை தானாக தேடிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த அசோஸ் பயிரத்துக்கு இருக்குப்பா. அதனால் மண்ணில் பயிர் இல்லாத போதும் அது அழிஞ்சு போயிடாது, அது மண்ணுக்குள்ளாரியே இருந்துக்கிட்டு தனக்கான உணவை தானே தயாரித்து உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நெல் பயிரோ இல்லை வந்து கரும்போ காய்கறி பயிரோ போடும்போது திரும்ப நம்ம பயிர்கிட்ட ஒடியாந்து பயிருக்கு உதவி செஞ்சு எல்லா வேலையும் செய்யும்பா. அருமையான ஒரு விவசாய நண்பன்ப்பா இந்த அசோஸ் பயிரிலும்.
1: கண்டிப்பாக காதமுக்க, அசோஸ் பயிரிலத்தை பற்றி இவ்வளவு அருமை பெருமைலாம் பற்றி சொன்னேன், எனக்கு நீ வாங்கிட்டு வந்ததில் ஒரு பாயிண்ட் விடம்பா, நானும் பயன்படுத்துகிறேன்.
0: கருத்தமுத்து எப்போதுமே உனக்கும் சேர்த்து தானே வாங்கிட்டு
1: வருவேன். ஆமாம்,
0: இந்த பார் இன்னொரு பையில் ரெண்டு பாக்கெட் வச்சுருக்கேன்.
1: ஓ பரவாயில்ல, அதானே
0: இதை நீ எடுத்துகிட்டு போய் நீ பயன்படுத்து, எப்பப்போ தேவையோ அப்போ நம்ம வாங்கிட்டு வந்து இந்த அசோஸ் பயிரிலத்தை பயன்படுத்துகிறோம், விவசாயத்தில் புரட்சியை பண்ணுறோம்.
1: ஆமாம் கருத்தமுத்து, இந்த ரெண்டு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்துரு எனக்கு, ஒரு பாக்கெட் எவ்வளோப்பா அது வேலை?
0: கருத்தமுத்து, ஒரு பாக்கெட் அசோஸ் பயிரிலாம் 60 ரூபாய்க்கு கிடைக்குதுப்பா.
1: 60 ரூபா தானா?
0: ஆமாம்ப்பா,
1: பரவாயில்ல,
0: 200 கிராம் 60 ரூபா ரைட்டா? கேவிக்கையில் எல்லாம் கிடைக்குதுப்பா.
1: சரி கருத்தமுத்து,
0: உனக்கு வேணும்னா இது நீனா போய் கூட கேவிக்கையில் வாங்கிட்டு வந்துடலாம்ப்பா.
1: சரி சரி சரி சரி, நல்ல ஒரு தகவல் சொன்னப்பா.
0: சரி கருத்தமுத்து, வீட்டுக்கு கிளம்பலாமா? நீ என்ன எதிர்த்தாப்பில் வந்த டீ கடையில் உட்காந்து டீ குடித்தோம், இப்போ எப்படி டவுனுக்கு போறியா இல்லை வீட்டுக்கு போறியா?
1: காதமுதா, ஆத்தங்கர ஓரமா எனக்கு ஒரு கொள்ளை இருக்குதா?
0: ஆமா, உனக்கு ஒரு கொள்ளை இருக்கு, அதுல தான் 4-5 நாவமரம்
1: பார்த்தேன். நாவமரத்துல பழமா பழுத்து தொங்குதுப்பா.
0: ஓஹோ, பழம் சீசன் தான், பழம் நிறைய இருக்கோ,
1: அதான் போய் பறிச்சுட்டு வரலாம்னு போறேன்.
0: சரிப்பா சரிப்பா, நாவப்பழத்தை பறிச்சுட்டு வந்தீங்கன்னா போற வழியிலயே என் வீட்டுல கொஞ்சம் கொடுத்துதான் நீ போற. சரி கருத்தமுத்து, அப்ப நான் முன்னாடி போயிட்டு இருக்கேன்.
1: சரிப்பா, நானும் கிளம்புறேன்.
0: சரிப்பா சரிப்பா, போயிட்டுவாப்பா.
1: சரி சரி சரி.
2: இன்றைய உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் இதுவரை தழைச்சத்தை நிலைநிறுத்தும் அசோஸ் பயிரிலம் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா.

0: தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும் அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ரா விளக்கமளித்தார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவைக்க அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-27 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணிக்கு தாக்கல் செய்கிறார். நாளை வேளாண் துறைக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். இதனிடையே தவைக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொது செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் சென்னையில் நேற்று நடைபெற்றது. பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நேற்று கைது செய்யப்பட்ட சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்டார். இதனையடுத்து சென்னை திரும்பும் முன்னர் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் ஏதும் தவறாக பேசவில்லை என்றும் பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்றும் கூறினார். விவசாயிகளுக்கு ஆதரவாக மட்டுமே தாம் பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டார். பின்னர் விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தார். தமிழகத்தில் அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் ரேகை சரிபார்ப்புக்காக வரும் 8 மற்றும் 9 தேதிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின்படி முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைகளின் ஆதார் விவரங்கள் சரிபார்ப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் இதுவரை 95.86% குடும்ப அட்டைகளில் இந்த பணி மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் இதனை 100% நிறைவு செய்யும் நோக்கிலும் வரும் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடைபெறும் என்றும் குடும்ப அட்டைதாரர்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் ₹300 ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமாருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாக சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். மண்டல அளவிலான நீர் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஆக்கப்பூர்வமான மாற்று வழிகளையும் தமது கடிதத்தில் விளக்கமாக எடுத்துரைத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினையில் தமிழக விவசாயிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் நிரந்தரமான மற்றும் சுமூக தீர்வை கர்நாடக முதலமைச்சர் மேற்கொள்வார் என்று தான் நம்புவதாகவும் திரு

0: நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையொட்டி பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் காலங்களில் சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான சாரல் திருவிழா கடந்த ஜூலை 31 கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக துவங்கியது. 5 நடைபெற்ற விழா கோலாகலமாக நிறைவடைந்தது. இந்த நிலையில் 5வது தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் தொம்பு கம்பு கிராமிய கலை நிகழ்ச்சி, பரதநாட்டியம், சிலம்பாட்டம், பள்ளி மாணவ மாணவிகளின் பல்சுவை நிகழ்ச்சிகள், பறை இசை, தொடர்ந்து சுற்றுலாத்துறை சார்பில் திரைப்பட மெல்லிசை உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் விழா நடைபெற்றது. அப்போது ஆட்டம் பாட்டத்துடன் இவ்விழா கோலாகலமாக நடந்ததை சுற்றுலா பயணிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாரல் திருவிழாவின் கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்து மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தூத்துக்குடி தனியார் மின்சார கார்கள் உற்பத்தி நிறுவனத்தில் தயாரான 100 கார்கள் ஹரியானாவுக்கு ரயில் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனால் மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் சரக்கு வருவாய் கிடைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடியில் தனியார் நிறுவனம் நவீன மின்சார வாகன உற்பத்தி ஆலையை அமைத்துள்ளது. அந்த ஆலையில் மாதத்திற்கு 1800 முதல் 2000 மின்சார வாகனங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் வாகனங்களை நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் வகையில் ரயில் போக்குவரத்தையும் தனது தளவாட திட்டத்தில் இணைத்துள்ளது. இந்த நிலையில் இந்த நிறுவனம் தூத்துக்குடி வாவு சிதம்பரநாத் துறைமுகத்திலிருந்து ஹரியானா மாநிலம் பல்லப்கார் பகுதிக்கு 100 மின்சார கார்களை ரயில் மூலமாக அனுப்பியது. 25 பெட்டிகளை கொண்ட NMG ரயில் மூலம் இந்த சரக்கு ரயில் அனுப்பி வைக்கப்பட்டது. இதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு 22 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. தொடர்ந்து மின்சார கார்கள் ரயில் மூலமாக அனுப்புவதன் மூலமாக மதுரை ரயில்வே கோட்டத்திற்கு ஆட்டோமொபைல் சரக்கு போக்குவரத்து மற்றும் சரக்கு வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: இருவரி செய்திகள். இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 பெய்த கனமழை காரணமாக 7 உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. உலக அளவில் எரிசக்தி தட்டுப்பாடு ஏற்பட்ட போதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை குறித்த அறிக்கையை அதன் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா இன்று வெளியிடுகிறார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 61 லட்சம் ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு ரவிக்குமார் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். மின்சார பேருந்துகள் தயாரிப்பு நிறுவனங்களுடன் மாநில போக்குவரத்துத்துறை செயலாளர் திரு நிர்மல் ராஜ் நேற்று சென்னையில் ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் மாணவர்களின் இடைநிற்றலை தடுப்பது தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுடன் மாநகராட்சி ஆணையர் டாக்டர் சமீரன் ஆலோசனை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 107 ஆட்டமிழந்தது. 108 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 3 இழப்பிற்கு 111 எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தாவைக்கு அரசின் 1வது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. பெண்களை அவதூறாக பேசும் எண்ணம் தமக்கு இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் சட்டப்பூர்வ உரிமைகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் மாநிலங்களுக்கு இடையேயான நீர் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று கர்நாடக முதலமைச்சரை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:55. 10:00 ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது.

0: சுற்றுச்சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ.
0: வழங்குபவர் இ. நாகப்பன் அவர்கள்.
2: காடுகள் இயற்கையின் வரமாகவும் பூமியின் சுவாசமாகவும் விளங்குகின்றன. அவை மழைப்பொழிவை தந்து வெப்பநிலையை சமப்படுத்தி பல உயிரினங்களுக்கு உறைவிடமாய் அமைகின்றன. காடுகள் இல்லையென்றால் மனிதனின் வாழ்வாதாரமும் பூமியின் வளமும் கேள்விக்குறியாகிவிடும். மரங்கள் செறிந்து வளர்ந்த பகுதியே காடு எனப்படும். இதனை வனம், கானகம், அடவி என்றும் அழைப்பர். புவியின் மேற்பரப்பில் மூன்றில் ஒரு பங்கு காடுகளால் சூழப்பட்டுள்ளது. இது ஒரு இயற்கையான சூழல் மண்டலமாகும். காடுகளில் உள்ள மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தனக்கு உணவு தயாரிக்க உள்வாங்கி நாம் சுவாசிக்க உதவும் உயிர்காற்றாகிய ஆக்சிஜனை வழங்குகின்றன. மேகங்களை குளிர்வித்து நல்ல மழையை தர உதவுகின்றன. காடுகளில் உள்ள மரங்களின் வேர்கள் மண்ணை பிடித்து தக்க வைத்து மண்ணரிப்பை தடுக்கின்றன. காடுகள் காட்டு விலங்குகளுக்கு உணவும் இருப்பிடமும் தருகின்றன. காடு அழிந்தால் நாடு அழியும் என்பது மூத்தோர் வாக்கு. காட்டுத்தீ என்றால் என்ன என்பதை நாம் அறிவோம். காட்டுத்தீ என்பது காடுகள், புல்வெளிகள் மற்றும் புதர்கள் இவைகள் கட்டுப்பாடற்ற தீயால் எரியும் ஒரு அழிவுகரமான தீ ஆகும். இது இயற்கையாகவோ அல்லது மனிதர்களின் செயலாலோ ஏற்பட்டு மிக வேகமாக பரவுகிறது. இதன் இயற்கை காரணம் அதிகப்படியான வெப்பம் மற்றும் மின்னல் தாக்குதல். காடுகளில் மனிதன் வாழும் காரணமாகவும் அவர்களது கவனக்குறைவால் தீ உண்டாகி காட்டு தீயாக பரவுகிறது. இழப்புகள். வனவிலங்குகள் மற்றும் மரங்கள் தீயில் கருகி அழிகின்றன. காற்று மண்டலத்தில் அதிக அளவில் புகையும் நச்சு வாயுக்களும் கலந்து உலக வெப்பமயமாதலை அதிகரிக்கிறது. காட்டுத்தீ என்பது எரியக்கூடிய தாவரங்களை கொண்ட காட்டுப்பகுதிகளில் அல்லது நாட்டுப்புற பகுதிகளில் கட்டுக்கும் அடங்காமல் எரியும் தீ. இது தொடங்கிய இடத்திலிருந்து பரவி செல்லும் வேகம், எதிர்பாராமல் திசை மாறக்கூடிய தன்மை, சாலைகள், ஆறுகள் போன்ற இடைவெளிகளை கடந்து செல்லும் திறன் என்பவை காட்டுத்தீயை பிற தீ வகைகளிலிருந்து வேறுபடுத்துகின்றன. தீப்பிடித்தலுக்கான காரணம் பரவும் வேகம் போன்ற அதன் இயற்பியல் தன்மைகள், அங்குள்ள எரியக்கூடிய பொருட்கள், எரிதலில் தட்பவெப்ப நிலைகளின் தாக்கம் என்பவற்றின் அடிப்படையில் காட்டுத்தீயின் தன்மைகள் வரையறுக்கப்படுகின்றன. அண்டார்டிகா தவிர்த்த உலகின் எல்லா கண்டங்களிலும் காட்டுத்தீ ஏற்படுகிறது.
0: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
1: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ.
0: வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.
3: சங்கீத சரல். பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீண இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30 சங்கீத சாரல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7 மணி. தொடர்வது சிந்தனை மலர். ஆழமான கருத்துக்களுடன் நம் சிந்தனையை மலரச் செய்ய இதோ இன்றைய சிந்தனை மலர். நல்ல எண்ணத்தோடு இருப்பது நம் நடத்தையை பாதுகாக்கும். வள்ளலார் அவர்களின் சிந்தனை

0: இது. மீண்டும் சிந்தனை நம் நினைவிற்கு. நல்ல எண்ணத்தோடு இருப்பது நம் நடத்தையை பாதுகாக்கும். இன்றைய சிந்தனை மலரில் மலர்ந்தது வள்ளலார் அவர்களின் சிந்தனை.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 7:02. 10
5: புதுவை புதுமையில் நேயர்கள் கேட்க இருப்பது
6: தமிழ்

0: ஆகுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: தமிழ் என்பது ஓர் உன்னதமான மொழி, உலகின் மூத்த இனிமையானதோர் மொழி. அது மட்டுமன்று, அது தமிழர் தம் உயிர் மூச்சு. தமிழையே கற்று தமிழுக்காகவே வாழ்ந்து தமிழ் நூல்களை படைப்பதிலேயே தம் வாழ்வை ஒப்படைத்து உயர்ந்த சான்றோர் பலர் வாழ்ந்தனர். அவர்களது பேச்சும் மூச்சும் தமிழாகவே இருந்தது. தமிழ் உலகின் உயர்தனி செம்மொழி, உலக நாகரிகத்திற்கு உயிர் ஊட்டிய ஓர் உந்து சக்தி. எனவேதான் பாவலரேறு பெருஞ்சித்தனார் தமிழின் பெருமையை, வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர் மொழி என்று தமிழ் அன்னையின் சிறப்பினை கூறுகிறார். அத்தகைய தமிழ் மொழியில் எண்ணற்ற இலக்கண இலக்கிய படைப்புகள் பல்கி பெருகி தமிழ் அன்னைக்கு இன்று வரை அணி செய்து கொண்டிருக்கின்றன. சங்க இலக்கியங்கள், திருக்குறள் முதலான அறநூல்கள், பெருங்காப்பியங்கள், சிறுங்காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள் மற்றும் இன்றைய புது கவிதைகள் வரை இலக்கிய படைப்புகள் காலந்தோறும் அதன் அமைப்பு மாறினாலும் அழகு மாறாமல் என்றும் உளதாகிய இன் தமிழாக தமிழன்னை நவில்தோறும் நூல் நயம் வழங்கி மகிழ்கிறாள். சமயத்தால் தமிழ் வளர்த்தனர் பலர், தமிழாலும் சமயம் வளர்த்தனர் பலர். சமய கணக்கர்கள் உலகை நிலையாமை பொருட்டு வெறுத்து வாழ்ந்தனர். துறவிகள், சித்தர்கள், இன்னும் பிற ஞானிகள் கூட அந்த நிலையாமை பொருட்டு உலகை வெறுத்தார்களே ஒழிய தாய் தமிழை அவர்களால் வெறுக்க முடியவில்லை. மாறாக அமிழ்தினும் இனிய அருட்கவியை இயற்றி தமிழுக்கு தொண்டாற்றி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் இயற்றிய அருட்கவிகள் இன்று வரை தமிழின் இனிமையை பறைசாற்றி நிற்கின்றன. காதலும் வீரமும் புகழும் கொடையும் என்ற பாடு பொருள்களை முன்னிறுத்தி பாடிய சங்க இலக்கியங்கள் அகம் புறம் என இரு நிலைகளில் பாகுபடுத்தி பாடிய பெருமை தமிழுக்கு மட்டுமே உண்டு. இந்த நிலையிலிருந்து அறத்தை வலியுறுத்தி பாட எழுந்த திருக்குறள் தமிழின் போக்கை அடுத்த நிலைக்கு உயர்த்தியது. திருக்குறள் ஏனைய புகழ்பெற்ற நூலினும் தமிழ் அன்னைக்கு மணிமுகுடம் போன்று விளங்குகிறது. தமிழ் மறையாகிய திருக்குறள் தான் இன்று உலக பொதுமறையாக தமிழ் மொழிக்கு பெருமை சேர்த்து உலக மொழிகளில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு பெருமை பெற்று விளங்குகிறது.

இதன் மூலம் தமிழின் செம்மையும் தமிழர்தம் செம்மார்ந்த அறிவு தெளிவும் ஒளி வீசி திகழ்வதை காணலாம். இது பொது அறம் கூறும் மாண்புடை நூல். எனவேதான் திருவாசகத்தில் உள்ளம் உருகிய ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அருளினார். திருக்குறள் கூறும் அறம் தனி மனிதனுக்கு மட்டுமல்ல, அது அனைத்துலக மாந்தருக்குமான செவ்வியல் நெறி, அறநெறிகளின் அமுத ஊற்றாக விளங்கும் இத்திருக்குறளின் மேன்மையை ஔவை பிராட்டியும் தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று தேவரின் குறளை ஏனைய நூல்களில் முன்னிறுத்தி பாடியிருக்கிறார். ஏழு சீர்களில் தமிழர்தம் உயர்தனி சிறப்பை குறள் வெண்பாவில் 1330 அருங்குறள்களில் பாடிய சிறப்பினை பல புலவர்கள் வியந்து பாராட்டியுள்ளனர். எனவேதான் ஔவை மேலும் திருக்குறளின் சிறப்பை கூறுகிறாள், அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என குறிப்பிடுகிறாள். தமிழர்தம் பெருமைக்கும் தமிழரின் இனிமைக்குமான உயர்தனி அடையாளமாக திகழும் இத்திருக்குறளின் பெருமையை கபிலர் தன் கவி மூலம் கலை நயம் கூட்டுகிறார். தினையளவு போதா சிறு புல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால் மனையளவு வெள்ளைக்கு உறங்கு வளநாட வள்ளுவர் வெள்ளை குரட்பா விரி என்று மிக அழகாக கவி சித்திரம் எழுதுகிறார் கபிலர். இதனுடைய பொருள் யாதெனில், மெல்லிய புல்லின் சிறு நுனியில் நுண்ணிய பனித்துளி, அதிலே அருகிலே இருக்கிற பெரிய பனைமரத்தின் தோற்றம் தெரிகிறது. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலே கலீலியோ கண்டுபிடித்த ஆடியினுடைய சிறப்பை சொல்லக்கூடிய அற்புதம் இந்த பாடலுக்கு உண்டு. அதுபோலத்தான் குரட்பா கூறும் கருத்து விரித்துரைத்தல் விரிந்து கொண்டே போகும் என்கிறார். உள்ளங்கை அகல கண்ணாடியில் எதிரே சற்று தூரத்திலே உள்ள பெரிய மலையின் பிம்பம் தெரிவதைப் போல புல் நுனியில் படிந்த பனித்துளியில் பனைமரம் தெரிவதை சொல்கிறார். பனித்துளியும் கண்ணாடியும் அளவில் சிறியனதான், அதுபோல் திருக்குறளும் அளவில் சிறியதாக இருந்தாலும், அதாவது 1.75 அடியில் 7 சீர்களில் திருக்குறள் விளங்கினாலும் அது விரித்துரைக்கும் பொருள் மலையளவு நீள்கிறது. இத்திருக்குறளின் சிறப்பு அத்தனையும் தமிழ் அன்னைக்கு பெருமையன்றோ? இதற்கு உதாரணமாக ஒரு குறளை சொல்லலாம். யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். இத்திருக்குறள் ஆசையை முற்றுமாக துறக்கச் சொல்கிறது. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்ற புத்த பெருமானினுடைய கூற்றை வெளிப்படுத்துகிறது. எந்தெந்த பொருள்களிலிருந்து நாம் விலகி நிற்கிறோமோ அந்தந்த பொருள்களிலிருந்து நமக்கு துன்பம் நேராது என்பதனுடைய பொருள்தான் யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் என்னும் குறள். இக்குறளில் மற்றொரு சிறப்பு இருக்கிறது. யாதெனில் இந்த குறளை சொல்லும் பொழுது 2 உதடுகளும் ஒட்டாது. அப்படியாக அழகான எழுத்துக்களை கொண்டு இந்த குறளை வடிவமைத்திருக்கிறார் திருக்குறள் ஆசிரியர். நம் தமிழ் முன்னோர்கள் தமிழர்தம் வாழ்வில் தமிழே தலைமை பெற வேண்டும், அதற்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற பூரண நிலை எய்த வேண்டும் என தமிழுக்காக அரும்பாடுபட்டனர். அதன் வெளிப்பாடாகவே சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கவிஞர் சச்சிதானந்தன் வேண்டுகிறார். இதன் மூலம் தமிழினுடைய அருமையை நாம் புரிந்து கொள்ளலாம். தமிழின் இனிமையை உணர வேண்டுமாயின் தமிழர்தம் கவியில் மூழ்கி கவி நயத்தை பருக வேண்டும். அதற்கு சான்றாக இங்கே அப்பர் சுவாமிகள் இயற்றிய ஒரு அருட்கவியை நோக்குவோம். பிறவா வரம் தர வேண்டுவோர் பலர் உலகில் பார்த்திருக்கிறோம். ஆனால் இவர் அடுத்த பிறவி வேண்டும், அதுவும் மனித பிறவி வேண்டும் என்கிறார். ஏனெனில் வளைந்த புருவமும் கோவை பழம் போன்ற சிவந்த வாய் சிரிப்பும் சடை முடியும் வெந்நீர் பூசிய சிவமேனியும் அவனது திருநடனத்தையும் பார்க்க இன்னொரு பிறவி வேண்டும் என வேண்டி வேண்டி விடுக்கும் இன்பக் கவிதான் இதோ. குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவழம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே என மிக அழகாக அடுத்த பிறவி வேண்டி இறைவன் மீது கொண்ட காதலாலும் தமிழ் மீது கொண்ட அருமையாலும் இவ்வளவு அழகான கவியை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார். இக்கவியில் சந்தமும் ஓமையும் இன் இசையும் தமிழின் சுவையில் மயங்கச் செய்கின்றது நம்மையெல்லாம். இதுபோல்

0: தமிழ் மனம் கமழும் அருட்கவிகள் தமிழில் ஏராளம் உள்ளன. வள்ளல் பெருமான் பாடல்களில் அதிமதுரமான தேன் தமிழ் நிரம்பி வழிவதை காணலாம். அவரது அருட்பாவில் எளிமையும் இனிமையும் ஒருங்கே இருந்து படிப்போரை பரவசப்படுத்தும். ஒரு மனிதன் எப்படிப்பட்ட குணநலன்கள் உடையவனாக விளங்க வேண்டும் என்பதை தம் அருட்கவியால் அழகுடன் கவி புனைகிறார் வள்ளல் பெருமான். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவோர் உறவு களவாமை வேண்டும் என்றும் வரும் இப்பாடலில் மனிதன் பெற்றிருக்க வேண்டிய குணத்தொகையை வகைத்தொகைப்படுத்தி தமிழ் மனம் கமழச் செய்கிறார் வள்ளல் பெருமான். பாட்டாலே புத்தி புகட்டியவன் பாரதி அல்லவா? அவன் பாட்டு நமக்கு என்றும் சாரதி அல்லவா? ஆம், அப்பாட்டுடை புலவன் பாடிய பாடல்கள் எண்ணற்றவை. அவன் படைப்பில் மிக சிறப்பு பெற்று நம்மை கவர்வதில் பாஞ்சாலி சபதம் என்ற ஒரு அற்புதமான படைப்பும் ஒன்று. அவனது வார்த்தை ஜாலங்கள், வர்ணனை விலாசல்கள் எடுப்பும் மிடுக்கும் மிக்கவை. அதில் வரக்கூடிய ஒரு அருமையான கவியை மட்டும் இங்கு நோக்குவோம். தருமன் சூதாடி தோற்றதை சகியாத வீமன் சொல்வதாக வரும் பாடல்கள் மிகுந்த கோபத்தின் வெளிப்பாடாக வெடித்து கிளம்பும், எரிமலை போல் தோன்றும். அதில் ஒன்று, துருபதன் மகளை திட்டத்துய்மன் உடன் பிறப்பை இரு பகடை என்றாய், ஐயோ இவர்க்கு அடிமை என்றாய், இது பொறுப்பதில்லை தம்பி, எரிதழல் கொண்டு வா, கதிரை வைத்து இழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என்று அனல் கக்க பாடிடும் நிலையை தமிழ் மொழியில் தவிர வேறு எங்கு காண இயலும்? பாரதியின் சீடரான பாரதிதாசன் தமிழை உயிர் மூச்சாக எண்ணி வாழ்ந்தவர். பைந்தமிழில் பாடல்கள் பல புனைந்தவர். அவற்றுள் தமிழின் அருமையை கூறும் விதமாக தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தமிழை தன் உயிரினும் மேலாக நேசித்து வாழ்ந்ததை இப்பாடல் வெளிப்படுத்துகிறது. அவரது பாடல்களில் புரட்சியும் எழுச்சியும் படிப்பவர்களை தீரம் கொண்டு எழச் செய்யும். பாரதியும் பாரதிதாசனும் தமிழ் மொழிக்கு கிடைத்த புரட்சி மிக்கவர்கள். சுதந்திர வேட்கையை தம் பாட்டாலே புகட்டியவர்கள். தமிழின் இனிமையை இவர்கள் பாடலில் பறக்க காணலாம். கல்வியில் உயர்ந்த கம்ப காவியத்தில் ராமன் உரைக்கும் நல்லுரையை தேன் தமிழால் தெல்லமுத கவிபாடுகிறார் கம்பர். நதியின் பிழை என்று நறும்புணல் இன்மை அற்றே, பதியின் பிழை என்று பயந்து நம்மை புறந்தால், மதியின் பிழை என்று மகன் பிழை என்று மைந்தா விதியின் பிழை, நீ இதற்கு என்னை வெகுண்டது என காடேகுவதற்கும் பரதன் நாடாள்வதற்கும் நம் யாருடைய பிழையும் அல்ல, அது விதி செய்த பிழை என்று விதியினுடைய வீரியத்தை கம்பன் இப்பாடலில் மிக அழகாக எடுத்து காண்பிக்கிறான். இவ்வாறு தமிழின் இனிமை சங்க இலக்கியம் தொடங்கி இன்று வரை உள்ள புதுக்கவிதை வரை நிறைந்து இன்பம் பயப்பதை படித்து மகிழ்வோம். தமிழின் இனிமையை போற்றி வாழ்வோம்.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து முனைவர் பி ஜீவகன் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: உண்மையா, பயனுள்ளதா,
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
1: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 to 8:30
1: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுதில்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினர். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கும் வகையில் சீர்திருத்தங்களுடன் கூடிய பன்முகத்தன்மை என்பது காலத்தின் தேவை என்று குறிப்பிட்டுள்ளார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்பு பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாக டாக்டர் ஜெய்சங்கர் அதில் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அந்த அமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ள பல்வேறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி போபாலில் 2 நாட்கள் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்து செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். இதனிடையே இந்த அமைப்பின் கல்வி அமைச்சர்கள் பங்கேற்கும் 13வது கூட்டம் மற்றும் 3வது மூத்த அதிகாரிகள் கலந்து கொள்ளும் கூட்டமும் இன்று தொடங்கி வரும் 7ஆம் தேதி வரை ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் நடைபெறவுள்ளது. ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபயாஸ் நூர் ஒலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக இந்திய தூதரக அதிகாரிகள் ஏமன் அதிகாரிகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாகவும், அதற்காக ஏமன் அதிகாரிகளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் வெளியுறவு அமைச்சகம் அதில் தெரிவித்துள்ளது. இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்வது வருந்தத்தக்கது என்றும், இதனை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் வெளியுறவு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. சர்வதேச நீர்வழி போக்குவரத்தில் எவ்வித இடையூறும் இன்றி கப்பல்கள் செல்வதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அதில் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதிற்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்துக் கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அம்மாநில சட்டப்பேரவையில் நேற்று தாக்கல் செய்யப்பட்ட முதல் துணை பட்ஜெட்டில் இதற்கான அறிவிப்பு வெளியானது. இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச மாநில அரசு சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. பிஜேபி அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் அம்மாநிலத்தில் உள்ள லட்சக்கணக்கான பெண்கள் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி 2 மாதங்களுக்கு ஒருமுறை வெளியிடும் நிதிக் கொள்கையை இன்று வெளியிடுகிறது. மும்பையில் வங்கியின் தலைவர் திரு சஞ்சய் மல்கோத்ரா காலை 10 மணிக்கு இதனை வெளியிடுகிறார். நிதிக் கொள்கை குழுவின் 3 நாள் கூட்டம் நேற்று முன்தினம் தொடங்கியது. இதில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வெளியிடப்பட உள்ளன. வங்கிகளுக்கான வட்டி விகிதம் குறித்த அறிவிப்புகள் இதில் இடம்பெறும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிஷா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள சிவாலயத்திலும் மாதா கந்துனி தேவி கோவிலிலும் நேற்று வழிபாடு செய்தார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் அமைதி முன்னேற்றம் ஏற்பட அவர் வழிபட்டதாக

குடியரசுத் தலைவர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சம் பகுதிக்கு குடியரசுத் தலைவர் சென்றபோது உள்ளூர் மக்கள் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். குடியரசுத் தலைவர் தமது பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று புதுதில்லி திரும்புகிறார். கல்வியாளர், சமூக சேவகர் மற்றும் முன்னாள் ஆளுநரான டிஒய் பட்டேல் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டிஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தில்

0: தெரிவித்துள்ள பிரதமர், ஏழை மக்களின் மேம்பாடு மற்றும் கல்விக்காக அரும்பாடுபட்டதுடன் சமூக சேவையில் தீவிரமாக பங்காற்றியவர் டி ஒய் பட்டேல் என்று குறிப்பிட்டுள்ளார். அவருடைய குடும்பத்தினருக்கும் ஆதரவாளர்களுக்கும் இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் கூறியுள்ளார். கேரள மாநிலத்தின் காசர்கோடு, கண்ணூர், வயநாடு உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் மழையின் தீவிரம் நேற்றை விட சற்று குறைவாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இந்த மாவட்டங்கள் தவிர கோழிக்கோடு, இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களிலும் அதி கனமழைக்கான எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதர மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. கேரளத்தின் தெற்கு மாவட்டங்களில் இன்று காலை நிலவரப்படி 15 மில்லிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளதாக வானிலை மைய தகவல் தெரிவிக்கிறது. இதனிடையே அசாம், மேகாலயா மாநிலங்களின் பெரும்பாலான மாவட்டங்களில் கன முதல் அதி கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், பீகார், கோவா, மகாராஷ்டிராவின் மத்திய பகுதி, கொங்கன், ஒடிஷா, மேற்குவங்கத்தின் இமயமலை பகுதிகள், உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட் மாநிலங்களிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்த்ராவுடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். நிர்வாகத்தில் நீதி என்பது நல்லாட்சியின் ஒரு முக்கிய அங்கம் என்றும், அரசு ஊழியர்களுக்கான சேவைகளை எளிமையுடன் மேம்படுத்தும் வகையில் சீர்திருத்தங்கள் இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். அதுபோன்ற சீர்திருத்தங்களை மத்திய அரசு தொடர்ந்து முன்னெடுத்து வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது தீர்ப்பாயத்தின் அண்மைக்கால முன்னெடுப்புகள் குறித்து அமைச்சரிடம் திரு ரஞ்சித் வசந்த்ராவ் விளக்கமளித்தார். 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் ஒரிகானில் இன்று தொடங்குகிறது. வரும் 9 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 36 பேர் கொண்ட தடகள வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இலங்கைக்கு எதிரான 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக இந்திய அணி கொழும்பு சென்றடைந்துள்ளது. முதல் போட்டி வரும் 15 தேதி முதல் 19 தேதி வரையிலும், இரண்டாவது போட்டி வரும் 23 முதல் 27 தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த போட்டிகளுக்கு முன்னதாக நாளை மறுநாள் அந்நாட்டு அணியுடன் 4 நாட்கள் பயிற்சி ஆட்டத்தில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடரில் வேகப்பந்து வீச்சாளர் பும்ரா காயம் காரணமாக பங்கேற்க மாட்டார் என்று பிசிசிஐ அறிவித்துள்ளது. கொரிய ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் திருப்பூர் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திண்டுக்கல் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நேற்று தொடங்கிய இப்போட்டியில் முதலில் விளையாடிய திருப்பூர் அணி 15.4 ஓவரில் 107 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 108 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய திண்டுக்கல் அணி 18.3 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 111 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. திண்டுக்கல்லில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் முதல் ஆட்டத்தில் மதுரை அணி திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. இரவு 7:30 தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் சென்னை அணி நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார பணிக்குழு கூட்டம் போபாலில் இன்று தொடங்குகிறது. யேமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 9 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 20 வயதிற்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25, 7:00.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தாய்ப்பால் அதிகம் சுரக்க வழி என்ன, தாய்ப்பால் போதுமான அளவுக்கு குழந்தை

0: கிடைக்கிறதா அப்படின்றதுலாம் வந்து பத்தி பார்ப்போம். ஸோ முதல்ல பேசிக் கான்செப்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து தாயை வந்து எவ்வளோ பற்றி தாய்ப்பால் குடிக்கிறாங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து தாய்க்கு வந்து தாய்ப்பால் வந்து சுரக்கும். ஸோ தாய்ப்பால் வரல அப்படின்றது வந்து ஒரு காமனான மிஸ்கன்செப்ஷனாக இருக்கு. ஆக்சுவலாக வந்து நம்ம லாச் பண்ணும்போது அந்த அம்மாவோட தோலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசெப்டாஸ் தான் இருக்கும். அது வந்து நம்ம அம்மாவோட மூளைக்கு வந்து சிக்னல் அனுப்பிச்சு அதுலேருந்து வந்து அம்மா ரசாயனம் ஹார்மோன்ஸ்லாம் வந்து சுரந்து அது மூலயமா தான் வந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகி குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து போகுது. ஸோ அவங்க குடிக்க குடிக்க தாய்ப்பால் வந்து சுரக்கும். எந்த அளவுக்கு வந்து மார்பகத்திலிருந்து தாய்ப்பால் வந்து அகற்றப்படுகிறதோ அந்த அளவுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அம்மா வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அம்மா வந்து தேவையான அளவுக்கு தண்ணி குடிக்கணும், அம்மா வந்து தேவையான அளவுக்கு சத்தான சாப்பாடுகளை வந்து சாப்பிடணும். இப்ப ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தாய்ப்பால் சுரக்கிறது வந்து குறைக்கிறதுக்கு. அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் காஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து அந்த மூளைக்கு போற சிக்னல் அதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ராப்பரா இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. குழந்தை அம்மாவுக்கு வந்து மன அழுத்தம் அதிகமா இருக்கிற சூழ்நிலை வந்து தாய்ப்பாலை வந்து குறைக்கும். அம்மாவுக்கு வந்து ரொம்ப ஏதாவது சிவியரான வியாதி இருந்துச்சுன்னா அதனால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸால வந்து தாய்ப்பாலை வந்து குறைக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரு நார்மலா இருக்கக்கூடிய தாய்க்கு தாய்ப்பால் குழந்தை குடிக்க குடிக்க வந்து சுரந்து கொண்டே தான் இருக்கும். ஸோ வந்து தாய்ப்பால் அளவு குறைஞ்சிருச்சா அப்படின்ற ஒரு மிஸ்கன்செப்ஷன் வந்து தேவையில்லாத ஒன்று. அம்மா வந்து எப்பப்பெல்லாம் வந்து குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், பகல் நைட்டு ரெண்டு வேளையுமே வந்து எப்பப்பெல்லாம் வந்து குழந்தை வந்து கேட்குறாங்களோ அப்பெல்லாம் வந்து தாய்ப்பால் கொடுக்கணும். எஸ்பெஷலி நைட் டைம் ஃபீடிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நைட் டைமில் வந்து ஆக்சிடோசன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து நல்லாவே உற்பத்தி ஆகிறதுனால நைட் டைம் ஃபீடிங்கும் தாய்ப்பாலை வந்து நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கு. இது இல்லாமல் குழந்தை வந்து நல்லா நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்லக்கூடிய பொசிஷனிங், குழந்தை வந்து நல்லா பொசிஷன் பிளஸ் குழந்தை வந்து நல்லா லாச்சிங் நல்லா வந்து பிடித்து அந்த காம்பு மட்டும் இல்லாமல் கருப்பு பகுதியும் நல்லா பிடித்து குடிப்பதனால தாய்க்கு வந்து நல்லா வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகமாகும். கூட இருக்கவங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணி அம்மாவுக்கு வந்து ஒரு மன அழுத்தம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு அம்மாவுக்கு வந்து உடல் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு நல்ல உணவு மற்றும் தண்ணீர்லாம் உட்கொண்டு கரெக்டான டைமுக்கு வந்து குழந்தை கேட்கும் போதெல்லாம் பகலும் இரவும் நல்லா பால் கொடுத்தாலே அம்மாவுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும். இதில் வந்து எந்த பயமும் தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் போதுமான அளவு கிடைக்கிறதா அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஸோ வந்து குழந்தை நல்லா பால் குடித்த குழந்தை வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 6-8 முறையாவது வந்து யூரின் பாஸ் பண்ணுவாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா எடை ஏறுவாங்க. ஸோ இதெல்லாம் இருந்தாலே குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் வந்து போதுமான அளவில் கிடைக்குது அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எப்படி வந்து பொசிஷன் பண்ணுறது தாய்ப்பால் கொடுக்கும்போது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நல்ல பொசிஷனிங் நல்ல லாச்சிங், அதாவது நல்லா கவி குடிக்கிறது நல்லா நிலைப்படுத்துதல் இருந்தால் மட்டும்தான் தாய்ப்பால் சுரக்கிறதும் வந்து அம்மாவுக்கு வந்து இருக்கும். லாச்சிங் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா நிப்பிள் சோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்பகத்தில் வந்து புண் வந்து ஏற்படலாம். ஸோ இந்த வலியாலேயே வந்து தாய்ப்பால் சுரக்கிறதும் குறையலாம். ஒரு ஒரு வாட்டி குழந்தை வந்து தாய்ப்பால் குடிக்கும் போதும் குழந்தையோட வாய் வந்து நல்லா ஃபுல்லாக திறந்துருக்கணும். குழந்தை வந்து அந்த நிப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பை மட்டும் பிடிக்கக்கூடாது, கருப்பு பகுதியும் பிடிச்சி தாய்ப்பாலை வந்து சக் பண்ணி குடிக்கணும். ஸோ கருப்பு பகுதி பார்த்தீங்கன்னா மேலே தெரியலாம் பட் கீழே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி வாய் வந்து குழந்தைக்கு வந்து திறந்துருக்கணும். உதடும் வந்து கீழே வந்து திருப்பி இருக்கணும். குழந்தையோட உதடு வந்து கீழே வந்து திருப்பி இருக்கணும். அம்மாவோட மார்பகமும் குழந்தையோட சின்னும் வந்து ஒட்டி இருக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா குழந்தை வந்து கரெக்டான லாச்சிங், அதாவது நல்ல பொசிஷனில் நல்லா லாச் பண்ணி பால் குடிக்கிறாங்கன்னு அர்த்தம். தாய்மார்கள் குழந்தையை சப்போர்ட் பண்ணும் போது குழந்தையோட தலை கழுத்து உடம்பு எல்லாத்தையுமே வந்து சப்போர்ட் பண்ணணும். வெறும் தலையை மட்டும் பிடிச்சிட்டு கொடுக்கறது இப்படிலாம் இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து ஒழுங்காக வந்து லாச் பண்ண மாட்டாங்க. ஸோ லாச் பண்ணாதனால காயங்கள் ஏற்படும். காயம் ஏற்படுறதுனால தாய்ப்பால் கொடுக்கறதும் வந்து அம்மா வந்து குறைச்சிப்பாங்க. இதனாலுமே தாய்ப்பால் வந்து குறையலாம். ஸோ குழந்தையோட பாடி ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணியிருக்கணும். குழந்தையோட பாடி ஃபுல்லாகவே வந்து அம்மா நோக்கி திரும்பி இருக்கணும். ஸோ இது ப்ராப்பர் பொசிஷனிங் ப்ராப்பர் லாச்சிங் இதெல்லாம் பண்ணாலே வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே தி

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:30. இனி கேட்கலாம்.
1: இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: நம்பிக்கை இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் வந்து நடமாடவே முடியாது. அவநம்பிக்கையோடு இருந்துக்கிட்டு இருந்தால் என்றைக்கும் அவஸ்தை தான். நாம் நம்புறது நடக்குதோ இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் எதையும் நம்பி தான் நாம் அடி வைக்க வேண்டியிருக்கு. வேறு ஒன்றும் வேணாம். ஒரு லாட்ரி சீட்டு வாங்குகிறோம், அது எங்கே நமக்கு விழப்போகுது அப்படிங்கிற அவநம்பிக்கையோடவா வாங்குகிறோம்? முத பரிசு நமக்கு தான் அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளூரை இருக்கிறதுனால தான் அதை வாங்குகிறோம்.

0: இருந்தாலும் முடிவு வேறு மாதிரி ஆகிடுது. அதுக்காக மனசு சோர்ந்து போகிறதில்ல. அடுத்த மாதமும் சீட்டு வாங்குகிறோம். இந்த நம்பிக்கை தான் மனித வாழ்க்கைக்கு ஆதாரம். ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்றீங்க, அந்த டீ நல்ல டீ தானா, அதில் விஷம் கலந்துருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்துட்டுதுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? நம்பி தான் சாப்பிட்ணும். ரயில் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அதில் ஏறி உட்காடுறோம். லெட்டர் ஒழுங்காக போய் சேருங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பெட்டியில் போடுறோம். சரி, நம்ம கதையெல்லாம் நம்மளோட இருக்கட்டும். மனித நம்பிக்கை வந்து எந்த அளவுக்கு உறுதியாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கணுங்கிறதுக்கு அலெக்சாண்டர் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை உதாரணமாக சொல்லலாம். இந்த உலகத்தையே ஜெயிக்கணும்னு புறப்பட்டார் அலெக்சாண்டர். ஒரு கட்டத்தில் அவர் சிட்னஸ் நதி கரைக்கு வந்து சேர்ந்தார். அந்த சமயத்தில் அவருக்கு கடுமையான நோய் வந்துட்டுது. அவர் கூடவே வந்திருந்த கிரேக்க வைத்தியர்கள் என்னென்னமோ முயற்சியெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. இருந்தாலும் அலெக்சாண்டருக்கு வந்திருக்கிறது என்ன நோய்ங்கிறத அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு மட்டுமே அதிகமாக வரக்கூடிய ஒரு வினோதமான நோயாக இருந்தது அது. ஆனால் அவர் இருக்கிற இடம் எதிரியோட இடம், பாரசீக மன்னனோட ஆளுகைக்கு உட்பட்ட இடம். என்ன பண்ணுறது அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க. பாரசீக மன்னனோட அரண்மனையில் இருக்கிற வைத்தியர் வந்தால் இந்த நோயை குணப்படுத்தி விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எதிரியோட நாட்டில் இருக்கிற வைத்தியரை கூப்பிட்டு எப்படி நம்பி வைத்தியம் பார்க்க சொல்கிறது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தயங்கினாங்க. ஆனால் அலெக்சாண்டர் தயங்கலை, பரவாயில்ல அழைச்சிட்டு வாங்கன்னு விட்டார். உடனே அவரை போய் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அவர் வந்தார், அலெக்சாண்டர் உடம்பை பரிசோதனை பண்ணி பார்த்தார். சரி, இதை வந்து குணப்படுத்தி போடலாம், பயப்பட வேண்டியதில்லை, ஆனால் இதுக்கு ஒரு மூலிகை ரசம் தயார் பண்ணி கொடுக்கணும், நான் போய் அதை தயார் பண்ணிவிட்டு ரெண்டு நாளில் திரும்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனார் அந்த வைத்தியர். அதே மாதிரி ரெண்டு நாளில் திரும்பி வந்தார் மூலிகை ரசத்தோடு. இதுக்கு இடையில் அலெக்சாண்டரோட தளபதிகளில் ஒருத்தர் ரகசியமாக ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அனுப்பியிருக்கிறான். அதை வாங்கி என்ன விஷயம்னு பார்த்தார். இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கிற எதிரி நாட்டு வைத்தியரை நம்பாதீங்கோ, அவன் கொண்டுகிட்டு வந்திருக்கிற மூலிகை ரசத்தில் விஷம் கலந்துருக்குது அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. அதை பார்த்தார் அலெக்சாண்டர். இருந்தாலும் கொஞ்சம் கூட அலட்டிக்கலை, வைத்தியர் கொடுத்த மருந்தை வாங்கி கடகடன்னு குடிச்சுட்டார். குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கடிதத்தில் இருந்த விஷயத்தை அந்த வைத்தியர்கிட்ட சொன்னார். வைத்தியர் தகச்சு போயிட்டார். தன் மேலே அலெக்சாண்டர் வச்சுருக்கிற நம்பிக்கையை பார்த்து அவருக்கு ரொம்ப வியப்பு. வைத்தியர் வந்து உண்மையிலேயே நல்ல மருந்து தான் கொண்டுகிட்டு வந்து கொடுத்துருக்கிறார், அதில் விஷம்லாம் எதுவும் கலக்கலை. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் அந்த வைத்தியரை பார்த்து சொன்னாராம், நம்பிக்கைங்கிற அச்சாணியை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. எனக்கு எதிரியாக இருந்தாலும் பாரசீக மன்னர் வந்து ரொம்ப பெரியவர். அப்பேற்பட்ட மன்னருடைய அரண்மனை வைத்தியர் தொழில் நேர்மை இல்லாதவராக இருக்க முடியாது, இருக்க மாட்டார். அப்படி இருந்தால் அவரை வந்து அரண்மனை வைத்தியராக வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு நம்பினேன். என்னுடைய நம்பிக்கை வீண் போகலை அப்படின்னாராம். இதுதான் மானுட நம்பிக்கைங்கிறது. இந்த காலத்துலேயும் இது மாதிரி இந்த மானுட நம்பிக்கையை ரொம்பவும் சாமர்த்தியமாக கையாளுகிற கெட்டிக்காரங்க சில பேர் இருக்கிறாங்க. ஒரு இந்த காலத்து குரு, அவருக்கு ஒரு சிஷ்யன். குரு முன்னாடி அந்த சிஷ்யன் ரொம்ப பணிவான் நின்று, குருவே உங்கள் கையால் விஷத்தை கொடுத்தாலும் அதை வாங்கி மடமடன்னு குடிச்சிருவேன் அப்படின்னா. உன்னுடைய குரு பக்தியை மெச்சினேன் அப்படின்னார் குரு. அதுக்கு அந்த சிஷ்யன், அப்படி இல்லை குருவே, உங்கள்கிட்ட சிஷ்யனாக இருக்கிறத விட உங்கள் கையால் விஷத்தை வாங்கி குடிச்சு விடுறது ரொம்ப நல்லது, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னா.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:35. இனி போகலாம் நஹ்ருல்லா. ஒவ்வொரு நகரமும் ஒரு கதை பேசும். சில நகரங்கள் வரலாற்றை பேசும், சில நகரங்கள் எதிர்காலத்தை பேசும். ஆனால் நகருலா நிகழ்ச்சியில் இன்று நாம் செல்லப்போகும் நகரம் வரலாறும் எதிர்காலமும் கைகோர்த்து

இருக்கும் ஓர் அற்புத நகரம். அந்த நகரம்தான் அமராவதி. இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்திய மாநிலமான ஆந்திர பிரதேசம் பிரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆந்திர பிரதேசத்தின் சட்டப்பூர்வ புதிய தலைநகராக தேர்ந்தெடுக்கப்பட்டது அமராவதி. இது விஜயவாடாவிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தென்மேற்கில் குண்டூர் மற்றும் பல்நாடு மாவட்டங்களில் கிருஷ்ணா ஆற்றின் வலக்கரையில் அமைந்துள்ளது. சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க அமரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள இடம் இது. கிருஷ்ணா நதியின் கரையில் அமைந்துள்ள புத்த மதத்தின் ஒளிவிளக்காக விளங்கிய இன்று மீண்டும் புதிய கனவுகளுடன் எழுந்து நிற்கும் நகரம்தான் அமராவதி. அமராவதி என்ற பெயருக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. அமராவதி என்றால் என்ன தெரியுங்களா? அமரர் என்றால் தேவர்கள், ஆவதி என்றால் நகரம், அதாவது தேவர்கள் வாழும் நகரம் அல்லது அமரர்கள் வாழும் நகரம் என்ற பொருளை தருகிறது இந்த பெயர். அமராவதி நகர் பற்றிய பல தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் ஒலிக்க கேட்கலாம் சித்து ஸ்ரீராம் மற்றும் கல்மாஞ்சி குரல்களில் டிராகன் திரைப்படத்திலிருந்து.

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் உலாவந்து கொண்டிருப்பது அமராவதி நகரம். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதி அறிவும் ஆன்மீகமும் செழித்திருந்த மையமாக விளங்கியது. உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பயணிகள் இங்கு வந்து செல்கிறார்கள். அந்த காலத்தில் இந்த பகுதி சாதவாகன அரசர்களின் முக்கிய மையமாக விளங்கியது. இங்கிருந்து இலங்கை, மியான்மர், தென்கிழக்கு ஆசிய நாடுகளுடன் கலாச்சார தொடர்புகள் இருந்ததாக வரலாற்று ஆய்வுகள் கூறுகின்றன. உலகம் முழுவதிலிருந்தும் புத்த துறவிகள் வந்து தங்கிய இடம் இது. அறிவும் ஆன்மீகமும் ஒன்றாக மலர்ந்த நிலம். அதற்கு சாட்சியாக இன்றும் பெருமையோடு நிற்கிறது அமராவதி மகாஸ்தூபம். அமராவதி மகாஸ்தூபம் ஒரு காலத்தில் புத்த மையத்தின் மிக முக்கியமான மையமாகிய விளங்கியதாம். ஒரு காலத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்களின் காலச்சுவடிகளை தாங்கிய இந்த இடம் இன்று அமைதியாக வரலாற்றை பேசிக்கொண்டிருக்கிறது. கிமு 2000 நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்தூபம் புத்த மத கட்டிடக்கலையின் தலை சிறந்த எடுத்துக்காட்டாக கருதப்படுகிறது. இதன் சுண்ணாம்பு கற்களில் செதுக்கப்பட்ட சிற்பங்கள் புத்தரின் வாழ்க்கை, ஜாதக கதைகள், அன்றைய சமுதாய வாழ்க்கை எல்லாவற்றையும் அழகாக சொல்கின்றன. ஸ்தூபத்திற்கு அருகிலேயே அமைந்துள்ளது அருங்காட்சியகம். கண்ணாடி பெட்டிக்குள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான சிற்பங்கள், கல்பலகைகள், நாணயங்கள், மட்பாண்டங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நகருலா தொடரலாம் ஒரு பாடலுக்கு பிறகு பாடல் கேட்கலாம். சித்தா திரைப்படத்திலிருந்து பிரதீப் குமார் மற்றும் கார்த்திகா வைத்தியநாதன் குரல்களில்.

0: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: இனி கேட்கலாம் வேலை வாய்ப்பு செய்திகள். எய்ம்ஸ் மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் காலியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. டில்லி ESIC 523 இடங்கள், புதுச்சேரி ஜிப்மர் 39, தியோகர் எய்ம்ஸ் 223, புவனேஸ்வர் 197, கவுஹாத்தி 188, ரேபரேலி 81 உட்பட மொத்தம் 2218 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி BSc நர்சிங், DGNM. வயது வரம்பு 30/8/2026 18 முதல் 30 வயது வரை. தேர்ச்சி முறை ப்ரிலிமினரி, மெயின் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ₹3000. SC/ST பிரிவினருக்கு ₹2400. மேலும் விவரங்களுக்கு aiims.ac.in என்ற மின்னஞ்சல் முகவரியை அணுகவும். விண்ணப்பிக்க கடைசி தேதி இம்மாதம் 13ஆம் தேதி. மற்றொரு வேலைவாய்ப்பு செய்தி. தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரிஸ் ஆஃப் இந்தியா நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் பிரிவில் மொத்தம் 20 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BCOM, வயது 18 முதல் 35 வரை. 1/7/2020 வயது 18 முதல் 35 வரை. அனுபவம் குறைந்தது 3 ஆண்டு பணி. தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 12ஆம் தேதி. வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள். தகுதியுடையோர் விண்ணப்பித்து வெற்றி பெற புதுச்சேரி அகில இந்திய வானொலியின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய நகர்வுலா நிகழ்ச்சியில் நாம் காற்றலையில் உலாவந்து கொண்டிருப்பது அமராவதி நகரம். அடுத்ததாக நாம் செல்லும் இடம் கிருஷ்ணா நதிக்கரை. மாலை நேரத்தில் இங்கு நின்று பார்த்தால் சூரியன் மெதுவாக மறையும் காட்சி நதியின் நீரில் பொன்னிற ஓவியமாக மாறிவிடும். நதியின் குளிர்ந்த காற்று, பசுமை வயல்களின் மண் வாசனை, இந்த சூழலே மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தருகிறது. இந்த நதிதான் அமராவதியின் உயிர் நாடி. பழங்காலத்திலிருந்தே இந்த பகுதி விவசாயத்திலும் வணிகத்திலும் செழித்ததற்கு காரணம் இந்த நதிதானாம். நகருலா தொடரலாம். ஒரு பாடலுக்கு பிறகு ஹிப்ஹாப் தமிழா குழுவினருடன் பாடிய பாடல் கேட்கலாம். இமைக்கா நொடிகள் திரைப்படத்திலிருந்து.

அமராவதி என்பது வரலாறு மட்டுமல்ல, இது ஒரு எதிர்கால நகரமும் கூட. 2014 ஆந்திர பிரதேச மறுசீரமைப்புக்கு பிறகு ஆந்திர பிரதேசத்தின் புதிய தலைநகராக உருவாக்கப்பட்ட இந்த நகரம் நவீன நகர திட்டமிடலின் அடையாளமாக கருதப்படுகிறது. பரந்த சாலைகள், பசுமைக்கு முக்கியத்துவம்.

நதிக்கரையை மையமாக கொண்ட நகர வடிவமைப்பு நாளைய இந்திய நகரம் எப்படி இருக்க வேண்டும் என்ற கேள்விக்கு ஒரு பதிலாக அமராவதி உருவாகி கொண்டிருக்கிறது. ஒரு நகரத்தின் உண்மையான அழகு அதன் மக்களிடம்தான் இருக்கும். அமராவதியில் தெலுங்கு மொழியின் இனிமை, விருந்தினரை வரவேற்கும் அன்பு, காரமான ஆந்திர உணவின் மனம், ஒவ்வொன்றும் அந்த நகரத்தின் தனி அடையாளம். புளியோதரை, காரம் நிறைந்த ஆந்திர சாப்பாடு, கோங்குரா பச்சடி, பப்பு, காரம் நிறைந்த ஆந்திர குழம்பு, நெய்மணக்கும் சாதம், இறுதியில் இனிப்பான போப்பட்டு, இவற்றை சுவைக்காமல் அமராவதி பயணம் நிறைவடையாதுன்னு சொல்கிறாங்க. இனி பாடல் கேட்கலாம். சாய் அபியாங்கர் மற்றும் தீப்தி சுரேஷ் இணைந்து பாடியது டியூட் திரைப்படத்திற்காக.

0: என்பது இடம் பார்க்க மட்டுமல்ல, நினைவுகள் சேகரிப்பது. ஒரு பயணத்தின் மகத்துவம் அது நாம் எவ்வளவு தூரம் சென்றோம் என்பதில் இல்லை, எவ்வளவு புதிய அனுபவங்களை மனதில் கொண்டு திரும்புகிறோம் என்பதில்தான் இருக்கிறது. அந்த வகையில் வரலாற்றின் பெருமையை தாங்கிக் கொண்டு நாளைய இந்தியாவின் புதிய முகமாக உயர்ந்து நிற்கும் அமராவதி ஒரு முறையாவது நேரில் பார்க்க வேண்டிய நகரங்களில் ஒன்று என்பதில் ஐயமில்லை. இன்றைய நகர்வுலாவில் இத்தனை அழகான அமராவதி நகரின் பயணம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நகர்வுலா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை பயணங்கள் தொடரட்டும், புதிய இடங்கள் புதிய அனுபவங்களை பரிசளிக்கட்டும். வணக்கம் நேயர்களே.
1: இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். 3 நாள் பயணமாக ஒடிஷா சென்றுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கஞ்சம் மாவட்டம் தப்தாபாணியில் உள்ள கந்தினி மாதா கோவிலில் வழிபட்டார். ஒடிஷா ஆளுநர் டாக்டர் ஹரிபாபு, கம்மம்பதி முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காவல்துறையின் நீண்டகால சிறப்பான சேவை, கட்டுப்பாடு, ஒழுக்கம் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பில் காவல்துறை ஆற்றிய பங்களிப்பை பாராட்டி நாட்டிலேயே மிக உயரிய விருதான குடியரசுத் தலைவரின் வண்ண விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விருதினை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி கௌரவிக்க மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகிற

0: தேதி சனிக்கிழமை புதுச்சேரி வருகிறார். மறுநாள் 9ஆம் தேதி காலை கோரிமேடு போலீஸ் மைதானத்தில் நடக்கும் விழாவில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண விருதினை வழங்கி பேசுகிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ளூர் தேர்தல் என்ற பெயரில் நடந்திருப்பது வெறும் கேலி கூத்து என்றும், இத்தகைய வெற்று காரியங்களை வைத்து உண்மைகளை மறைக்க முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. தேர்தல் என்ற பெயரில் மக்கள் போராட்டங்களும் பாகிஸ்தானிய படைகளின் கொலை பாதகங்களும் அரங்கேறி இருப்பதே உண்மை என்று வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் தெரிவித்தார். பிறப்பு இறப்புகளை தாமதமாக பதிவு செய்வதற்கான விதிமுறைகளை கடுமையாக்கும் வகையிலான பிறப்பு இறப்பு பதிவுகள் சட்ட திருத்த மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து நேற்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் 3வது நிதி ஒதுக்கீட்டு மசோதாவும் நிறைவேற்றப்பட்டது. இரு அவைகளிலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து அலுவல்கள் இன்று காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நேற்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியின் பல இடங்களிலும் லேசான மழை பெய்தது. இதனால் 3 நாட்களாக சுட்டெரித்து வந்த வெயில் திடீர் மழையால் வெப்பத்தாக்கம் குறைந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 8:02. தினமும் பல புதுமையான தகவல்களை எளிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் உங்களிடம் கொண்டு வரும் நிகழ்ச்சிதான் தகவல் தளம். வணக்கம் நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம தாய்ப்பால், தாயின் முதல் பரிசு, சேயின் பாதுகாப்பு கவசம் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். உயிரை தந்தவள் தாய், உறுதியை தந்தது தாய்ப்பால். ஒரு குழந்தைக்கு இயற்கையின் முதல் மருந்து தாய்ப்பால். ஆரோக்கியமான வாழ்க்கையின் முதல் முதலீடு இது. மனித வாழ்வின் முதல் உறவு தாயுடன் தொடங்குகிறது. கருவறையில் 10 மாதங்கள் உயிரை காத்த தாய் பிறந்த பிறகும் தனது உயிரையே உணவாக மாற்றி குழந்தையை வளர்க்கிறாள். அந்த அன்பின் வடிவமே தாய்ப்பால். தாயின் மடியில் தொடங்கும் வாழ்க்கை, தாய்ப்பாலில் தொடங்கும் ஆரோக்கியம். இதனை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 1 முதல் 7 வரை உலக தாய்ப்பால் வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. 2026ஆம் ஆண்டிற்கான உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள், நிலைத்த வாழ்வின் சிறந்த தொடக்கத்திற்கு தாய்ப்பால், சிறப்பாக செயல்படுவதை மேலும் வலுப்படுத்துவோம். இதுதான் இன்றைய ஆண்டின் கருப்பொருள். இதன் நோக்கம் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும், தாய்மார்களுக்கு குடும்பமும் சமூகமும் உறுதுணையாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை எடுத்துரைப்பதாகும். உலக சுகாதார நிறுவனம் மற்றும் யூனிசெஃப் உள்ளிட்ட அமைப்புகள் இதனை முன்னெடுத்து வருகின்றன. தாய்ப்பால் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரிந்து கொள்ளலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. பாடல் கேட்கலாம் வீட்டில் விசேஷம் திரைப்படத்திலிருந்து சித்து ஸ்ரீராம் பாடியது.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தாய்ப்பால் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரிந்து கொள்ளலாம். குழந்தை இந்த உலகிற்கு வரும் முதல் நொடியில் அதற்கு தேவைப்படுவது உணவு மட்டுமல்ல, பாதுகாப்பும் கூட. குழந்தை பிறந்த முதல் 1 மணி நேரத்திற்குள் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பது மிகவும் அவசியம் என்று மருத்துவ நிபுணர்கள் வலியுறுத்துகின்றனர். அதிலும் குழந்தை பிறந்த முதல் 2 அல்லது 3 நாட்களில் சுரக்கும் மஞ்சள் நிற சீம்பால் சாதாரண பால் அல்ல. குழந்தையின் உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஒரு அரிய இயற்கை வரம். அதனால்தான் மருத்துவ உலகம் இதனை குழந்தையின் முதல் தடுப்பூசி என்று அழைக்கிறது. அதில் நிறைந்திருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தையை பல்வேறு தொற்றுகளிலிருந்து காக்க உதவுகிறது. பிறந்த குழந்தைக்கு 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. 6 மாதங்கள் வரை தாய்ப்பால் தவிர வேறு எந்த உணவோ தண்ணீரோ தேவையில்லை. தாய்ப்பாலில் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான நீர், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாதுக்கள் என அனைத்தும் சரியான அளவில் உள்ளன. 6 மாதங்களுக்கு பிறகு சத்தான துணை உணவுகளை அறிமுகப்படுத்தலாம். ஆனால் 2 வயது வரை அல்லது அதற்கும் மேலாக தாய்ப்பாலை தொடருவது குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. பாடல் கேட்கலாம். உத்தாரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் ஸ்ட்ராபெரி திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தாய்ப்பாலின் நன்மைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் 8:30 தகவல் தளம் நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து மீண்டும் 8:30 தகவல் தளம் தொடரும்.
2: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. India flagship sinks after attack in Red Sea. All 13 Indian sailors rescued. India condemns attack on commercial vessel. Reserve Bank of India to announce its bi-monthly monetary policy review this morning. Supreme Court asks RBI to prepare SOP for dealing with mule accounts and bank accounts linked to cyber fraud. Online registration for

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி தகவல் தளம். குழந்தைக்கு பாலூட்டுவதால் குழந்தைக்கு மட்டுமல்ல தாய்மார்களுக்கும் பல நன்மைகள் உள்ளன. கர்ப்ப காலத்தில் கூடும் எடை பாலூட்டுவதால்

என்றால் பிரசவத்திற்கு பிறகு உடல் விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்ப உதவுகிறது. தாய்மையின் மனநிறைவை அதிகரிக்கிறது. சில வகை புற்றுநோய்களின், முக்கியமாக மார்பக புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. பாலூட்டுவது பற்றிய சில தவறான நம்பிக்கைகளும் பரப்பப்படுகின்றன. நம் சமூகத்தில் இன்னும் சில தவறான நம்பிக்கைகள் இருக்கின்றன. இன்றும் சிலர் சீம்பால் நல்லதல்ல, தாய்ப்பால் போதாது, பிறந்தவுடன் தேன் அல்லது சர்க்கரை தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று நம்புகிறார்கள். இவை அனைத்தும் அறிவியல் ஆதாரம் இல்லாத கருத்துக்கள். பிறந்த குழந்தைக்கு முதல் உணவு தாய்ப்பால் மட்டுமே.

0: மழை.
1: அமைதி
0: தேன் போன்ற இனிய பாடல்கள்.

0: நேரம் 8:44:24.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நேயர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம தாய்ப்பாலின் மகத்துவம் பற்றி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்க்கு குடும்பமும் சமூகமும் என்ன செய்ய வேண்டும்? தாய்ப்பால் கொடுப்பது தாயின் பொறுப்பு மட்டுமல்ல, ஒரு தாய் மன நிம்மதியுடன் தாய்ப்பால் கொடுக்க அவளுக்கு ஓய்வு அளிக்கும் குடும்பம், ஊக்கமளிக்கும் கணவர், அரவணைக்கும் பெற்றோர், மாமியார், உறவினர், வசதி ஏற்படுத்தும் பணியிடத்தின் ஒத்துழைப்பு, மருத்துவர்களின் வழிகாட்டுதல், ஆதரவாக இருக்கும் சமூகம், இவை அனைத்தும் அவசியம். ஒரு தாயை ஆதரிப்பது ஒரு தலைமுறையை ஆரோக்கியமாக உருவாக்குவதற்கு சமம். அன்பே மனித வாழ்வின் அடிப்படை. அந்த அன்பின் முதல் வெளிப்பாடு தாய்ப்பால். பாடல் கேட்கலாம். கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து சின்மயி மற்றும் ஜெயச்சந்திரன் இணைந்து பாடிய பாடல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

குழந்தைக்கு நாம் வாங்கித்தரும் முதல் பொம்மை முக்கியமல்ல, குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உணவுதான் முக்கியம். தாய்ப்பால் என்பது குழந்தையின் முதல் உணவு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதற்குமான ஆரோக்கியத்தின் அடித்தளம். குழந்தைக்காக வாங்கப்படும் விலை உயர்ந்த பரிசுகளை விட இயற்கை இலவசமாக வழங்கிய மிகப்பெரிய பரிசு தாய்ப்பால்.

இதுவரை தகவல் தளம் நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் மகத்துவம் பற்றி கேட்டோம். உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு தாய்ப்பால் தாயின் முதல் பரிசு, சேயின் பாதுகாப்பு கவசம் என்ற தலைப்பில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்த சில தகவல்களை உங்களிடம் பகிர்ந்து கொண்டோம். இத்துடன் தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:21. அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் பாலக்காடு கே.வி. நாராயணசாமி அவர்கள் பாட்டு இடம்பெறுகிறது. உடன் எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர். ரகு அவர்கள் மிருதங்கம். தொடக்கமாக வர்ணம் என தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் இயற்றிய பாடல் ராகம் பேகடா ஆதிதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக காண வேண்டாமோ என தொடங்கும் பாபநாசம் சிவன் கீர்த்தனை ராகம் ஸ்ரீரஞ்சனி ரூபக தாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக முருகா முருகா என தொடங்கும் பெரியசாமி தூரன் பாடல் ராகம் சாவேரி மிஸ்ர சாபுதாளம்.
1: Da da da da da da.

அரங்கிசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக வராலி ராகத்தில் அமைந்த சேஷசல நாயகம் என தொடங்கும் முத்துசாமி தீக்ஷிதர் கிருதி ரூபக தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் தொடர்வது தோடி ராகத்தில் அமைந்த அம்பன் அன்னு புரோவ என தொடங்கும் ஆனையா கிருதி ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை பாலக்காடு கேவி நாராயணசாமி அவர்கள் பாட்டு கேட்டீர்கள். உடன் எம் சந்திரசேகரன் அவர்கள் வயலின், பாலக்காடு ஆர் ரகு அவர்கள் மிருதங்கம்.
1: பத்து மணி கேட்கலாம் செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மாறிவரும் உலக சூழலில் தெற்கு நாடுகளின் விருப்பங்களை பிரதிபலிக்கக்கூடிய பன்முகத்தன்மை அவசியம் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கல்வி சுற்றுலாவாக இந்தியா வந்துள்ள 17 நாடுகளைச் சேர்ந்த ஐநா நிரந்தர பிரதிநிதிகள் புதுடெல்லியில் டாக்டர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினார். ஐநா பிரதிநிதிகளுடன் தொழில்நுட்பம், கடல்சார் பாதுகாப்பு, அமைதியை பராமரித்தல், கூட்டாக இணைந்து மேற்கொள்ளப்படும் வளர்ச்சி, பேரிடர் மீட்புப் பணிகள் குறித்து தாம் விவாதித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் வலைதளப் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் 3வது கலாச்சார பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச தலைநகர் போபாலில் இன்று தொடங்குகிறது. பிரிக்ஸ் அமைப்பிற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் 2 நாட்களில் நடைபெறவுள்ள கலாச்சார பணிக்குழு கூட்டத்தில் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று கலாச்சார ஒத்துழைப்பை முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆலோசனை நடத்தவுள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. 13 இந்தியர்களுடன் வந்த MSV ஃபைஸ் நூர் ஓலியா என்ற கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் செங்கடலில் அந்த கப்பல் மூழ்கியது. இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அந்த கப்பலில் இருந்த 13 இந்தியர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டதாகவும், நிலைமையை ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மாநில போக்குவரத்து கழக பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அம்மாநில அரசு அனுமதி வழங்கி இத்திட்டத்தை செயல்படுத்துவதற்காக உத்தரப்பிரதேச அரசின் சாலை போக்குவரத்து கழகத்திற்கு 100 கோடி ரூபாய் வழங்க உள்ளது. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்பட்ட தண்ணீர் நேற்று தமிழக எல்லையான பிலிகுண்டுலு பகுதியை வந்தடைந்தது. நீர்வரத்து அதிகரித்து வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தருமபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பாக முன்னெச்சரிக்கை தடை

விதிக்கப்பட்டுள்ளது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தன்வி சர்மாவும் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஸ்ரீகாந்தும் இன்று பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:40. இனி கேட்டு ரசிக்கலாம் நேயர்களின் அபிமான நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் இன்று புதிதாக பதிவிடும் புதிய நேயர்களுக்கும் நேற்றைய முன்தினம் ஒளிபரப்பப்பட்ட நேயர்கள் அல்லாது இன்று பதிவிட்ட நேயர்களுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு, நேரம் இருப்பின் நேற்றைய முன்தினம் ஒளிபரப்பப்பட்ட பாடல்கள் கேட்ட நேயர்களுக்கு இன்றும் அவர்கள் பதிவிட்டு இருப்பின் அவர்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வருகிறது அந்த ஒரு நிமிடம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க கொடிக்கால்பாளையம் ஷாகுல் அமீத் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தர்மபுரம் துரைராஜ் அவர்கள் கேட்டிருக்காங்க. நேர் வழி திரைப்படத்திலிருந்து இவரோட திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடார் எம் துரைராஜ் பேபி அம்மையா இளவரசி சித்ரா சுகந்தி மற்றும் பெங்களூரு டி ராம் பிரகாஷ் இவர்களுக்காகவும் கேட்டிருக்காங்க. இவர்கள் விரும்பிய பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜெர்மனி பெர்லின் நகரிலிருந்து கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்வா, ஆதிரா, இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்கள் கேட்டிருக்கும் படம் அதே கண்கள்.

0: கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்டிருக்காரு நெல்லை பாரதி. இவரின் விருப்ப பாடல் மைடியர் குட்டிச்சாத்தான் திரைப்படத்திலிருந்து.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் மஞ்சு. உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் 2275240 அல்லது 2275250 என்ற எண்ணுடன் 0413 என்ற எண்ணை முன்னிணைத்து உங்கள் கருத்துக்களை பதிவிடலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள்.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஆடிவெள்ளி திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. தூத்துக்குடி சி. பாலசுப்ரமணியம் அவர்கள், இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கலாம் வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சென்னையிலிருந்து சூரியமூர்த்தி அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வருது. நாமூவர் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். தூரல் நின்று போச்சு திரைப்படத்திலிருந்து. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க வேட்டவலம் குமார் அவர்கள். இவரின் விருப்ப பாடல் இதோ.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகள். நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் மஞ்சு.

கேட்டாலே இன்றைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் தாங்க. ஏன்னா ஒவ்வொரு நேயரோட ரசனையும் விருப்பமும் வித்தியாசப்படுது இல்லைங்களா. ஒரு சில நேயர் காதல் பாடல் கேட்குறாங்க, ஒரு சில நேயர் குழந்தைத்தனமான பாடல் கேட்குறாங்க, ஒரு சிலர் சாமி பாட்டு கேட்குறாங்க, ஒரு சிலர் பழைய பாட்டு கேட்குறாங்க, ஒரு சிலர் புதிய பாடல் கேட்குறாங்க, ஒரு சிலர் தத்துவ பாடல் கேட்குறாங்க, ஒரு சிலர் சோக பாடல் கேட்குறாங்க. இது இவங்க எல்லாருடைய விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எல்லா ஜோனரும் அடங்குகிற ஒரு நிகழ்ச்சி தாங்க இது கேட்டாலே இன்னைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்கலாம். உல்லாச பறவைகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு சென்னை சிங்கர் ஸ்ரீனிவாசன் நாகராஜன் அவர்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க சஜன் சாய், புவன் சாய் மற்றும் சரண்குமார். இவர்களின் விருப்ப பாடல் இதோ.

கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில நிறைவு பாடல் கேட்கலாம். வில்லு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ராஜன் சுப்பிரமணியம் அவர்கள். இந்த பாடல் இவருக்கு மட்டும் இல்லைங்க, இன்னைக்கு நேரமின்மை காரணமாக நிறைய பேர் கேட்டவங்களுக்கு பாடல் கொடுக்க முடியல. அவங்கெல்லாம் யாருன்னா சரஸ்வதி பத்மநாபன், நாகர்கோவில் மந்திரமூர்த்தி ஆச்சாரி, ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான், கடலூர் துறைமுகம் சுரேஷ், காட்டூர் எஸ் சிவகுமார், பாபு, பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், திருவாரூர் ஷான் ஹாஜி நஜ்முதீன், துளசிராம், இவங்க எல்லாருக்கும் நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல. இவங்க எல்லாருக்காகவும் இந்த நிறைவு பாடல் கேட்கலாம்.

0: இனி தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். நாடு முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கான செயல்திறனை மேம்படுத்துவதில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் நேற்று மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தின் தலைவர் திரு ரஞ்சித் வசந்தரா உடனான சந்திப்பின் போது இதனை அவர் கூறினார். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசின் முதலாவது நிதிநிலை அறிக்கை தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை 10 மணி முதல் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவடைந்து கடந்த மே மாதம் புதிய அரசு அமைந்த பின்னர் 2026-2027 ஆண்டுக்கான முழுமையான நிதிநிலை அறிக்கையை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று காலை 10 மணி முதல் தாக்கல் செய்து வருகிறார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு 477 கோடி ரூபாய் மதிப்பில் 500,000 மாணவர்களுக்கு விலையில்லா நவீன சைக்கிள் வழங்கப்படும் என்றும் சற்று முன்னர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். மேலும் பொது நூலகங்களை மறுசீரமைக்க 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டப்பேரவையில் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து சட்டப்பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் தலைமையில் இன்று நடைபெறும் அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றி கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான திரு ஆனந்த் தலைமையில் நேற்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டையில் உள்ள உறுப்பினர்களின் விரல் சேகை சரிபார்ப்புக்காக வரும் 8ஆம் தேதி சனிக்கிழமை மற்றும் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழக அரசின் செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்கிறது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நடைபெற்ற சாரல் திருவிழா நேற்றுடன் நிறைவடைந்தது. இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஏமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் வந்த சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:02:18.

ஒரு குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் முதல் உணவு, முதல் பாதுகாப்பு, முதல் அன்பு எல்லாமே தாய்ப்பால் தாங்க. தாய்ப்பால் என்பது வெறும் உணவு மட்டுமல்ல, குழந்தையின் உடல் வளர்ச்சிக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கும் அடித்தளமாக அமையும் ஒரு இயற்கை வரம். அப்படிப்பட்ட தாய்ப்பாலில் என்னென்ன நன்மைகள் இருக்கின்றன? குழந்தைக்கு மட்டுமல்லாமல் தாய்க்கும் தாய்ப்பால் கொடுப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? இவை பற்றிய பயனுள்ள தகவலை இன்று நம்முடைய நேர்நேரம் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். வாருங்கள் நேயர்களே, தாய்ப்பாலின் நன்மைகள் என்ற முக்கியமான தலைப்பை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம்.

0: இந்த தலைப்பு குறித்த உங்களோட மேலான கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ண போறீங்க கேட்டு தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதே ஆர்வத்தோட ரத்தின சுருக்கமா பேச நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. நீங்க வெளியூர் நேயர்களா இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து டயல் பண்ணுங்க. நேரம் நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: ஓகே சார், இன்னைக்கு தலைப்பு தெரியுமா?
1: இன்னொரு சொல்லுங்க மேம்.
0: தாய்ப்பாலின் நன்மைகள்.
1: ஆமா மேம், உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் தான் மேம். குழந்தைகள் தாய்ப்பால் குடிக்க குடிக்க அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அப்படிங்கறது அதிகரிக்கும் மேம். இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்கணும், அது ரொம்ப உடலுக்கு நல்லது அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க மேம். அதனால ரொம்பவே அற்புதமா அவங்களுக்கு தாய்ப்பால் அப்படிங்கறத கொடுக்குறாங்க மேம். தாய்ப்பால்ல என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றல் அப்படிங்கறது இருக்கிறதுனால குழந்தைகளினுடைய அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மேம். ஆன்டிபாடிஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க, அது வந்து ரொம்பவே உடலுக்கு நல்லது இல்லைங்களா?
0: கண்டிப்பா.
1: ஆமா, அது மட்டும் இல்லாம மேம், குழந்தைகள் பால் குடிக்கிறது அப்படிங்கறது ஒரு நாளைக்கு 8 முறையிலிருந்து 10 முறை வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து குழந்தைகளுக்கு பசி வந்தது அப்படின்னா கேட்பாங்களாம் பால் வேணும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால இந்த குழந்தைக்கும் அந்த தாய்க்குமான அந்த என்ன சொல்றது ஆரோக்கியம் அப்படிங்கறது அதிகரிக்குமா? அதே மாதிரி இந்த காதுகள்ல ஏற்படக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன், அப்புறமா வயிற்றுல வரக்கூடிய அந்த போக்கு, அப்புறமா அந்த மார்ல வரக்கூடிய சளி எல்லாம் குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறதுனால கம்மி ஆகுதா மேம்? அதே மாதிரி நம்ம உடம்புல ஆன்டிபாடிஸ் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு மேம், அதுதான் வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்கு வந்து போராடுமா, அது வந்து உடம்புல தாய்ப்பால் கொடுக்கறதுனால அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேம். அது மட்டும் இல்லாம சிறிய வயதுல வரக்கூடிய அந்த டயபெட்டிஸ், அப்புறமா ஒபிசிட்டி, அந்த ஆஸ்துமா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வருவதை கூட இந்த குழந்தை தாய்ப்பால் கொடுக்கறதுனால தடுக்கப்படுமா மேம்?
0: நோய்கள்லாம் தடுக்கப்படுது.
1: ஆமா, அப்புறமா குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் நியூட்ரிஷன் கிடைக்கணும், எல்லா வகையான சத்துக்கள் அந்த வயதுக்கு தேவை அப்படின்னா அது தாய்ப்பால் மூலியமாகவே கிடைச்சிடும் மேம். அதனால பிறந்த குழந்தைகளுக்கு தண்ணி கூட கொடுக்க வேணாம் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. 6 மாதம் வரைக்கும் வெறும் தாய்ப்பால் அப்படிங்கறது கொடுத்தாவே அது போதுமானது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு அந்த தாய்ப்பால் குடிக்கிறதுனால முதல் பால்னு சொல்லக்கூடிய சீம்பால்ல நிறைய வகையான அந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு மேம், அது உடலுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அது உடல்ல இருக்கக்கூடிய அந்த அழுக்குதான், அது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுருவாங்க. ஆனா அது மாதிரி போடுறது ரொம்பவே தப்பு மேம். அந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியமானது. தாய்மார்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 நாள்ல இருந்து 5 நாள் வரைக்கும் கூட அந்த கொலஸ்ட்ரம் அப்படிங்கறது சுரக்கும், அது உடலுக்கு ரொம்ப நல்லது. அந்த பாலை குழந்தைகளை கட்டாயம் குடிக்க வைக்கணும் அப்படின்னு டாக்டர் அறிவுறுத்துறாங்க மேம்.
0: சூப்பர் சார், அருமையா சொன்னீங்க.
1: எனவே தாய்ப்பால் நம்ம எல்லாருமே குழந்தைகளுக்கு கொடுத்து அந்த குழந்தைகளை ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையில வளர வைப்போம் மேம்.
0: ஓகே சார், தேங்க்யூ.
1: தேங்க்யூ சோ மச் மேம். வேலூர் சந்திரசேகர் விடுதி.

தாய்ப்பால் குழந்தையின் வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. அது மட்டுமல்லாமல் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவுகிறது. குறிப்பாக குழந்தை பிறந்த முதல் சில நாட்களில் சுரக்கும் சீம்பால் என்று சொல்லப்படும் மஞ்சள் நிறப்பால் மிகவும் முக்கியமானது. நம் வீட்டில் பெரியவங்க என்ன சொல்வாங்க, முதல் பால் ரொம்ப முக்கியம், அதை குழந்தைக்கு கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்வாங்க. அது உண்மைதானே நேர்களே? மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. சிறுத்தை திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: அடுத்ததாக தாய்ப்பால் குழந்தைக்கு எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவாக இருக்கிறது. குழந்தையின் வயதுக்கும் தேவைக்கும் ஏற்ப தாய்ப்பாலின் தன்மை மாறிக்கொண்டே இருக்கும் என்பதே இன்னொரு சிறப்பு. இயற்கை எவ்வளவு அழகாக ஒரு குழந்தையின் தேவையை புரிந்து கொண்டு செயல்படுகிறது பாருங்களேன். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: இளமங்கலம் ஆர் முருகன்.
0: இளமங்கலம் ஆர் முருகன்.
1: ஆமாங்க மேடம்,
0: சொல்லுங்க சார்.
1: நேரில் சொல்லிடலாமா மேடம்?
0: சொல்லுங்க சார். இன்னைக்கு தலைப்பு உங்களுக்கு தெரியும்ல, தாய்ப்பாலின் நன்மைகள். ஆ, உங்க கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம்.
1: ஈரா மா முருகன், இளமங்கலம்.
0: இளமங்கலம்.
1: தாய்ப்பால், தாய்ப்பால் ஒரு குழந்தைக்கு முக்கியமானது. குழந்தை பிறந்த அரை மணி நேரத்தில் தாய் சிவபால் தன் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு பால் குடிக்க நமது அரசாங்கம் பால் அறை அமைத்து உள்ளார்கள். பஸ் ஸ்டாப், ரயில் நிலையம், பூங்கா மற்றும் சுற்றுலா தலங்கள். தன் தாய் வந்து தாய்மார்கள் தன் அழகு குறைந்து விடும் என்று குழந்தைக்கு தாய்ப்பாலுக்கு பதிலாக புட்டி பால் தருவார்கள். அதுக்காக தான் மேடம் ரஜினி சார் படத்துல வந்து அண்ணாமலை படம் வந்து வந்தண்டா பால்கார அடடா அப்படின்ட்டு ஒரு பாட்டே வராது. வந்தண்டா பால்கார பசும் பாலத்தை நம்பி பாதி புள்ள பிறந்திருக்கு. ஆமா மேடம், பசு தாயா நினைத்து அந்த குழந்தைகள் பால் குடிப்பாங்க. மீண்டும் கூறுகிறேன், தயவு செய்து தாய்மார்கள் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் தாருங்கள், தாய்ப்பாலுக்கு பதிலாக பசும்பாலை தராதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், இளமங்கலம் முருகன்.
0: நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
1: நன்றி மேடம்.
0: நிகழ்ச்சியில் அழைத்து மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்க இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: எங்கள்

0: முற்பகல் வணக்கம்.
1: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
0: நல்லாப்பாளையம்.
1: ஓகே சார், சொல்லுங்க சார்.
0: அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரலையா, அந்த திரைப்படங்கள்ல வரக்கூடிய படக்காட்சிகளும் பாடல் காட்சிகளும் தாய்மைக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு அந்த தொட்டில் உறவை அற்புதமா காட்டி கொடுக்கும். அந்த அந்த தொப்புள் குடை உறவு அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல அந்த குழந்தைக்கும் அந்த அம்மாவுக்கும் இணை பிரிக்க முடியாத ஒரு பாசம் அப்படிங்கிற அதனுடைய வெளிப்பாடு. ஒரு பசுமாடு கன்றுப்படும் சொன்னீங்கன்னா அந்த சீம்பால கிராமங்கள்ல அதை சுட வச்சு கொடுப்பாங்க. அது மாதிரி கொடுக்கலன்னு அது சீம்பாலுங்கிறது சத்தான ஒரு விஷயம் சொல்லி எங்க பாட்டிலாம் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அந்த மாடு கன்று போட்டு அதுல கிடைக்கக்கூடிய அந்த சீம்பாலுக்கு அவ்வளவு சத்து இருக்குன்னு சொன்னா ஒரு திருமதிக்கு கிடைக்கக்கூடிய அந்த சீம்பாலும் தாய்ப்பாலும் ஒரு அற்புதமான இணைப்பு உணர்வு, விலை மதிக்க முடியாத ஒரு வினை, ஒரு அற்புதமான உணர்வு உணவு. அது மாதிரி அந்த தாய்ப்பால குழந்தைகளுக்கு கொடுக்கறதுனாலதான் எல்லாம் சத்து இருக்கு. அதே நேரங்களில் திருமதிகளுக்கு நல்ல உடல் வாக்கு நல்ல உடல் வலிமை இருக்கு. அந்த மருந்தளிக்கிற நேரங்கள்லயும் இன்னொரு குழந்தைக்கு நம்ம அவசரப்படுற நேரங்கள்லயும் திருமதி அவங்க அந்த அந்த செம்பு குறைச்சிடுவாங்க, குறைஞ்சிடும். அப்ப அந்த குழந்தைக்கான இணை உணவு கேள்விக்குறியா போயிடும். அப்ப குட்டி பால் அப்படிங்கிற இடத்துக்கு அந்த குழந்தை போயிடுற நேரங்கள்ல ஒரு விமர்சனத்துக்கு ஆளாவது தாண்டி மருத்துவ செலவுங்கிற அப்படிங்கறது போயிட்டோம். அப்ப திருமதி அப்படிங்கிற அவங்க மண்ணு செலவுல ரொம்ப
1: வேதனைப்படுவாங்க.
0: கொஞ்சம் அந்த மனுஷங்கிற குதிரைக்கு துணை ஒரு கொஞ்சம் கடிவாளம் போட்டிருந்தா இப்படி ஒரு மருத்துவ செலவு இப்படி ஒரு இடைவெளி நமக்கு வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு மன வலி லேசா இருக்கத்தான் செய்யும். ஒரு சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எங்க பாட்டி எல்லாம் வந்து 13 குழந்தை பெற்றாங்க. எங்க பாட்டி எல்லாம் உடல் நலனோட இருந்தாங்க. அதே நேரங்கள்ல வந்து அந்த இடைவெளி கொடுத்து குழந்தைகளை
1: பெற்றுக்கிட்டாங்க.
0: ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு 4 ஆண்டு 5 ஆண்டு இடைவெளி கொடுத்து இன்னொரு குழந்தைய பெற்றுக்குவாங்க. அப்படி பெற்றுக்கிறேன். எங்க பாட்டி எங்க அம்மாவுடைய பாட்டி சொல்லுவாங்க என்கிட்ட, இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கிறதுனால தாம்பா நல்ல நோய் இல்லாத நல்ல ஒரு போஷாக்கோட நான் இருக்கிறேன், என் குழந்தை நல்லபடியே என்னால வளர்க்க முடிஞ்சுது அப்படி சொல்லுவாங்க. இப்படி அந்த தாய்ப்பால் குறையில்லாம 2 ஆண்டு வரையிலும் குறைஞ்சபட்சம் நாங்க பல் முளைக்கிற வரையிலும் கொடுப்போம்பா. அதனாலதான் நோய் எதிர்ப்பு சக்தியோட எங்க பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லி குறைஞ்சது 15 வயசு வரையிலும் என் கூட வாழ்ந்து எங்க பாட்டி சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதே நேரத்துல அவங்க உடல் நலனும் நல்ல சீரான நிலைமைக்கு வந்துடுது, குழந்தைகளுடைய வளர்ச்சியும் மிக சீரா போயிடுது, மருத்துவ செலவும் குறைஞ்சு போயிடுது, ஊட்ட சக்தி மிக்க ஒரு குழந்தை இந்த சமுதாயத்துக்கு கிடைக்குது சொன்னா அது எவ்வளவு ஒரு பெருமை பாத்தீங்களா?
1: கண்டிப்பா.
0: அது மாதிரி ஊட்ட சக்தி இருக்கிறதால திட காத்திரமா இருக்கு. இப்ப குழந்தைகள் சக்தியோட இருக்குது. இந்த மாதிரி சக்திகளை கொடுக்கறதுல இப்ப நம்ம ரொம்ப முன்னாளா இருக்கணும். மருத்துவர்கள் 6 மாசம் கூட ஒரு சிலர் சொல்றாங்க. கிராமங்கள்ல சொல்ற நேரங்கள்ல குறைந்தது 1 ஆண்டு 1.5 ஆண்டு மட்டும்தான் அடுத்த குழந்தைக்கு திருமதி ஆளாக்கிறது கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. இன்னொரு குழந்தைக்கு அவசரப்படக்கூடிய காலங்கள் கூட வந்துடும். அப்படி வந்துடுற நேரங்கள்ல ரொம்ப மனசுல ரொம்ப நிறைய சிரமங்கள் அனுபவிக்கணும். அப்புறம் மருத்துவ செலவு அது சொல்லி நோய் படணும். நோய் நோய்தானா இருக்கிற குழந்தைகளை பாக்குற நேரங்களை பாத்தீங்கன்னா அந்த கை காலெல்லாம் ஒரு மாதிரி, உடல் அப்படியே ஒரு மாதிரி, முகம் ஒரு மாதிரி, ரொம்ப சங்கடமா இருக்க பாக்குற நேரங்கள். அதனால எல்லாமே நாங்களும் எங்களுடைய மகனும் என்னுடைய மகளும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய முன்னோர் சொல்லி எல்லாருமே இந்த முறையை நாங்க சரியா கடைபிடிச்சு போனதுனால்தான்
1: நோயற்ற
0: சொல்றாங்க. அதுக்கு மாற்று வழி

0: இருக்கு. அதுக்கான உணவு வகைகள் இருக்கு, வெந்தயம், மிளகு, அதே போல வந்து இந்த பூண்டு, இதெல்லாம் பெரிய உணவுல சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னீங்கனாக்கா அது வந்து தாய்மைக்கும் திருமதிக்கும் உடல் நலன் கொடுக்கும் சொல்றாங்க, குழந்தைக்கு நல்ல உடல் நலன் கொடுக்கும் சொல்றாங்க. இது நாட்டுல எங்க பாட்டி அந்த மாதிரி இருந்திருக்காங்க பாருங்க. தன்னுடைய நலனையும் தன்னுடைய நலனையும் தவணத்தில் எடுத்துக்கிட்டதுனால்தான் எங்க திருமதிகளுக்கு நல்ல உடல் நலம் கிடைச்சது, நல்ல வாழ்வு கிடைச்சது, குழந்தைகளுக்கு நல்ல வளர்ச்சி கிடைச்சது.
1: கண்டிப்பா சார்.
0: அதனால மனம் எனும் குதிரைக்கு கடிவாள போடணும், கரிகட்டு ஓடக்கூடிய அந்த அந்த கால மாட்டுக்கு ஒரு மூக்கலங்க ஊர போடணும். அது மாதிரி விஷயங்கள் நாம கொஞ்சம் திருமதிகள் கொஞ்சம் சில விஷயங்களை துணைவர்கிட்ட பக்குவமா சொல்லி ஏங்க இந்த குழந்தை தாங்க நமக்கு முக்கியம், என்னுடைய உடல் நலம் தாங்க கொஞ்சம் முக்கியம், அதனால ரெண்டு ஆண்டு பார்த்துருங்க அப்படி சொல்றேன். இப்ப நிறைய மாற்று வழிகள் நிறைய வந்திருக்கு, அது மாதிரி வழிகளை பயன்படுத்தினாலும் இரண்டு ஆண்டு இல்ல நான்கு ஆண்டு தள்ளி போடணும். ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறக்கும், திறக்கிற கதவு நம்ம குழந்தைகள் நலம், திருமதியோட நலம். அது இப்ப இருக்கிற துறைவர்கள் தவிர்த்து எடுத்துக்கிட்டாங்கனாலும் திருமதிகள் கொஞ்சம் கட்டுப்பாடோட இருந்தாலும் கண்டிப்பா இந்த அமுதமான ஒரு பொருள் அளவில்லாம கிடைக்கும்.
1: அளவில்லாம கரெக்ட் சார்,
0: கிடைக்கும். இப்ப தாய்ப்பாலுக்கு வங்கிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு, அது கொடுக்க நிறைய நிறுவனங்கள் காத்திருக்கு.
1: ஆமா,
0: அது மாதிரி கிடைக்கிற நேரங்கள்ல அப்படி கூட ஒரு மாற்று வழியை பண்ணிக்கலாம். உடல் உழைப்பும் அதுக்கான சிந்தனையும் வந்து சொன்னீங்கன்னா அதுக்கான உணவுல கேட்கக்கூடிய தேடல்கள் இருந்து சொன்னீங்கன்னா இந்த தாய்ப்பால் பட்டாங்குறது வரவே வராது. ஏதோ ஒரு நம்ம ஏதோ ஒரு சாகுபடி பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி கிராமத்துல போயிட்டு இருக்கிறாங்க ஒரு சிலர். அவருங்கிறத உணரணும், எல்லா மாற்று வடிவாலையும் கொண்டு வரும் சொன்ன ஒரு வாரம் அல்ல, ஒரு மாசம் அல்ல, வருஷம் அல்ல, நல்ல ஒரு தேர்தல எது நோக்குவோம், குழந்தைகள் அந்த கவனத்துல வைப்போம், திருமதியுடைய நலன் கவனத்துல வைப்போம், சுவர் இருந்தாலும் சித்திரம் அப்படிங்கறத கவனத்தை பதிப்போம்.
1: நன்றி சார், ரொம்ப அருமையா சொன்னீங்க.
0: நன்றி சார்,
1: நிகழ்ச்சியில் அழைத்து மக்கி நன்றி. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நேர் நேரம். நேர் நேரம் தலைப்பு தாய்ப்பாலின் நன்மைகளை பற்றி தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த நேயர் இணைந்திருக்காங்க, யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம் மேம், சொல்லுங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கல்பனா பேசுறேன் மேடம்.
0: கல்பனா, நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நிறைய பேர் இப்ப தாய்ப்பால் குடுக்கறதே எப்படின்னா குடுத்தா அழகு போயிடும், குடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு தாய்ப்பால் குடுக்கறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும். அதனால நம்ம குடுத்துட்டே இருக்கிறது நல்லதுதான் மேம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு, பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து இது வேண்டாம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பசிக்கும், வயிறு அடையாது, பத்தாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் கிடையவே கிடையாது. அதுங்க வயிறுக்கு நம்ம குடுக்கற பால் கண்டிப்பா போதுமானதா இருக்கும். நம்ம வந்து ஒரு மாட்டு பால், பசும் பால், தண்ணியில அப்புறம் ஃபார்முலா மில்க்ஸ் இதெல்லாம் குடுக்காம இருந்தாலே நம்ம பாலே அதுங்களுக்கு சிறந்ததா இருக்கும் மேம். முதல் 6 மாசம் நம்ம இதை குடுக்காம இருக்கிறது நல்லது. நம்ம தாய்ப்பால் குடுக்கறது மட்டுமே வழக்கமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ஹெல்தியாவும் ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப சந்தோஷமா வளருவாங்க மேம்.
0: சூப்பர் மேம், சூப்பர் சூப்பர், நன்றி மேம். நிகழ்ச்சியில் அழைத்து மிக்க நன்றி.
1: நன்றி நன்றி மேம். தேங்க்யூ
0: தேங்க்யூ.

தாய்ப்பால் நன்மைகள் குறித்த உங்களோட மேலான கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. நீங்கள் வெளியூர் நேர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. ராம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பாண்டிச்சேரியில இருந்து ஆர்த்தி பேசுறேன் மேம்.
0: ஆர்த்தி சொல்லுங்க மேம்.

0: இன்னைக்கான தலைப்பு தெரியுமா?
1: தாய்ப்பாலின் நன்மைகள் மேம்.
0: ஆமா ஆமா, உங்க கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம் மேம், பேசலாம். ஹலோ
1: மேம்.
0: ஆ மேம் சொல்லுங்க.
1: குழந்தைகளுக்கு தாய்ப்பால் போற அவசியம் மேம்.
0: ஆ கண்டிப்பா. மேம் கேக்குதுங்களா? பேசலாமே. ஹலோ
2: ஹலோ.
0: ஆ மேம் கேக்குதுங்களா? பேசலாம், லைன்ல தான் இருக்கேன் நானு.
2: நம்மளோட நல்ல எண்ணத்தை வச்சு பேபிக்கு நல்லா ட்ரீட் பண்ணணும். அது இல்லாம நம்மளுடைய அடிக்கடி கொடுக்கணும். மேக்ஸிமம் ஒரு 6 மந்த்ஸ் ஆச்சு கண்டிப்பா கொடுக்கணும்.
0: கண்டிப்பா
2: ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் ஒரு வாட்டி கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம கொடுக்கறதுனால பேபிக்கும் மதருக்கும் நல்ல ஒரு பாண்ட் கிடைக்கும்.
0: கண்டிப்பா. சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம்.
2: சத்துமல் அதிகமா கொடுக்க கூடாது, சத்து இல்ல அதுல. தாய்ப்பால் தான் குழந்தைகள் நல்ல சத்து இருக்கும். நன்றி, வணக்கம்.
0: ஓகே மேம், சூப்பரா சொன்னீங்க. நிகழ்ச்சியில் அழைத்து மிக்க நன்றி. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. தெரி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம் பாம்பே ஜெயஸ்ரீ குரலில்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் நன்மைகளை பற்றி தான் நிறைய விஷயங்களை நம்மளுடைய நேயர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: வணக்கம், நான் திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் பேசுறேன் மேடம்.
0: ஓகே மேம், சொல்லுங்க மேம்.
1: தாய்ப்பால் வாரம் சிறப்பா போயிட்டு இருக்கு, நிறைய நிகழ்ச்சி நல்லா போயிட்டு இருக்கு. தாய்ப்பால் வந்து ஒவ்வொரு பெண்களும் குழந்தைக்கு கண்டிப்பா 6 மாதம் அல்லது 1 வருஷம் வரைக்கும் கொடுக்கலாம் மேடம். கொஞ்சம் அவங்களுக்கு குழந்தைக்கு இப்ப எப்ப

0: எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்பெல்லாம் அவங்க கொடுத்தா தேவலாம். முன்னாடியும் கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாவும் கொடுக்க கூடாது. நேரத்துக்கு அவங்க அந்த குழந்தைக்கு அவங்க நேரத்துக்கு கொடுக்கணும். தாய்ப்பால் கொடுக்கற பெண்கள் வந்து நிறைய உணவுகள், சத்தான உணவுகளை எடுத்துக்கணும் மேடம். நிறைய காய்கறிகளை அவங்க எடுத்துக்கலாம், பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம், முருங்கைக்கீரை பாகற்காய் எல்லாம் சாப்பிட்டா பால் நிறைய இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் ஓட்ஸ் சாப்பிடலாம் மேடம். பசும்பால் பால் இல்ல இல்லன்னு அவங்க சொல்லாம அவங்க பால் குடுக்கணும்ங்கிற உணர்வு அவங்களுக்கு வந்தாலே அந்த குழந்தைக்கு பால் இருக்கும் மேடம்.
1: சூப்பர் மேம்.
0: ஆமா, சுத்தமா அவங்க வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அழகா குடுத்தாங்கன்னா, அந்த மனசு நமக்கு பால் இருக்கு அப்படிங்கிற உணர்வோட குடுத்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு பால் இருக்கும். எனக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க, ரெண்டு பேரும் நார்மல் டெலிவரி தான் மேடம். ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நான் 2 வயசு வரைக்கும் கொடுத்தேன் மேடம்.
1: சூப்பர் மேம். ஆனா இந்த மாதிரி இப்போ 2 வயசு வரைக்கும் குடுக்கறாங்களான்னா
0: தெரியல. அவங்க எல்லாம் வந்து வேலைக்கு போறவங்களா இருக்காங்க, வெவ்வேறு சூழ்நிலையில அவங்களால குடுக்க முடியாம போகுது. 1 வருஷமாவது அந்த குழந்தைக்கு நம்ம கொடுத்தோம்னா குழந்தைக்கு தாய்க்கும் ஒரு நல்ல ஒரு பாசம், எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், எந்த நோயும் வராது.
1: கண்டிப்பா.
0: ஆமா மேடம், அது செய்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு அவங்க செய்யற ஒரு நல்ல விஷயமா இருக்கும் மேடம்.
1: ஆமா, கரெக்ட்.
0: ஆமா
1: ஆமா, பிற்காலத்துல எந்த ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாம.
0: ஆமா, தாய்ப்பால்ல நிறைய இருக்கு. ஒரு பிறந்ததும் அந்த சீம்பாலையும் அவங்க அவசியம் கொடுக்கணும். அது லேட்டா குடுக்கறதுனால அந்த சீம்பால் கட்டிக்குது, அதுக்கப்புறம் அந்த பால் துவாரங்கள் வந்து அடைச்சு போயிடுது. அதனாலவே அவங்களுக்கு பால் இல்ல, பால் இல்லன்னு சொல்லிடுறாங்க. அத கொஞ்சம் அவங்க வந்து சங்கோஜப்படாம நம்ம பிள்ளைக்கு குடுக்கறோங்கிற உணர்வோடு அவங்க கொடுத்தாங்கன்னா எல்லா குழந்தைகளுக்கும் பால் இருக்கும், எல்லா குழந்தைகளும் நலமா வளமா வாழ்வாங்கிறது என்னோட கருத்து மேடம்.
1: சூப்பர் மேம், அருமையா சொன்னீங்க மேம்.
0: நன்றி மேடம்.
1: அழைத்து மிக்க நன்றி மேம்.
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: தாய்ப்பாலின் பெருமையை எடுத்துரைக்க சங்க இலக்கியத்தில் தாயின் அன்பும் தாய்ப்பாலும் உயர்வாக போற்றப்படுகின்றன. நேரடியாக தாய்ப்பாலை பற்றி குறிப்புகள் குறைவாக இருந்தாலும் தாய் செய் உறவின் மகத்துவம் பல இடங்களில் வலியுறுத்தப்படுகிறது. ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே புறநானூற்றில் சொல்லியிருக்காங்க. விளக்கம்: ஒரு தாயின் முதல் கடமை குழந்தையை பெற்றெடுத்து அன்புடனும் ஆரோக்கியத்துடனும் வளர்ப்பதாகும். அந்த வளர்ப்பின் அடித்தளமாக தாய்ப்பால் விளங்குகிறது. மேலும் திருக்குறள் நூலில் தாயின் பெருமையை உணர்த்தும் குறள்: ஈன்ற பொழுதின் பெருத்துவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்ட தாய். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய வரி: சங்க இலக்கியம் தாயின் கடமையை போற்றியது, திருக்குறள் தாயின் பெருமையை பாடியது, அந்த தாய்மையின் உயிர்த்துளியே தாய்ப்பால் தான். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நேர்நேரம் நிகழ்ச்சியில் இந்த தலைப்பு குறித்த உங்களோட மேலான கருத்துக்களை ஏன் கூட ஷேர் பண்ணுறீங்க? நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் 2275240 மற்றும் 2275250. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 0413 என்ற குறியீட்டு எண்ணை முன் இணைத்து டயல் பண்ணுங்கள். இப்போ தாய்ப்பால் பற்றிய ஒரு கவிதை கேட்கலாமா? உயிர் பிறந்த முதல் நொடியே உலகம் அறியும் முதல் அன்பு தாய்ப்பால். பசியை தீர்க்கும் உணவல்ல அது, பாசத்தை பேசும் உயிர் மொழி. தாயின் இதய துடிப்பை சுமந்து சேயின் நாளையை காக்கும் அருள். நோயை தடுக்க இயற்கை தந்த நம்பிக்கையின் முதல் மருந்து. பொன்னையும் மிஞ்சும் பெருஞ்செல்வம் பூமியில் கிடைத்த அரிய வரம். ஒரு துளி தாய்ப்பாலில் கூட ஒரு ஆயுள் நலத்தின் விதை உறங்கும். தாயின் கரங்களில் தொடங்கும் வாழ்வு, தாய்ப்பாலில் மலரும் ஆரோக்கியம், அன்பின் சுவையால் வளரும் குழந்தை அழகாக நாளையை கட்டெழுப்பும். தாய்ப்பால் தருவோம், ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்குவோம். மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.
1: ராஜா மகளே

0: நிகழ்ச்சியில் இணைய மருத்துவர் யார், எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் நந்தி அவர்களுக்கு அன்பான நல் வாழ்த்துக்களுடன் ஈடுபட்டிருந்த சுயகாசரம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார். இன்னைக்கான தலைப்பை பற்றி நீங்க பேசலாம்.
1: தாயின் பாலை பற்றி சொல்லணும்னா என்ன சொல்றது? வானத்தில் வர மழை போலதாமா தாயின் பால், வானத்தில் பொழியும் மழையை போலதாமா, அதாவது ஒரு பனி மாதிரிதாமா, பனி பொழிவு மாதிரிதாமா. அதுக்கு ஈடு இணையே இல்லாம சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது, வர்ணனைகளே கிடையாது. அது எப்படி சுரக்குது, எதற்காக இறைவன் எல்லா உயிரினங்களுக்கும் அந்த பால் கொடுத்தோம், எல்லா உயிரினங்களுக்கும், மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல
0: விலங்குகள்
1: எல்லாத்துக்கும் பால் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட நிலையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோமா? அப்போ ஒவ்வொரு இனத்துக்கும் அந்தந்த பாலை கொடுத்துருக்கா. ஆண் குழந்தைக்கு இறைவன் கொடுத்தது 2.5 வருடங்கள், பெண் குழந்தைக்கு 1.5 வருடங்கள் கொடுத்தது. குர்ஆனில் பதியப்பட்ட ஒரு செய்தி பாரு. இப்படிப்பட்ட நிலையில அது எப்ப பால் சொருக்குது அந்த குழந்தைக்கு,

0: அந்த குழந்தைக்கு துப்புரவு குடி இருக்கிறோம், தாயினுடைய துப்புரவு குடி அந்த குழந்தைக்கு வருது. அந்த தொப்புள் கொடி மூலமா தான் அந்த உணவு எல்லாம் அந்த அந்த பால் தான், பால் தான் அந்த குழந்தைக்கு உணவு ஆரம்பத்தில் அங்கே ஊட்டப்படுகிறது. இது வந்து குரானில் சொல்லப்பட்ட செய்திகள். இப்ப அந்த துப்புள் கொடி கூட பாதுகாக்கிறாங்க, அது ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு ஆகுதுன்னு இப்ப கூட செய்திகள் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அது வந்து பதிவு பண்ணி இருக்குமா, ஏதோ ஒரு நாட்டுல வந்து அதை டப்பா டப்பாவா வந்து பேக்கிங் பண்ணி வச்சிருக்க பாதுகாத்து வச்சிருக்காங்க. அது எதற்காக பாதுகாத்து வச்சுக்காங்க அந்த அற்புதம் நமக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லலாம். அது அதை கடத்தி கடத்திட்டு போறது கூட ஒரு சில இது வந்து முயற்சி பண்ணிருக்காங்க, காப்பாற்றப்பட்டிருக்கு. அது வேற விஷயம், அது அரசாங்கத்தினுடைய விஷயம் பார்த்தது. எதுக்காக அந்த துப்புள் கொடி பாதுகாக்கப்பட்டது, அந்த துப்புள் கொடிக்கு ஏதோ ஒரு மருத்துவ குணம் இருக்குன்னு, அப்போ அதுக்கே அந்த மருத்துவ குணம் இருக்குன்னா அப்ப பாலுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த குழந்தைக்கு? இப்படி இறைவன் வந்து ஒரு அற்புதமான சக்தியை கொடுத்துருக்காமா. அந்த பால் தாய்ப்பால் உடையதான் எறும்ப முதல்ல எப்படி அட்டமாகி தான் இருக்குன்றாங்க கருவில, அந்த அட்டையை தான் வந்து 40 ஆகுனால அது கருவாக உருவெடுத்து உருமாறி முகம் அழுத்து இப்படின்னு பல விஷயங்களை உள்ளடக்கியதுதான். 9 மாதங்கள் தொடர்ந்து 10 நாட்கள் சேர்ந்து அந்த ஆணவ குழந்தை பிறந்திருப்பான். இப்படி அந்த உயிரணுக்கள் தான் வந்து அந்த குழந்தையா மாறி நமக்கு வந்து இறைவன் வந்து பெண் மூலியமாக, அதாவது அந்த பெண்ணுக்கு தான் அந்த கர்ப்பத்தையில அந்த சுமக்கத்துக்கு தாயினுடைய இதை கொடுத்துருக்க தாய்மை. இப்படிப்பட்ட தாய்மையை வந்து நாம என்ன பண்றோம், குழந்தைகள் வளர்ந்து சொல்லப்பட்ட ஒரு செய்தியை தான் உங்களுக்கு சொல்றேன். தாயை மதிக்காதவன் வந்து வாழ்ந்ததா சக்தருமே இல்லாம, நான் என் கண்ணாலேயே நானே பார்த்துட்டேன். ஏன்னா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல திருமண, அந்த அளவுக்கு என்னுடைய தாய் தந்தை வந்து இருந்தாங்க. அதுக்கெல்லாம் ஒரு பாக்கியம் வேணும்மா, கொடுத்து வைக்கணும். தாயை வந்து காப்பாற்றுவதும் தான் வந்து கடைசி, எத்தனை துன்பங்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் அந்த இறைவன் அவனை வந்து காப்பாற்றுவான். இப்ப கூட என் நண்பர் வந்து போனான்னு சொன்னோம்மா, தன்னுடைய மனைவி வந்து 5 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காங்க, அதாவது சரியான முறையான அந்த ட்ரீட்மெண்ட் இல்லாதால அந்த மருத்துவரால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு இதை அவர் வந்து 5 வருஷமா தன்னுடைய மனைவி வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கிறாரு. இது எந்த உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு தாயை வந்து விடாச்சினம் பண்றாங்க, ஆனா அந்த மனைவி வந்து தன்னுடைய மனைவி இத்தனை வருஷம் நம்மளை காப்பாத்துறாங்க. தவறான சிகிச்சை தான் அவங்க வந்து
1: பாதிக்கப்பட்டுருச்சு.
0: தன்னுடைய மனைவி வந்து குழந்தை மாதிரி பாத்துக்கின்னு, அவங்களுக்கு வந்து 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க, ஆண் குழந்தை இருக்கு, எல்லாம் உயர்ந்த நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா கவனிக்கிறது வந்து கணவன் மட்டும்தான்.
1: ஆமா சார், சூப்பர், அருமையா சொன்னீங்க சார். நிகழ்ச்சியில் அழைத்து மிக்க நன்றி சார்.
0: நன்றி நன்றி சார்.
1: சரி நேயர்களே, இன்றைய நேர் நேரத்தில் தாய்ப்பாலின் நன்மைகள் பற்றி சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். தாய்ப்பால் என்பது குழந்தையின் ஆரோக்கியமான தொடக்கத்திற்கான ஒரு முக்கியமான ஆதாரம். அதனால் தாய்ப்பால் குழந்தையின் முதல் உணவு மட்டுமல்ல, ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கான முதற் படியும் கூட. இப்படிப்பட்ட பயனுள்ள தகவலுடன் மீண்டும் ஒரு அழகான தலைப்பில் சந்திப்போம். இன்றைய நேர் நேரம் நிகழ்ச்சி நிறைவு செய்யும் நான் உங்கள்

மஞ்சு. இன்றைய நேர்நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேர்நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:06.
1: நேயர்கள் கேட்க இருப்பது
2: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
1: உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்.
1: பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீரான நல்லூர் ஏ கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
3: சார் வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: உங்களை பற்றி அறிமுகப்படுத்துங்களேன்.
4: சார் வணக்கம், நான் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னாரி வட்டம் நாட்டார் மங்கலத்தில் வந்து வசிச்சுட்டு இருக்கேன். என்னோட வயசு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 47.
3: என்ன படிச்சிருக்கீங்க சார்?
4: அது நான் படிச்சிருக்கேன். 15 வயசுலேயே குடும்ப சூழ்நிலை காரணமாக தெரிஞ்சிட்டு இருக்கேன்.
3: என்ன தொழில் செஞ்சுட்டு வரீங்க?
4: ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க வேச்சி நெசவு செஞ்சுட்டு வந்தேன். அடுத்தது காட்டன் சேலை உற்பத்தி பண்ணி அதை நெஞ்சிட்டு வந்தேன். அதுலேருந்து இப்போ மாறி பார்த்தீங்கன்னா பட்டு சேலை உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கேன்.
3: உங்க ஊர் நாட்டார் மங்கலம்?
4: ஆமாம்.
3: அந்த ஊர் எங்க இருக்கு சொல்லுங்களேன்.
4: அதுதான் காட்டுமன்னார்வழியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது.
3: இப்போ நீங்க பட்டு நெசவு தொழிலாளியா இருக்கீங்க சார்?
4: ஆமாம் சார்.
3: கூடம்
4: போறதுக்காக சுமாரா பாத்தீங்கன்னா 15 அந்த கூடம் அமைச்சு நாங்க நெசவு பண்ணலாம். வீட்டுல செய்யறோம். செஞ்சாலும் அந்த 15 தறி போடலாம்.
3: வீட்டுலதான்
4: இதுக்கு தனி இடம் ஒதுக்கல சார். வீட்டுலதான் செஞ்சிட்டு இருக்கோம். பொதுமக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. பட்டு இல்லாம எந்த ஒரு சுபதனமும் நடக்கிறது இல்ல. எவ்வளவோ சுபதனங்களா தினம் நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு பட்டு இல்லாம

0: எந்த சுபதமும் நடக்கிறதில்ல. அந்த மாதிரி நடந்திருக்கு. உறவினர்கள் கூட இன்னைக்கு பட்டு சிலை எடுத்து கொடுத்து அவங்களை சந்தோஷப்படுத்துற ஒரு காலம் கூட வந்துச்சு. நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்கும் பட்டு எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க.
1: நீங்க இந்த பட்டு நெச தொழில எத்தனை வருஷம் செஞ்சுட்டு வரீங்க?
0: நான் பாத்தீங்கன்னா ஒரு 30 ஆண்டுகளும் இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: தொடர்ந்து செஞ்சுட்டு வரீங்க?
0: ஆமா, 16 வயசுல தெரியல வந்துட்டேன். இன்னைக்கு எனக்கு 47 வயசாவது, 30 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுலயும் நெசவுதான் செஞ்சுட்டு இருக்கேன் சார்.
1: என்னென்ன துணி வகைகள்லாம் செய்யறீங்க?
0: ஏற்கனவே நான் பாத்தீங்கன்னா வேஸ்டி செஞ்சேன், அடுத்தது காட்டன் சேலை உற்பத்தி பண்ணேன், இன்னைக்கு வந்து நான் பட்டு சேலை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கேன் சார்.
1: மெயினா பட்டு தான் இப்ப?
0: ஆமா, இப்ப உள்ள
1: சூழ்நிலைக்கு
0: காட்டன் சார் இல்ல
1: பண்ணிக்கிறீங்க?
0: வீட்டுல பண்ணிட்டு
1: பண்ணிக்கிறீங்களா?
0: என்ன சார்,
1: வேட்டி
0: பண்ணிருக்கேன். அதெல்லாம் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போது கிடையாது சார்.
1: ஏன் அதெல்லாம் எடுத்துட்டீங்க?
0: வேட்டி நெஞ்சன்னு சொன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நமக்கு பொருளாதாரம் பார்த்தா சார், அடுத்தது நமக்கு பொருளாதாரம் எது அதிகமா இருக்கோ அதை தேடி போகணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம பட்டு தேடி வந்திருக்கோம். பட்டு தேடி வந்து பட்டு நெஞ்சிட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு ஏதோ ஒரு குடும்பத்துல ஒரு நல்ல முறையில குடும்ப வாழ்க்கை போயிட்டு இருக்குது. இதே வேஸ்டினாக்கா அந்த அளவுக்கு எங்களுக்கு வருமானம் பார்த்தா சார், அதை நாங்க அதனாலதான் சார் உற்பத்தி பண்றது எங்களுக்கு தடையா இருக்கு.
1: பட்டுநூல் குறிப்பா நம்ம புதுவை தமிழகம் ஒட்டி எங்கெல்லாம் வாங்குறீங்க?
0: நம்ம இந்த பக்கம் குறிஞ்சிப்பள்ளிலாம் குடுக்கறாங்க. ஆமாங்க, தமிழ்நாட்டுல. அங்க பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், திருச்சி, கும்பகோணம், அதிகமா அந்த ஜெயங்கோட்டம் அந்த பக்கம் லைன்ல தான் சார் அதிகம்
1: வாங்குறீங்களா?
0: ஆமா,
1: பட்டு நூல்.
0: ஆமா, பட்டு நூல் வாங்குறது எல்லாமே. அதே மாதிரி ஜருகெல்லாம் பாத்தீங்கன்னா சூரத்திலிருந்து வந்துடும், அவங்கவுங்களுக்கு மொத்தமா ஜருகை வந்துடும். அதான் நாங்க அப்புறம் உற்பத்தி பண்ணி சேலையா செய்யறோம்.
1: அதெல்லாம் எவ்வளவுக்கு வாங்குறீங்க நீங்க?
0: ஜருகங்கிறது வந்து ஒரு கிராம் வந்து 5 ரூபா அளவுக்கு வரும். பட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிராம் 8 ரூபா அளவுக்கு வருது. அதெல்லாம் நம்ம அதை வாங்கி அப்புறம் அதுக்கும் கொடுத்து ஒண்ணு கொடுத்து சேர்த்துதான் நாங்க பட்டு சேலையை உற்பத்தி பண்றோம். சேலைன்னு உற்பத்தி பண்ணும் போது இப்ப நாங்க நேர செலவெல்லாம் பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 6000 ரூபா 6500 ரூபா வரும். இது வந்து தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா பல பெரிய பெரிய நிறுவனங்களுக்கெல்லாம் கடைகளுக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. ஆனா அவங்க அதை வாங்கிதான் அவங்க கடையில வைக்கிறாங்க. உற்பத்தி பண்றது நாங்க நெசவு செஞ்சாதான் நாங்க சேலை அங்க போவோம். ஆனா பெரிய பெரிய ஷோரூம்ல வாங்கி அவங்க தான் வச்சு விற்கிறாங்க. ஆனா எங்களுக்கு வந்து நாங்க உழைக்கிறவங்களோட இந்த மாதிரி இடைத்தரகர்கள் வந்து அதிகமா வச்சு அவங்க தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க.
1: நெசவாளருக்கு
0: வந்து அனைத்தும் வேலை செஞ்சாதான் அந்த ஒரு சின்ன குறைபாடுகள் இல்லாம அந்த சேலையை உற்பத்தி பண்ண முடியும். ஆமா, தொலைக்காட்சி கூட பார்க்க முடியாது. இப்ப நாங்க வந்து எஃப்எம் போறதுக்கும் கேட்டு இருப்போம். எஃப்எம் காலால கேட்டு நாங்க எங்க
1: தொழிலை
0: எங்களுக்கு அந்த தொந்தரவு எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறது நம்ம வானொலி தான் சார். அதனாலதான் எங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கு, எங்களுக்கு ஒரு மனசோறு எதுவுமே தெரியாது. பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு ஒவ்வொரு நேயர்கள் பேசுறதையும் கேட்டுட்டு
1: பட்டு நெசவு தொழில் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் இந்த அலுப்பு தீர இந்த வானொலியில வர பாடல்கள் கேட்டிருந்தாலும் உங்களுக்கு
0: அந்த சோறு தெரியாது சார்.
1: தெரியாது.
0: ஆமா, காரைக்கால் வானொலியெல்லாம் தினமும் பேசிட்டு தான் இருக்கேன். நிறைய நிகழ்ச்சிகள்
1: பங்கேற்று நீங்களும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசுறீங்க?
0: பேசிட்டு தான் சார்.
1: பாடல் கேட்கறது,
0: முகநூல் வழி நிகழ்ச்சி, வாட்ஸ்அப் நிகழ்ச்சி, இந்த மாதிரி நிகழ்ச்சியிலையும் கலந்துட்டு பேசிட்டு அந்த அலுப்பு தெரியாததான் சார் எங்க தொழில் போயிட்டு இருக்குது. இதான் நம்ம அகில இந்திய வானொலிக்கு அடக்கம் தான் மொத்த வானொலிலாம்.
1: 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன வயசுல கூட பாத்துக்கிறேன் சார், இந்த குழி போட்டு தறி செய்வாங்க, அது எப்படி சார் இன்னும் இருக்கா?
0: குழி போட்டு வேலை தறி நேரம் எல்லாம் இருந்தது. காலகட்டம் என்னன்னு கேட்டா அன்னைக்கு வந்து நம்மளோட வீடு வந்து உயரம் வந்து கம்மியா இருக்கும். அந்த தறிக்கு மட்டும் என்னன்னு கேட்டா கொஞ்சம் உயரம் தேவைப்படும். அந்த உயரம் தேவைப்படுறதால என்ன செய்வாங்கன்னா மேல ஏத்த முடியாதுன்னு கீழே கொஞ்சம் குழி பறிச்சு அதை இறக்கத்துக்கு ஒசரம் அது மாதிரிலாம் தறி போட்டு நெஞ்சாங்க. ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி கிடையாது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் வீடு எல்லாம் மாளிகை வந்துச்சு, உயரம் வந்துருச்சு. அதனால இன்னைக்கு வந்து சாதாரணமா போட்டு நெய்யறோம். எங்களுக்கு இப்போதைக்கு அந்த குழி நோண்டி நெய்யற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு சூழ்நிலை இல்ல. இன்னைக்கு வந்து நார்மலாவே தரையில போட்டு நெஞ்சிட்டு இருக்கோம்.
1: பட்டு நூல் தயாரிப்புல சேலை நெய்யற வரைக்கும் உள்ள முக்கிய கட்டங்கள் அது சொல்றாங்க சார், அது என்ன சார், அதை விளக்க முடியுமா?
0: ஆமா சார், அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிசைன் வந்து ஒவ்வொரு புட்டா இருக்கும். அதாவது இப்ப ஒரு மாம்பழம் புட்டா சேலையிலேயே சின்ன சின்ன சின்னதா வரும். அதெல்லாம் பெருசு பெருசாவும் புட்டா வரும். அது இல்லாம ஒவ்வொரு முந்தின டிசைனா நாங்க உற்பத்தி பண்றோம். ஒவ்வொன்றும் தனித்தனியா இருக்கும் போது ஒவ்வொன்றும் அது ஒவ்வொரு கட்டம். நாங்க போடுற முந்தி சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படி இந்த சேலை விரிச்சு போட்டாலே வேண்டாம்னு நினைக்கிறவங்க கூட சரி நம்ம இதுல ஒரு சேலை எடுத்து கட்டணுங்கிற என்ன ஒரு எண்ணம் தானாலுமே வந்துருக்கும் சார்.
1: இப்ப ஒரு பட்டு சேலையை நெய்து முடிக்க எவ்வளவு கால அளவு தேவைப்படும் சார்?
0: சுமாரா பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா நெய்யணும்னா ஒரு 2 நாளைக்கு இல்ல சார்,
1: 2 நாள்
0: ஆகும். எந்த வேலையுமே இல்ல, எங்கேயுமே வெளியில எந்த வேலையும் இல்லாமனா ஒரு நாளைக்கு ஒரு சேலை நெய்யலாம். அது இப்ப நான் செஞ்சிட்டு இருக்கேன். அதே இப்ப எங்கேயாவது வெளியில போற மாதிரி வர மாதிரி இருந்தா அது 2 நாள் கூட சமயத்துல ஆயிடும்.
1: இந்த டிசைன் எல்லாம் எப்படி நீங்களே டிசைன் சொல்லுவீங்களா இல்ல ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்கற ஒரு இது மாதிரி டிசைன் வேணும் சொல்லுவாங்களா எப்படிங்க?
0: அவங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த டிசைனுக்கு நாங்க என்ன செய்யணும்னா மேல ஜக்காடு இருக்கும், ஜக்காடு பெட்டி. அந்த பெட்டியில நம்ம எந்த டிசைனுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த டிசைனுக்கு அட்டையை மாத்தணும். அட்டையை மாத்தினா டிசைன் வந்துடும். ஒரே டிசைனும் கிடையாது, பல டிசைன் எங்களால் உற்பத்தி
1: டிசைன் நிறைய வச்சிருக்கீங்களா?
0: ஆமா, கண்டிப்பா வச்சிருக்கோம் சார்.
1: என்ன மாதிரி டிசைன் எல்லாம் இருக்கும்?
0: எல்லாம் பூ டிசைனு.

0: கஸ்டமருக்கு பிடிக்கணும் இல்லையா?
1: ஆமா,
0: இந்த கால டிசைன், இந்த கால டிசைன் எல்லாம் இருக்கு.
1: ஆமா,
0: இப்ப இருக்கிற ஜெனரேஷன் அது ஒரு டிசைனா இருக்கு.
1: ஆமா, இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு உள்ளது மாதிரிதான் அப்பப்ப டிசைன் வந்து. இந்த மாதிரி இந்த அட்டை சொல்றேன்ல, அது வந்து கும்பகோணத்துல அடிச்சு செஞ்சு தராங்க. நம்ம என்ன தூரம் வேணுமோ அந்த அட்டையில செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அட்டையை மட்டும் நாங்க மாத்தணும்னா போதும், டிசைன் தானாவே விழுந்துரும். அது மாதிரிதான் இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல மாதிரி புது புது டிசைன் எல்லாம் நாங்க உற்பத்தி கொண்டதுதான். இன்னைக்கு வந்து சேலையை வந்து நல்ல விற்பனை அதிகமா இருக்கு. எங்களுக்கு இப்ப சேலை வந்து இன்னைக்கு பற்றாக்குறையா இருக்கு, நிறைய சேலை அதிகமா தேவைப்படுது. ஆனா அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நெசவு கிடையாது.
0: நீங்க அந்த இதுல கம்ப்யூட்டர் எல்லாம் வச்சுக்கிறீங்களா? ஏன்னா டிசைன் போடுறதுக்கு அது அது மாதிரியான
1: அந்த மாதிரி இதெல்லாம் வந்து காஞ்சிபுரம் ஆரணி அந்த பக்கம் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னும் நாங்க எங்க எங்க பக்கம் செய்யல. ஆனா இந்த அட்டையை மாத்தி இதுலயே நாங்க நிறைய டிசைன் எல்லாம் புதுசு புதுசா உற்பத்தி பண்ணி செஞ்சுட்டு தான் இருக்கிறோம்.
0: தனியார் சில்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, ஜவுளி கடையெல்லாம்.
1: ஆமா ஆமா,
0: அவங்க எல்லாம் இந்த ரவிவர்மா வரைந்த ஓவியங்களெல்லாம் பட்டு சரியா வைக்கிறாங்க நம்ம பாக்குறோம்.
1: ஆமா ஆமா ஆமா ஆமா.
0: அது போல எப்படி சார் அதெல்லாம்?
1: நாங்க என்ன அதுகிட்ட போல உருவ அமைப்புகள் கொண்ட டிசைன் எல்லாமே பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் ஆரணி பக்கம் தான் அதிகமா செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க ரெகுலரா நெய்கிற பட்டு சாரியா ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கோம்.
0: இதுக்காக ஏதாவது பிரத்யேகமான ட்ரைனிங் ஏதாவது இருக்கா?
1: ட்ரைனிங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நாங்க வந்து பாரம்பரியமா அதுலயே பழகிக்கிட்டு அதுலயே இது பண்ணிட்டு இருக்கிறதால எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. புதுசா ஒருத்தவங்க வந்து ஒரு தறியை கத்துக்கணும்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சிரமம். அவங்களே வந்து கேட்பாங்க, எப்படி இவ்வளவு மெலிசா இருக்கு இந்த இடம்லாம், நீங்க எப்படி நுணுக்கமா கையாளுறீங்கன்னு கூட எங்களை நிறைய பேர் புதுசா பாக்குறவங்க கேட்பாங்க. எங்களுக்கு வந்து அது நாங்க சின்ன பிள்ளையில இருந்தே அதை பார்த்து பார்த்து பார்த்து பழகி எங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு பெரிய இதா தெரியல சார். புதுசா பாக்குறவங்களுக்கு ஒரு வேப்பா இருக்கும், எப்படி இந்த அளவுக்கு செய்யறாங்க போறாங்கிறது அவங்களுக்கு ஒரு வேப்பா இருக்கும்.
0: சார், இப்ப உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு பாடல் சொல்லுங்களேன்.
1: எனக்கு வந்து பொற்காலம் படத்துல இருந்து சிங்குச்சான் சிங்குச்சான் பச்சை புடவ சிங்குச்சான் மஞ்சள் புடவ சிங்குச்சாங்கிற ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை கொடுங்க.
0: சிங்குச்சான் சிங்குச்சான் சிகப்பு கலரு சிங்குச்சான் பச்சை கலரு சிங்குச்சான் மஞ்சள் கலரு சிங்குச்சான் வண்ண வண்ண சேலக வசதியான சேலக வானவில்ல புழிஞ்சி வந்து சாயம் போட்ட சேலக கூடு தாவி ஓடு எங்க உள்ள ஓடு சேலைக. இது போல இருக்கு அந்த பாடல்.
1: ஆமா, ரொம்ப அதுல பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அந்த பட்டுல சாயம் போடுறது, நூலுக்கு சாயம் போடுறது, அது தெருவுல காய வைக்கிறது எல்லாம் அந்த மாதிரி காட்சிகள்லாம் அந்த பாடல்ல வரும்.
0: உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தோஷமா?
1: ஆமா, நம்ம செய்யற இது வந்து திரைப்படத்துல வருதுங்கும்போது அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.

0: ஒரு நல்ல அருமையான பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் நம்ம இப்ப தொடர்ந்து பேசுவோம் சார். இப்ப ஒரு பட்டு சேலை நீங்க தயாரிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் சொன்னீங்க.
1: ஆமா.
0: இப்ப என்ன விலைக்கு நீங்க விற்பனை பண்றீங்க?
1: எங்களுக்கு வந்து அடக்கம் உற்பத்தி பண்ணி அடக்கத்தோட எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் வரும். அதை நாங்க வந்து அடுத்தபடி கஸ்டமர்ட விற்கும் போது பாத்தீங்கன்னாக்க ஒரு 6500 ரூபாயும் விற்போம். அந்த 6500 ரூபாய்க்கு அவங்க வாங்கிட்டு போய் அவங்க வந்து மேல 4000 3000 வச்சு சேர்த்து வச்சு விற்பாங்க. ஆனா எங்களுக்கு வந்து அது அவ்வளவுதான், அதுக்கு ஊதியம். ஒரு சிலைக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்கும்.
0: தனியார்
1: முதலாளிகள்லாம் நிறைய இருக்காங்க, கூட்டுறவு சங்கங்களும் இருக்கு. கூட்டுறவு சங்கங்கள்ல இன்னைக்கு வந்து அதிகமா காட்டன் தான் உற்பத்தி ஆகுது. திருப்பவனம் திருநாகேஸ்வரம் அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம டிகோ சில்ஸ் இந்த மாதிரி அரசு நிறுவனமே இருக்கு. ஆனா அங்க அரசு நிறுவனம் இருக்கும் போது அங்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த அது தராங்க. அந்த பாவு பட்டு எல்லாமே அங்க உள்ளவங்களுக்கு தான் தராங்க. நாங்க கொஞ்சம் எட்டக இருக்கிறதால எங்களுக்கு வந்து தனியார் முதலாளிகள் தான் நாங்க அணிஞ்சிட்டு இருக்கோம்.
0: பட்டு நெச தொழில அதிக திறமை அப்புறம் பொறுமை தேவைப்படும் பகுதினா எது சார்?
1: ஃபுல்லாவே நமக்கு திறமை வேணும் சார். திறமை இருந்தா தான் அதை உற்பத்தி பண்ண முடியும். அதே சமயத்துல அது பொறுமையும் வேணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா பொறுமை வேணும். அந்த பொறுமை இருந்தாதான் அந்த இழையை நம்ம பக்குவமா பிடிச்சி அது அந்த இழைய பாத்தீங்கன்னாக்க ரொம்ப அப்படியே ஒரு இது அளவுக்கு கூட இருக்காது. பார்க்கும்போது அவ்வளோ பொறுமையா பிடிச்சி அது ஒரு இழை இருந்துரும். அதை கட்டும் போது கொள்ளும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையா கையாண்டுதான் ஆகணும். அவசரப்பட்டோம்னு சொன்னா அது பின்னி ஒரு துண்டாயிடும். அது அப்புறம் இன்னும் கொஞ்சம் சேர்த்துதான் வேலை கொடுக்கும்.
0: இப்ப நீங்க பண்றது பட்டு இழை 100% ஒரிஜினல்?
1: ஆமா, ஒரிஜினல் பட்டு தான் சார்.
0: கலப்படம்
1: கிடையாது, ஒரிஜினல் பட்டு தான். அதான் ஜருக மட்டும் இப்ப நம்ம கவரிங் நகர் இருக்குல்ல, அத மாதிரி ஜருக மட்டும். அதனாலதான் இப்ப இந்த சேலோட ரேட்டு இந்த ரேட்டுக்கு வருது. இதே ஒரிஜினல் சுத்த வெள்ளி ஜரியா இருந்தா, இப்ப நாங்க உற்பத்தி பண்ற சேல இன்னைக்கு 6500 ரூபாய் வருதுனாக்க, இந்த சுத்த வெள்ளி ஜரியா இருந்தா அந்த சேல 30000 ரூபாய்க்கு மேல வரும்.
0: இப்போ நீங்க நெய்யறீங்க, கடகாரு வாங்கி போறாங்க, இன்னும் அங்கிருந்து இன்னும் பிராண்டிங் அப்புறம் அது அப்படியே போயின்னு இருக்குமா?
1: ஆமா சார், கைக்கு கை மாற மாற போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு மாதிரி அவங்க ரேட்டும் கூட்டிகிட்டு தான் இருக்கும். அவங்களும் இடைத்தரகர்கள் தான் இது அதிகமா சம்பாதிக்கிறது. நாங்க உற்பத்தி பண்றவங்களை விட இடைத்தரகர்கள் தான் அதிகமா சம்பாதிக்கிறாங்க.
0: அதிகபட்சம் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பட்டு சாரி நீங்க தயாரிப்பீங்க?
1: இப்ப நான் இருக்கிறேன்னா என்னால ஒரு 20 சேலை உற்பத்தி பண்ண முடியும் சார். கூட குறையே ஒரு 20 சேலை உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு நெசவாளர்களும் 10 சேலை உற்பத்தி பண்றவங்களும் இருக்காங்க, 20 சேலை உற்பத்தி பண்றவங்களும் இருக்காங்க, 30 சேலை உற்பத்தி பண்றவங்களும் இருக்காங்க.
0: இப்ப உங்களோட வேலை செய்யறவங்க கூலி தொழிலாளியும் இருக்காங்களா?
1: ஆமா, கண்டிப்பா இருக்கிறாங்க. அதெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
0: எத்தனை பேர்?
1: மக்கம் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுக்கிட்டு தான் நாங்க தெருவில் பாவுறது. நாம அவங்களையும் நிப்போம், அவங்க நமக்கு நிப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி நின்றுட்டாதான் கூட்டு தொழில் இருந்தாதான் இந்த தொழில செய்ய முடியும். தரியில கொண்டு ஏத்தறவர்லயும் அடுத்தவங்களோட உதவி நமக்கு தேவைப்படும்.
0: இப்ப துணிக்கடை வியாபாரி கிட்ட நீங்களே நேரடியா விற்பனை பண்ணக்கூடாதுங்களா? ஆர்டர் வாங்கி
1: நானே இடையில பாத்தீங்கன்னா ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொந்தமா பட்டுல இருந்து எல்லாமே வாங்கி உற்பத்தி பண்ணி நானே சொந்தமா உற்பத்தி பண்ணேன். அந்த நேரம் பாத்தீங்கன்னா நான் உற்பத்தி பண்ணதை விட பட்டு விலை வந்து அதிகமா ஏறி போச்சு. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டு போச்சு. அதோட வேண்டாம், பேப்பர் சார்ஜ் நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கேன்.
0: இப்ப கைத்தறி பட்டு சேலைக்கும் விசைத்தறி பவர் லூம் சொல்றீங்களா சார்?
1: ஆமா சார்.
0: அந்த பட்டு சேலைக்கும் உள்ள என்ன வித்தியாசம்?
1: சுத்தமான பட்டு வந்து பாத்தீங்கன்னா மிஷின்ல போட முடியாது. இந்த பட்டு வேற, அந்த பட்டு வேற. ஒரிஜினல் பட்டு மட்டும்தான் கைத்தறி நெசவு செய்ய முடியும். இதே மில்லு தறியில பாத்தீங்கன்னா இந்த பட்டு அதுல போட்டாக்கா அதை பாத்தீங்கன்னா அந்த பட்டு அப்படி அறுத்து போடும். நெசவுலயே நாடா ஓடுது இல்லையா, மில்லுல ஓடும் போதே எங்க பட்டு வந்து அறுத்து. ஆனா அந்த பட்டு அறாது. அது வந்து ரொம்ப விலை கம்மியான பட்டு. அதுதான் மில்லுல போட முடியும். அந்த மில்லுல அந்த பட்டு போடுறதால தான் அவங்க பாத்தீங்கன்னா சுமாரா ஒரு 2000 ரூபாய்க்கே பட்டு சேலை தராங்க மில்லு தறியில. எங்க சேலைலாம் அது மாதிரி கொடுக்க முடியாது. அதுலதான் பல சேலைகள்லாம் உற்பத்தி ஆகுது மில்லுல.
0: இப்ப பொதுவா குடும்பமா ஜவுளி கடைக்கு போயிட்டு சரி எடுக்கிறாங்க.
1: ஆமா.
0: அப்ப அவங்க எடுக்கும் போது தரமான பட்டு சேலை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு எப்படி எடுக்குது சார்?
1: இப்ப நம்ம போய் சேலையை எடுத்து அந்த நுனியில முடிச்சு போட்டுருப்பாங்க. அந்த முடிச்சை பார்க்கும் போதே தெரியும் இது ஒரிஜினல் பட்டு அது இல்ல. இது எங்க பட்டு பாத்தீங்கன்னா முறுக்கா இருக்கும். அது வந்து பிரி அந்த டூப்ளிகேட் பட்டு பாத்தீங்கன்னா பிரியும். அந்த முடிச்சில இருக்கும் போதே பிரியும். இது அது மாதிரி பிரியாது. முடிச்ச பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஜருக ஒரிஜினல் என்னன்னு போகும்போது அது ஜருக குளித்து பார்ப்பாங்க. குளித்து பார்த்தா அது ஜருக டூப்ளிகேட் உண்மையான ஜருகாங்கிறது அதுல கண்டுபிடிச்சிருவாங்க. பட்டு சரியா இருக்காங்கன்னு பாத்துக்கிறதுக்கு கஸ்டமர் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு.
0: இப்ப நீங்க பண்ண 100% ஒரிஜினல் பட்டு?
1: ஆமா.

0: உங்ககிட்ட வாங்குவாங்க ஒரு பக்கம்.
1: ஆமா
0: இது மாதிரி இந்த கொஞ்சம் 100% பட்டு ஃபுல்லும் போடாம பாதி தான் போடுறாங்க, அது மாதிரி நெய்யறாங்களா?
1: நேராங்க
0: உங்ககிட்ட வாங்கி வைப்பாங்க,
1: அவங்க கிட்டயும் வாங்கி அதுவும் வைக்கிறாங்க, அதுவும் உண்டு. இப்ப இங்க இப்ப நாங்களே நெய்யற பட்டுல ஒரிஜினல் பட்டு வந்து 8 ரூபா வரும். 2.8 பட்டு பாத்தீங்கன்னா ஒரு கிராமே 50 காசு வரும். அந்த பட்டும் இருக்கு,
0: அப்படியும் செஞ்சு விக்கிறாங்க.
1: விக்கிறாங்க. சில பேர் வந்து எனக்கு ரேட்டு கம்மியா தான்
0: வேணும் வேணும்
1: அப்படின்னு சொல்லும் போது வந்து பாவு வந்து பட்டா இருக்கும், நெய்யற பட்டு வந்து ரொம்ப விலை கம்மியான பட்டது, அதான் ஒரு கிராமே 50 காசு தான் வரும். அது இப்ப நாங்க நெய்யற பட்டு 8 ரூபா வருது ஒரு கிராமம். அப்ப அவங்க வந்து 2000 சேலை கண்டியாக எதிர்பார்க்கறாங்க போது அப்புறம் அதை தான் நெஞ்சு அவங்க கொடுத்தாங்க.
0: இப்ப பட்டு நெசவு தொழில நீங்க கிட்டத்தட்ட 30 வருஷமா செஞ்சுட்டு வரீங்க, அப்போதைக்கும் இப்போதைக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் ஏதாவது வந்திருக்கா?
1: நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் எவ்வளவோ மாறி இருக்கு சார். அன்னைக்கு உள்ள தொழில்நுட்பம் இன்னைக்கு இருந்ததுன்னா உற்பத்தி எவ்வளவுதான் உற்பத்தி பண்ணாலும் அந்த சேலம் வந்து விற்பனை ஆகாது. இன்னைக்கு வந்து மக்கள் வந்து இன்னைக்கு உள்ள நாலேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் சகோதர சகோதரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிசைனை தான் விரும்புறாங்க. டிசைனை விரும்புறதுலதான் நாங்களும் புதுசா டிசைனை உற்பத்தி பண்றதால சேலம் நல்லா விற்பனை போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நிறைய மாற்றங்கள்லாம் எவ்வளவோ வந்திருக்கு சார். 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நெஞ்சத்துக்கும் இப்ப நேரத்துக்கும் எவ்வளவோ நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு.
0: சேலினுடைய எண்ணிக்கை இப்பதான் கம்மியா இருக்கும், தொழில்நுட்பங்கள் தகுந்த மாதிரி இப்ப அதிகமா உற்பத்தி பண்றீங்க.
1: ஆமா உற்பத்தி பண்றோம், ஆனா அந்த ருத்தலுக்கு இப்ப உற்பத்தி கம்மி தான், விற்பனை அதிகம் ஆனா உற்பத்தி கம்மி தான். என்னன்னு காரணம் கேட்டா நிறைய பேர் வந்து நெசவாளர்கள் எல்லாம் பொருளாதாரம் பத்தல, தெரியல எனக்கு நெசவாளர் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் கோயம்புத்தூர் அப்படி சென்னை நிறைய பேர் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. அந்த மாதிரி நெசவாளர்கள் எல்லாம் அதிகமா வெளியில போனதால இன்னைக்கு உற்பத்தி வந்து குறைஞ்சு போச்சு சார். சேலை அதிகமா தேவைப்படுது, தேவைக்கேற்ப சேலைக்கு நெசவாளர்கள் வந்து அந்த அளவுக்கு நெய்யல, ஆட்கள் இல்ல
0: சார். இந்த நீங்க செய்யற அந்த பட்டு நெசவு தொழில இதுவரைக்கும் நீங்க சந்திச்ச ஏதாவது சவால்கள், நஷ்ட கஷ்டங்கள் அது மாதிரி என்ன சொல்லுங்களேன்?
1: கஷ்ட நஷ்டங்கள்லாம் நிறைய இருக்கு சார். இப்பதான் இப்ப உங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தொழிலை விட்டு அடுத்த தொழிலுக்கு போகும்போது வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அதே இப்ப நிறைய அந்த சேலைலாம் தங்கி தேக்கி வச்சிருந்து அதுல எனக்கு நஷ்டம் ஏற்பட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அதுலயும் பல சவால்கள் எல்லாம் நடந்திருக்குது. இயற்கை சீற்றங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி நேரத்துல எல்லாம் சரியா தகி போக முடியாது. அந்த மாதிரி நேரத்துல எங்களுக்கு வந்து பொருளாதாரம் வந்து எங்களுக்கு கம்மி தான். அப்ப வந்து திரும்ப அந்த பொருளாதாரத்தை சரி கட்டுறதுக்கு திரும்ப அந்த இயற்கை சீற்றங்கள் எல்லாம் முடிஞ்சு அதை கொண்டு வரது எங்களுக்கு கொஞ்சம் பல நாட்கள் ஆயிடும்.
0: அது இல்லாம இந்த மூலப்பொருட்கள் விலை உயர்ந்ததுன்னா அதுலயும் உங்களுக்கு?
1: ஆமா அதுலயும் நிறைய பிரச்சனைகள் தான். அந்த நஷ்டத்தையும் நாங்க சவால தான் ஏத்துக்கிட்டு அதுல வர நஷ்டத்தையும் ஏத்துக்கிட்டு சில இடர்பாடுகள் எல்லாம் வரும், அது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் சார் இருக்கும்.
0: சார் இந்த பட்டு நெசவு தொழில அரசு வழங்கும் திட்டங்கள் ஏதாவது உதவிகள் அது இருந்தாலும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அரசு வழங்கும் உதவின்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு வந்து மாதாந்திர உதவி தொகை செய்யறாங்க
0: தமிழக அரசு.
1: ஆமா அதே மாதிரி இயற்கை மரணம் ஏதாவது அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்கறாங்க. ஆமா இப்பூட்ட சங்கம் மூலியமா நடைமுறையெல்லாம் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு 300 யூனிட் இலவச மின்சாரம் கொடுக்கறாங்க. அதனால நாங்க கரண்ட் பில் கட்டுறதே கிடையாது எங்களுக்கு. 300 யூனிட்டுங்கும் போது எங்களுக்கு ஒரு 200 யூனிட்டுக்கு மேல ஓடாது. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு மின்சாரங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இந்த 300 யூனிட்டுங்கிறது வந்து எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு.
0: இன்னும் ஏதாவது எதிர்பார்க்கறீங்களா அரசாங்கத்திடம்?
1: நாங்க எதிர்பார்க்கறதுன்னு கேட்டா பட்டு உற்பத்திய வந்து இன்னும் அதிகரிக்கணும். கர்நாடகத்துல பாத்தீங்கன்னா ஒரு சில நேரம் அந்த இடர்பாடுகளுக்கு மழை சீற்றம் எல்லாம் வரும் பாத்தீங்கன்னா பட்டு உற்பத்தி எல்லாம் நிறைய அழிஞ்சு போகுது. அந்த அழிஞ்சு போற நேரத்துல பாத்தீங்கன்னா பட்டு உற்பத்தி எல்லாம் அழியும் போது பாத்தீங்கன்னா எங்களுக்கு போதிய பட்டு கிடைக்க மாட்டேங்குது. அந்த பட்டு வந்து போதிய பட்டு கிடைக்காத என்னதுன்னா அந்த நேரம் பாத்தீங்கன்னா பட்டோட விலை வந்து அதிகமா ஏறி போகுது. அதை வந்து கட்டுப்படுத்தி எங்களுக்கு நிரந்தர விலையா இருந்ததுன்னா நாங்க வந்து இன்னும் மேல மேல செய்ய முடியும். இதை நம்பி செய்ய முடியல, ஒரு நேரம் ஏறுது ஒரு நேரம் இறங்குது. அதை வந்து அரசு கட்டுப்படுத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வருமானத்துக்கு வந்து இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி போதிய வருஷத்துக்கு 10% கூலி உயர்வை ஏத்தி
0: கொடுத்தாங்கன்னா
1: எங்களுடைய வாழ்வாதாரம் உயரும். இதை நம்பி ஒரு சில பேர் இந்த தொழில செய்வாங்க.
0: நீங்க சங்கத்துல இருக்கீங்களா?
1: சங்கத்துல இருக்கேன் சார், கூட்டுறவு சங்கத்துல இருக்கேன்.
0: பட்டு கூட்டுறவு சங்கம்?
1: ஆமா பட்டு கூட்டுறவு சங்கங்கள்லயும் நான் உறுப்பினரா இருக்கேன். அங்கேயும் தேவையானதை வாங்கிக்கலாம், ஆனா நாங்க எதிர்பார்க்கறது அவங்க கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்க தனியார் முதலாளிகளை தேடி போக வேண்டியதா இருக்குது.
0: நிகழ்ச்சியில அடுத்து ஒரு பாடலை கேட்போம்.
1: சரி,
0: என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
1: படிக்காதவன் படத்துல இருந்து ஒரு கூட்டு கிளியாக அந்த பாடல் கொடுங்க.
0: ஏன் அந்த பாட்டு பிடிக்கும்?
1: அதாவது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறோம்ல, அந்த ஒரு
0: காட்சிகள் நல்லா இருக்கும்.
1: நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறதால எங்களுக்கு அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார்.

0: ஒரு அழகான பாடலை கேட்டோம், நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசுவோம். இப்ப இந்த பட்டு சேலைக்கான சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்க.
1: மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பு இருக்கு, அதுக்கு போதிய உற்பத்தி எங்கள்கிட்ட போதிய கம்மியா இருக்குது.
0: இப்ப வருமானம்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு சார் உங்களுக்கு கூலி கிடைக்கும்?
1: இப்ப நான் ஒரு சேலை நெஞ்சானு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சேலைக்கு 1500 ரூபாய் சார் கூலி.
0: சார், இத்தனை வருஷமா நீங்க பட்டு நெசவு தொழில் செஞ்சுட்டு வரீங்க, என்ன வருமானம் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கீங்க?
1: இப்ப நான் ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டு வீட்டுலதான் செஞ்சிட்டு இருந்தேன். இப்ப இந்த வருமானத்துலதான் பாத்தீங்கன்னா எங்க பையனை வந்து இன்னைக்கு பிஎஸ்சி பயோடெக்னாலஜி இந்த வருஷம் தான் முடிச்சிருக்காள், தேர்ட் இயர். டிஎம்எல்இ சேர்த்து முடிச்சாவில், எம்எஸ்சி படிச்சுட்டு இருக்காவில. இது எல்லாமே இந்த நெசவுல இந்த உழைப்புலதான் நான் சம்பாதிச்சு படிக்க வச்சுட்டு இருக்கேன். இந்த வீடும் கட்டி இடத்தையும் வாங்கி வீடும் கட்டி இன்னைக்கு பிள்ளைங்களையும் படிக்க வச்சு, இப்ப அடுத்தது எனக்கு ஒரு பொண்ணு சுபிதானு, அவங்களும் இப்ப பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு அடுத்தது 11 படிச்சுட்டு இருக்காங்க.
0: சரிங்க சார், இந்த பட்டு நெசவு தொழில் செய்ய முன்வரும் இளைஞர்களா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் நீங்க சொல்லும் தகவல்கள், ஆலோசனைகள் அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: ஒரு மனிதனுக்கு வந்து ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. இந்த ஆடை உற்பத்தி பண்றது நாங்க தான். இப்ப இன்னைக்கு உள்ள இளைஞர்கள்லாம் நிறைய பேர் நம்ம இந்த பாரம்பரியமான தொழில வந்து நிறைய வந்து செய்யணும்னு முன்னுறணும் சார். வந்தாதான் அடுத்த இது வந்து காலப்போக்கில் வந்து இந்த தொழில் அழியாம இருக்கும். வரத்துக்கு நானும் அவங்கள வேண்டுகிறேன், கேட்டுக்கிறேன்.
0: சரி சார், இன்றைய நிகழ்ச்சியில நிறைய செய்திகள் பட்டு நெசவு தொழிலை பத்தியும், பட்டு நெசவனுடைய தேவையான மூலப்பொருட்கள், நிறைய செய்திகளை இந்த நிகழ்ச்சியில சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியா அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
1: எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நம்ம நிலையத்தார் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: அரங்கம், உழைப்பவர் அரங்கம்,
2: உழைப்பவர் அரங்கம்,
3: உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர்.
2: பட்டு நெசவு தொழில் செய்யும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் வட்டம் வீரான நல்லூர் ஏ கார்த்திகேயன் அவர்களுடன் ஒரு சந்திப்பு. சந்தித்து உரையாடியவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள், மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 12:30 இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பி சம்பந்தம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். தொடக்கமாக கருவாய் கிடந்து என தொடங்கும் அப்பர் திருவிருத்தம் கேட்கலாம்.

0: துதய
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி பாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டுக்கான மாநில அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்து பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 2,514 தொடக்க பள்ளிகள், 365 நடுநிலை பள்ளிகள் மற்றும் 855 உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் என மொத்தம் 3,734 பள்ளிகள் 2,132 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையில் இருந்து வரக்கூடிய கல்வி திறன் மிக்க மாணவர்களுக்கு தரமான கல்வி வழங்கும் நோக்கத்தில் பெருந்தலைவர் காமராஜர் சிறப்பு பள்ளிகளை நமது அரசு அமைக்கும். பள்ளிகளில் போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்புகளும் தன்னார்வ குழுக்களும் அமைக்கப்படும். மேலும் இது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக 10581 என்ற உதவி எண்ணை ஸ்கூல் கேம்பஸ்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்படும். இந்த திட்டத்தினை செயல்படுத்த அரசு 7 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது. அத்துடன் போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு, ட்ரக்ஸ் ஃப்ரீ தமிழ்நாடு என்ற ஆப்பின் மூலம் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பயன்பாட்டு குறித்து தகவல்கள் பகிரும் வசதியுடன் உருவாக்கப்பட்டு உள்ளது. பப்ளிக் லைப்ரரிஸை மறுவடிவமைப்பதற்கு இந்த அரசு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறது.
1: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்.
2: உயர்கல்வித்துறைக்கு 8,393 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. 2027-28 கல்வியாண்டில் மதுரையில் சிறப்பு அரசு சட்டக்கல்லூரி 300 மாணவர்களின் சேர்க்கையுடன் தொடங்கப்படும். நாளுக்கு நாள் மேம்பட்டு வரும் இன்றைய தகவல் தொழில்நுட்ப உலகில் தங்கள் தொழில்நுட்ப அறிவை வளர்த்துக் கொள்ளவும் திறன் மேம்பாட்டு பயிற்சியினை பெற்றுக் கொள்ளவும் சிறப்பான வழியில் தங்கள் நேரத்தினை பயன்படுத்துவதற்கும் கல்லூரி மாணவர்களுக்கான வெற்றி மடிக்கணினி திட்டத்தை செயல்படுத்தும். தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிநவீன திறன்களையும் பெறுவதை உறுதி செய்து அவர்களை வேலை வாய்ப்பு தகுதியுடையவர்களாக உருவாக்குவதுடன் அவர்களிடையே தொழில் முனைவு ஆர்வத்தையும் வளர்க்கும் நோக்கில் இந்த அரசு வெற்றி திறன் பயிற்சி திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறது.
1: இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு 1,051 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார்.
2: அனைவருக்கும் விளையாட்டு, அனைத்து இடங்களிலும் விளையாட்டு என்பதன் மூலம் நமது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பாதுகாப்பானதாகவும் முற்றிலும் போதைப் பொருள் அன்று இடங்களாக திகழும். ஒலிம்பிக் போட்டிகளில் தங்கம் வெல்வதை நோக்கமாக கொண்டு 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டு இதற்காக 50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. விளையாட்டில் ஆர்வம் திறமையும் கொண்ட 8 முதல் 12 வயதிற்கு உட்பட்ட இளம் பள்ளி மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் வழங்க 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.

0: வருகிறது. மேலும் தேசிய மற்றும் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கும் 500 வீரர்களுக்கு நிதி உதவி வழங்க கூடுதலாக 22 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. தமிழரின் பாரம்பரிய விளையாட்டுகளான உலக அளவிற்கு கொண்டு செல்லும் தமிழ்நாட்டு கிராமிய விளையாட்டுப் போட்டிகள் நடத்த 42 கோடி ரூபாய், தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தின் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது.
1: தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறைக்கு 2022 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வேளாண் துறைக்கு 14,984 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மின்சார மானியம் வழங்குவதற்கு 7,432 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். 14,43,000 விவசாயிகள் பயன்பெறும் வகையில் 5,932 கோடி ரூபாய் வேளாண் கடன் தள்ளுபடி செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் துறைக்கு 2,142 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். விலையில்லா கறவை மாடுகள் வழங்க 77 கோடி ரூபாயும், வெற்றி மகளிர் ஆடு வளர்ப்பு திட்டத்திற்காக 110 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதன்முறையாக தமிழகத்தில் அறிவகம் என்ற பெயரில் செயற்கை நுண்ணறிவு நகரம் அமைக்கப்படும் என்றும் இதன் சாத்தியக்கூறுகளை ஆராய 5 கோடி ரூபாய் முதற்கட்டமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்டா குறுவை சாகுபடி திட்டத்திற்காக 134 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும், கூட்டுறவுத்துறைக்கு 8,028 கோடி ரூபாயும், சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறைக்கு 9,880 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகள் நலத்துறைக்கு 1,485 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். 12 முதியோர் இல்லங்கள் அமைப்பதற்காக 6,60,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் அமைக்க 33 கோடி ரூபாயும், மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு 23,357 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்தார். மீனவர் நலன் உதவித்தொகை 6,000 ரூபாயிலிருந்து 7,000 ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். 193,000 மீனவ குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டத்திற்கு 135 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு மரிய வில்சன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மக்களவை இன்று காலை கூடியதும் அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முற்பட்டபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் போராட்டத்தின் போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய நடவடிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அனைத்து உறுப்பினர்களும் கேள்வி நேரத்தை சுமூகமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதே பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பிற்பகல் 2 மணி வரையிலும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவு நீக்கப்பட்டது வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முந்தைய அரசுகள் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கடந்த 2019 இதே நாளில் அரசியல் சாசனத்தின் 370வது பிரிவை நீக்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்ற குற்றவாளிகளை சட்டத்திற்கு முன் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் கூறினார். கடந்த 7 ஆண்டுகளில் 36 நாடுகளில் பதுங்கியிருந்த 274 குற்றவாளிகள் விசாரணைக்காக இந்தியா அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.7% இருக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கூறியுள்ளார். மும்பையில் இன்று நடைபெற்ற ரிசர்வ் வங்கியின் நிதிக் கொள்கை கூட்டத்தில் பேசிய அவர், பணவீக்க விகிதம் 5% இருக்கும் என்று கூறினார். ரெப்போ வட்டி விகிதம் தொடர்ந்து 5.25% இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, உலகிலேயே மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கேரிட்டா தெரிவித்துள்ளார். கயானாவின் 60வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளும் எரிசக்தி, சுகாதாரம், டிஜிட்டல் புத்தாக்கம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார்.

0: கயானா மக்கள் இடையேயான உறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். காமன்வெல்த் போட்டியின் குத்துச்சண்டை பிரிவில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளிப் பதக்கங்களை வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா மற்றும் ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டங்களில் தன்வி சர்மா 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீனாவின் யுவானையும், இஷாராணி பருவா 21-18, 15-21, 21-7 என்ற செட் கணக்கில் கொரியாவின் லீ ஜோ யுல்லையும், ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி 21-15, 21-14 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் யூ போ பேயையும் வென்றனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று பிற்பகல் 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் திருச்சி மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 7:30 நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் சேப்பாக்கம் நெல்லை அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. பள்ளிக்கல்வித்துறைக்கு 44,527 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியா கயானா இடையே இருதரப்பு உறவுகள் மேம்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கெரிட்டா தெரிவித்துள்ளார். கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி சர்மா, இஷாராணி பருவா, ஸ்ரீயான்ஷி வாலிஷெட்டி ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:54. நிகழ்ச்சியில் தொடர்வது
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: என்னிடம் அருமையான முதல் தரமான பிரசுரங்கள் எல்லாம் இருக்கின்றன. எல்லாம் என் கைப்பட எழுதியவை. ஆனால் அவற்றை எப்படி தொழிற்சாலைக்குள்ளே கொண்டு செல்வது? அதுதான் இன்னும் தீராத பிரச்சனை. அவர்கள் தொழிற்சாலை வாசலில் ஒவ்வொருவரையும் சோதனை போட்டுதான் உள்ளே விடுகிறார்கள் என்றான் சமோயிலவ். அவர்கள் தன்னிடமிருந்து ஏதோ பதிலை எதிர்பார்ப்பதாக தாய்க்கு தோன்றியது. எப்படி இதை செய்ய முடியும், எப்படி செய்வது என்று ஆத்திரத்தோடு கேட்டாள் அவள். சமோயிலவ் வாசல் நடைக்கு வந்தான். பெலகேயா நீலவ்னா உணவு விற்கிறாளே, மரியா கோள் சுனாவா, அவளை உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம், அதற்கென்ன, அவளோடு பேசி பாருங்கள். ஒருவேளை அவள் அவற்றை உள்ளே கொண்டு போகக்கூடும். ஒப்புக்கொள்ளாத பாவனையில் தாய் தலையை ஆட்டினாள். இல்லை இல்லை, அவள் ஒரு வாயாடி. அவள் அந்த பிரசுரங்களை என்னிடமிருந்துதான் பெற்றாள் என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டால், அந்த பிரசுரங்கள் இந்த வீட்டிலிருந்துதான் வந்தன என்பது தெரிய நேர்ந்தால், ஐயோ, அது முடியவே முடியாது. பிறகு அவள் திடீரென்று ஏற்பட்ட உணர்ச்சி பரவசத்தோடு பேசினாள். அவற்றை என்னிடம் கொடுங்கள், கொடுங்கள் என்னிடம், நான் பார்த்து கொள்கிறேன், நான் ஒரு வழி செய்கிறேன். மரியாவை என்னை ஒரு கையாள் மாதிரி கூட்டிக் கொண்டு போகும்படி கேட்கிறேன். எனக்கும் பிழைப்புக்கு ஒரு வழி வேண்டுமல்லவா? எனவே நானும் தொழிற்சாலையில் சாப்பாடு விற்க செல்கிறேன், அப்போது நான் சமாளித்துக் கொள்கிறேன். அவள் தன் கைகளை மார்போடு அணைத்து கொண்டு துடுத்துடிப்போடு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாள். எல்லாவற்றையும் தான் திறமையோடு எவரும் காணாமல் செய்து முடிப்பதாக கூறினாள். முடிவாக அவள் ஒரே பரவசத்தோடு சொன்னாள், பாவல் சிறைக்குள்ளே கிடந்தாலும் அவன் கை சிறைக்கு வெளியிலும் நீண்டு சென்று வேலை செய்யும் என்பதை அவர்கள் உணரட்டும், பார்க்கட்டும். அவர்கள் மூவரும் தெம்பு பெற்று எழுந்தார்கள். இகோர் தனது இரு கைகளையும் பிசைந்து கொண்டு புன்னகை செய்தவாறே சொன்னான், அற்புதம், அபாரம், உங்கள் யோசனை எவ்வளவு மகத்தானது என்பது உங்களுக்கே தெரியாது. பிரமாதத்திலும் பிரமாதம். இந்த திட்டம் மற்றும் வெற்றிகரமாக நடந்தேறினால் நான் நிம்மதியாக தூங்க செல்வது போல் சிறைக்குள் தயங்காமல் செல்வேன் என்று சமோயிலவும் கைகளை பிசைந்தவாறே சொன்னான். அம்மா, இந்த உலகிலேயே உங்களைப் போல அழகான பெண்மணியை காண முடியாது என்று கரகரத்து கத்தினான் இகோர். தாய் புன்னகை செய்தாள். தொழிற்சாலைக்குள் துண்டு பிரசுரங்கள் பரவி வருவதை நிர்வாகஸ்தர்கள் கண்டால் அவர்கள் தன் மகனை மட்டும் குறை கூறிக்கொண்டிருக்க முடியாது என்பதை அவள் தெளிவாக உணர்ந்தாள். தான் எடுத்துக்கொண்ட வேலையை தன்னால் சாமர்த்தியமாக நிறைவேற்றிவிட முடியும்.

0: என்று அவள் நம்பினாள். அந்த நம்பிக்கையினால் ஏற்பட்ட உவகை அவளது உடல் முழுவதுமே புல்லரிக்க செய்தது. நீங்கள் சிறைக்கு போனால் பாவலை சந்தித்து அவனுக்கு ஒரு அருமையான தாய் இருக்கிறாள் என்ற செய்தியை சொல்லுங்கள் என்றான் ஈகோர். அவனை பார்ப்பதுதான் என் முதல் வேலை என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் சமோய்லவ். செய்ய வேண்டிய காரியங்கள் அனைத்தையும் நானே செய்கிறேன் என்பதையும் அவனிடம் சொல்லுங்கள், அவனுக்கும் அது தெரிந்திருக்கட்டும் என்றாள் தாய். அவர்கள் சமயலோவை சிறைக்கு அனுப்பாவிட்டால் என்று கேட்டான் இகோர். அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் என்றாள் தாய். அவர்கள் இருவரும் வாய்விட்டு சிரித்தார்கள். அவர்கள் ஏன் சிரிக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்ட தாய் தன் பேச்சின் தவறை உணர்ந்து அதை மழுப்புவதற்காகத்தானும் சிரித்து கொண்டாள். உங்கள் தொல்லைகளையே நீங்கள் கவனிப்பதால் ஊரார் தொல்லைகளை உங்களால் கவனிக்க முடியவில்லை என்று கண்களை தாழ்த்தி கொண்டு சொன்னாள் அவள். அது இயற்கைதானே என்று ஆரம்பித்தான் இகோர். நீங்கள் மாத்திரம் பாவலையே எண்ணி எண்ணி வருத்தப்பட்டு மருகவில்லையா? அவன் சிறையிலிருந்து வரும்போது கொஞ்சம் தேறிக்கூட வருவான். அங்கே நல்ல ஓய்வு கிடைக்கிறது, படிப்பதற்கு அவகாசமும் உண்டு. ஆனால் நம்மை மாதிரி ஆட்கள் வெளியில் இருந்தால் இந்த இரண்டு காரியத்துக்கும் நமக்கு இங்கு நேரமே கிடைப்பதில்லை. நான் மூன்று முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒவ்வொரு முறையிலும் என் இதயமும் சிந்தையும் எவ்வளவோ பயனடைந்திருக்கின்றன. அந்த அனுபவம் இன்ப அனுபவமாக இல்லாவிட்டாலும் பலன் என்னவோ நல்ல பலன்தான். நீங்கள் மூச்சு விடுவதற்கே திணறுகிறீர்களே என்று அவனது எளிய முகத்தை அன்பு ததும்ப பார்த்தவாறே கேட்டாள் தாய். அதற்கொரு முக்கிய காரணம் இருக்கிறது என்று ஒரு விரலை உயர்த்தி காட்டிக்கொண்டே சொன்னான் அவன். சரி, எல்லாம் ஒரு வழியாய் முடிந்தது என்றே நினைக்கிறேன், இல்லையாம்மா? நாளைக்கு உங்களிடம் அந்த சரக்குகள் வந்து சேரும். அப்புறம் யுகாந்திர இருளை அறுத்தெறியும் ரம்பம் மீண்டும் சுழலத் துவங்கும். பேச்சு சுதந்திரம் நீடூழி வாழ்க, தாயின் இதயம் நீடூழி வாழ்க. நான் வருகிறேன், நாம் மீண்டும் சந்திப்போம். வருகிறேன் என்று அவளது கையை பிடித்து குலுக்கிக் கொண்டே சொன்னான் சமோய்லவ். என் தாயிடம் இந்த மாதிரி விஷயங்களை என்னால் சொல்லக்கூட முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒரு நாள் இதை உணரதான் போகிறார்கள் என்று அவனை உற்சாகப்படுத்தும் முறையில் பேசினாள் பெலகேயா. அவர்கள் சென்றவுடன் அவள் கதவை தாளிட்டாள். அறைக்கு நடுவில் வந்து முழங்காலிட்டு பிரார்த்தனை செய்தாள். வெளியே பெய்யும் மழையின் ஒலியையே ஸ்ருதியாக கொண்டு அவள் பிரார்த்தனையில் ஈடுபட்டாள். அப்பிரார்த்தனையில் வார்த்தைகள் இல்லை. அவளது வாழ்க்கையிலே பாவல் புகுத்திவிட்ட மக்களை பற்றிய ஒரு பெரும் சிந்தனையே பிரார்த்தனையாயிற்று. அவளுக்கு எதிராக உள்ள தெய்வ விக்கிரகங்களுக்கும் அவளுக்கும் இடையில் அந்த மக்கள் நகர்ந்து செல்வதாகப்பட்டது. அந்த மனிதர்கள் விசித்திரமாக ஒருவருக்கொருவர் நெருங்கியவர்களாக ஆனால் தனியர்களாக இருந்தார்கள். அதிகாலையிலேயே அவள் மரியா கோர்சுனாவை பார்க்க கிளம்பி போனாள். அந்த சாப்பாட்டுக்காரி வழக்கம் போல ஒரே ஆரவாரத்தோடு அன்போடு தாயை வரவேற்றாள். வருத்தமாக இருக்கிறாயா என்று தனது எண்ணெய் கையால் தாயின் தோளை தட்டிக்கொண்டே கேட்டாள். வருத்தப்படாத, அவர்கள் அவனை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் இல்லையா? போனால் போகட்டும், அது ஒன்றும் வெக்கப்படுவதற்குரிய விஷயமில்லை. முன்னெல்லாம் திருடினான் என்பதற்காக மனிதர்களை சிறையில் தள்ளினார்கள். இப்பொழுதோ நியாயத்தை எடுத்து சொன்னால் உள்ளே போடுகிறார்கள். பாவல் பெரிதாக ஒன்றும் சொல்லிவிடவில்லை. எல்லோருக்காகவும் அவன் கிளர்ந்தெழுந்தான். அனைவரும் அவனை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் நீ அதை நினைத்து வருத்தப்படாதே. எல்லாரும் பேசுவதில்லை, ஆனால் நல்லவர் யார் என்று அனைவருக்கும் தெரிகிறது. நானே உன்னை பார்க்க வர வேண்டும் என்றிருந்தேன், ஆனால் நேரமே கிடைக்கவில்லை. சமையல் செய்வதற்கும் சாப்பாடு விற்பதற்குமே நாள் முழுவதும் சரியாய் போய்விடுகிறது. ஆனால் உனக்கு நன்றாக தெரியும், என்னதான் உழைத்தாலும் நான் என்னமோ பிச்சைக்காரியாய்தான் சாகப்போகிறேன். என் காதலர்களே என்னை தின்று தீர்த்து விடுவார்கள். இங்கே கண்டால் இங்கே, அங்கே கண்டால் அங்கே, எங்கேயும் அவர்கள் என்னை பாச்சை மாதிரி பீத்துதான் பிடுங்குகிறார்கள். அப்படியும் இப்படியுமாய் நான் 10 ரூபாய் வாயை கட்டி வயிற்றை கட்டி சேர்த்து வைத்திருந்தால் எவனாவது ஒரு துடைக்காலி வந்து அதையும் பிடுங்கி வாயில் போட்டுக்கொண்டு போய்விடுகிறான். பெண்ணாக பிறந்தாலே இந்த பிழைப்பு தான். என்ன கழுசட பிழைப்பு! தனியாய் வாழ்வது சங்கடமாயிருக்கிறது, எவன் கூடவாவது வாழ்வது அதைவிட தொல்லையாயிருக்கிறது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய்

0: தொடர் வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
1: வீடியோவை லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
5: கொஞ்சம்
4: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 1:04.
7: வணக்கம் நேயர்களே, இது உங்கள் முதன்மை அலைவரிசை 1215 கிலோ எட்ஸில் என் நிகழ்ச்சி மகளிர் நேரம். நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ.
8: ஒரு குழந்தையோட மனம் வந்து ஒரு வெற்றுத்தாள் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நாம எழுதுற முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கதைகள் தாங்க. கருவில் இருக்கும் பொழுதே தாய் தன் குழந்தைக்கு கதை சொல்ல ஆரம்பித்து விடுகிறாள். இதில் என்ன ஆனந்தம் என்றால், குழந்தையும் அவள் சொல்லும் கதையை கேட்க ஆரம்பித்து விடுகிறது. ஒரு காலத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் இரவு நேரம் என்றாலே பாட்டி சொல்லும் கதைகளுக்கு, தாத்தா சொல்லும் அனுபவங்களுக்கும் குழந்தைகள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அந்த கதைகள் வெறும் தூக்கத்தை மட்டும் வரவழைக்கவில்லை, நல்ல பண்புகளை விதைக்கின்றன, கற்பனைக்கு சிறகுகள் தந்தன, வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் அறிவையும் வளர்த்தன. ஆனால் இன்று குழந்தைகளின் கைகளில் கதை புத்தகங்களை விட செல்போன்களும் கதை சொல்லும் குரல்களை விட திரைகளின் சத்தங்களுமே அதிகரித்து விட்டன. இந்த மாற்றத்திற்கு மத்தியில் குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்பது குறித்து சுவாரஸ்யமான பதில்களை சொல்வதற்காக நல்ல ஆசிரியர் பெற்ற வ விஜயலட்சுமி அவர்கள் நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்.
9: நிலையத்தாருக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு அன்பான வணக்கம்.
8: குழந்தைகளுக்கு கதை சொல்லி அப்படின்றத நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க மேம்? உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்களேன்.
9: குழந்தைகளுக்கு கதை சொல்ல நான் அடிப்படையில் நான் ஆசிரியராக இருக்கிறதுனால ஆசிரியர் வந்து கதை சொல்ல தான் செய்வாங்க. ஏதோ பாடம் ஆரம்பிக்கும் போதே ஒரு சின்ன கதையோட ஆரம்பிக்கிறது, பாடத்தில் வர விஷயங்களை விளக்கிறதுக்கும் கதை சொல்றது. ஆரம்ப கால கட்டங்களில் இருந்தே நான் வந்து கதை சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கேட்டால் இன்னும் முன்கூட்டியே நான் தம்பி தங்கச்சிங்களை சுற்றி உட்கார வச்சு கதை சொல்லுவேன். ஏன்னா அதுக்கு காரணம் வந்து எங்கள் தாத்தா. அம்மாவை விட பாட்டியை விட தாத்தாவும் அப்பாவும் தான் எனக்கு வந்து அதிகமாக கதை சொல்லியிருக்கிறார்கள். அவங்க கதை சொன்னதெல்லாம் நான் வந்து வாங்கி என் தம்பி தங்கைகளுக்கு வந்து நான் சொல்லுவேன். அது நானே கொஞ்சம் கற்பனையாகவும் சொல்லுவேன். திரைப்படம் பார்த்துட்டு வந்தா கூட வந்து மறுபடியும் எல்லாரையும் உட்கார வச்சுக்கிட்டு கதை சொல்லுவேன். இந்த மாதிரி கதை சொல்லுதல் என்பது எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு பழக்கமாக இருந்திருக்கிறது. நான் ஆசிரிய பணிக்கு வந்ததும் அது இன்னும் மேலும் வளர்ந்து இன்று ஆசிரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு நான் ஒரு குழந்தைகளுக்கான கதை சொல்லியாகவே மாறிவிட்டேன். ஒரு வலையொலி பக்கமே வைத்து நான் ஒவ்வொரு மாதமும் அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு கதை சொல்லிக் கொண்டு வருகிறேன்.
7: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
10: கதை சொல்ல போறேன், கதை சொல்ல போறேன்.
11: என்ன கதைப்பா?
10: ராஜா ராணி கதை சொல்ல போறேன், காக்கா குருவி கதை சொல்ல
12: போறேன்.
13: ராஜா கதை சொல்லு, இளையராஜா கதை சொல்லு.

0: ரவுண்ட்
1: சண்டியா எதுக்கு
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு சண்டதா எதுக்கு நடந்துச்சு
2: காக்கா வடைஞ்சிருச்சுல அதான் அதான்
0: சண்டதா எதுக்கு நடந்துச்சு காக்கா தான் வடைய திருடுச்சு நிறையும் தான் பாட சொல்லுச்சு சரிகம் அப்பா
1: பாடிச்சா
3: ஓ பாடாதா சரி காக்கா கா
1: ஐயோ வடை போச்சு காக்கா பாவோல
3: ராஜா விடுவாரா.

0: ராஜாக்கு என்ன கதை?
1: சூப்பர்மேன், சூப்பர்மேன். அது சொல்லாத, அது சொல்லாத.
2: அண்ணன் கொண்டா கதை சொல்லு.
0: யார் சார், யார் சார்? ஆ, டைனோசர்.

0: டைனோசர் தானே சாகணும், புள்ளியா செத்துச்சு.
1: நாடெல்லாம் வாழ்த்து ராஜா வாழ்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? ஏன்னா கதை சொல்றதுன்றது அவ்வளவு ஈஸியான விஷயங்கள் இல்ல இல்லையா?
2: மிக மகிழ்ச்சியை தருகிறது. ஏன்னா பள்ளிக்கூடத்திலேயே வந்து எனக்கு பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அல்லது வந்து சில வகுப்புகளுக்கு வந்து என்ன அதாவது ஆசிரியர் வராத போது என்ன அனுப்புவாங்க பாத்துக்க சொல்லி, சின்ன வகுப்புகள் அந்த மாதிரி போகும்போது அந்த பிள்ளைகளை அமைதியா வைத்துக் கொள்வதற்கு நான் கையாண்ட உபாயம் கதை சொல்லுதல். எனக்கு பிள்ளைங்க வச்சிருந்த பேரே ஸ்டோரி மிஸ், அதுதான் வச்சுருந்தாங்க. நான் போனாலே கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. நான் பாட்டுக்கும் அப்போ வந்து நான் சொந்தமாக கதை சொல்வதில்லை. நான் எனக்கு தெரிந்த அந்த ராமாயண கதைகளோ மகாபாரத கதைகளோ அல்லது நான் படித்த கதைகள், மரியாதை ராமன் கதைகள், பீர்பால் கதைகள், அது போல் சிறு குழந்தை கதைகள் பல கதைகள் கூறுவேன். அதன் மூலமாக அந்த குழந்தைகளை என் வசப்படுத்துவது எனக்கு எளிதாக இருந்தது. குழந்தைகளுக்கே இதன் காரணமாகவே என்னை மிகவும் பிடிக்கும்.
1: சூப்பராக சொன்னீங்க மேம். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து ஒரு ஆசிரியர் பிடிக்கிறதுன்றது ஒரு பட்ட விஷயம் இல்லை மேம், அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி. ஏன்னா எல்லா ஆசிரியர்களுமே குழந்தைகளுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுவும் நீங்கள் வந்து கதை சொல்லி அவங்கள பிடிக்க வச்சிருக்கீங்கன்னும் போது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு மேம். ஓகே மேம், இப்போ நீங்கள் கதை மட்டும் சொல்கிறீங்களா மேம், இல்லை புக்கு ஏதாவது எழுதியிருக்கீங்களா மேம்?
2: கதையை கூறுகிறேன் என்று சொன்னேன் அல்லவா, இதெல்லாம் வந்து என்னுடைய சொந்த கற்பனை கதைகள். முன்னதாக நான் ஒரு கவிஞர், அதிலும் குழந்தை பாடல்கள் எழுதினேன். குழந்தை பாடல்கள் எழுதும் அதற்கு முன்பு கல்வித்துறையில் கற்றலில் இனிமை என்ற தலைப்பில் குழந்தைகளுக்கான எளிய பாடல்கள் எழுத சொல்லியிருந்தார்கள். அதுதான் அறிவியல் பாடல்கள் என்ற புத்தகம். முதல் ஒரு 25 பாடல்கள் தான் எழுதினேன். அந்த பாடல்களை எல்லாம் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் அவங்க வந்து அதை சின்ன ஒரு புத்தகமாக போட்டு புதுச்சேரி காரைக்கால் இருக்க எல்லா ஆரம்ப பள்ளிகளுக்கும் அதை வந்து கொடுத்தாங்க. உதாரணமாக ஒரே ஒரு பாடலை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நீரின் சுழற்சி. மழை நீரே மழை நீரே எங்கிருந்து வருகிறாய்? மேலே உள்ள மேகம் குளிர நான் இறங்கி வருகிறேன். மேலே உள்ள மேகமே நீ எங்கிருந்து வருகிறாய்? ஆறு கடல் நீரிலிருந்து ஆவியாகி வருகிறேன். ஆறு கடல் ஏரி நீரே எங்கிருந்து வருகிறீர்? வானமழை பெய்வதனால் நாங்கள் ஓடி வருகிறோம். வாட்டர் சைக்கிள் சொல்லுவாங்க இல்லையா, இதை வந்து ஒரு சின்ன பாட்டாக எழுதினேன். ஒரு ஒரு பாடத்தை முடித்த உடனே அதை ஒரு பாட்டாக எழுதி சொல்லி கொடுத்துருவேன். உடனே அந்த குழந்தைகளுக்கு அது ரொம்ப பிடித்து அந்த பாடம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக மனப்பாடமானது. இதை மாதிரி அறிவியல் பாடல்கள் அப்படின்னு ஒரு நூல் வெளிவந்தது. அதன் பிறகு பாப்பா மொழி என்று சிறு குழந்தைகளுக்கான சில கருத்துக்கள் எல்லாம் வச்சு பாப்பா மொழி என்று ஒரு நூல் வெளிவந்தது. அவற்றை கேட்ட அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது என்னுடைய பேத்தி, எங்கள் அருகில் உள்ள பிள்ளைகள், என்னிடம் படிக்க வரும் பிள்ளைகள் இதையெல்லாம் கேட்டு அவங்க மகிழ்ச்சி அடையும் போது அதை பார்ப்பதற்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது.
0: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு சொன்னதும் உங்க மனதுல என்னெல்லாம் தோன்றுது?
2: குழந்தைகளுக்கான கதைகள் அப்படின்னு சொல்லும் போது பழைய காலத்துல இருந்த கதைகள்ல இருந்து பீர்பால் கதைகள், தெனாலிராமன் கதைகள், அப்புறம் பஞ்சதந்திர கதைகள், இது மாதிரியான கதைகள். பஞ்சதந்திர கதைகள் எனக்கு ஒரு ஊக்கம். ஏன்னா நான் எழுதும் கதைகள் பெரும்பாலான கதைகள் விலங்குகள் வைத்து தான். விலங்குகள் மனிதர்களைப் போல பேசுவதாக, அது மாதிரி தான் நான் நிறைய கதைகள் எழுதுவேன். அந்த கதைகளே ஒரு நீதி இருக்கும். அது இல்லாத அந்த பழக்க வழக்கங்கள், விலங்குகளுடைய பழக்க வழக்கம், அவற்றின் உணவு, ஒரு காடு பற்றி சொன்னோன்னா அந்த காட்டில் என்னெல்லாம் இருக்கும், ஒரு கதையில் சில செய்திகளும் இருக்கும். வெறும் விளையாட்டு மட்டும் இல்லாமல் அந்த கதையில் செய்திகள் இருக்கும், அறிவியல் செய்திகள் இருக்கும், அதுல ஒரு நீதியும் இருக்கும். அது போல நான் கதைகளை வடிவமைத்து எழுதுகிறேன்.
1: இப்ப கதைகள் என்பது வெறும் பொழுதுபோக்கா இல்ல அவர்களுக்கு வாழ்வியல் கட்டமைப்பை சொல்லி தருதா மேம் குழந்தைகளுக்கு?
2: அது வெறும் பொழுதுபோக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கதை கேட்கும் போது

0: கதையில் குழந்தைகள் வந்து அப்படியே ஆழ்ந்து விடுகிறார்கள், கதையிலேயே ஊறி அதன் மூலமாக அதை தங்களுடைய வாழ்க்கையிலையும் அதை வந்து அவங்க கொண்டு வராங்க. சில கதைகளில் வந்து இப்போ காக்கா வந்து ஏமாத்துச்சு, பாட்டியை ஏமாத்துச்சு, அப்போ காக்காயே நரி ஏமாத்துச்சு, நாம் ஒருத்தவங்களை ஏமாத்துனா நம்மளை ஒருத்தவங்க ஏமாத்துவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து அந்த கதையில் இருக்குது. அதே மாதிரி கிடைக்காததை வந்து நம்ம விரும்பக்கூடாது அப்படிங்கிறது இந்த நரி திராட்சை பழம் ஏமாந்து போனேன் அந்த கதையை வச்சுட்டு, அப்போ கிட்டாதாயின் வெட்டன மர அப்படின்னு அவையா சொல்லியிருக்காங்களே, அது போல் கிடைக்கலையா சீச்சி இந்த பழம் புளிக்கும், அதை வந்து இப்பொழுதும் நம்ம சொல்கிறோம், ஏதாவது ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொன்னால் சீச்சி இந்த பழம் புளிக்கும், ஏன்னா அது உண்மையிலே நல்லதாக கூட இருக்கலாம், ஆனால் நமக்கு கிடைக்கல, நம்ம முயற்சி பண்ணியும் நமக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை வந்து மறந்துட்டு போகிறதுக்கு நம்ம இப்படி நினச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கருத்தை வந்து அந்த கதை சொல்லுது. இதை மாதிரி பல கதைகள், இந்த ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த மாடுகள் ஒற்றுமையாக இருக்கும், நரி வந்து பிரித்து சிங்கத்துக்கு இரையாக்கும் அப்படின் போது ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த கதை சொல்லுது. இது மாதிரி பல கதைகள், இதெல்லாம் வந்து பள்ளி பாட புத்தகத்திலே இருந்த கதைகள் அந்த காலத்தில். அப்போ வந்து இந்த கதைகளையெல்லாம் கேட்கும்போது பிள்ளைகளுக்கு வந்து அதிலிருந்த கருத்து மனசில் பதிஞ்சு அதன் மூலமாக நல்ல ஒரு நெறியோடு அவர்கள் வாழ்வதற்கு அந்த கதை வழிவகுத்தது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப நீங்க நிறைய கதைகள் பத்தி சொன்னீங்களே மேம், நீங்க சிறுபிள்ளையா இருக்கும் போது கேட்டு ரசிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த கதை ஏதாவது இருக்கா மேம்?
2: நான் சிறு பிள்ளையாக இருந்தப்போ எனக்கு நிறைய கதைகள் சொன்னது வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அம்மாவை பெற்ற அப்பா. ஒவ்வொரு முறை நாங்கள் ஊருக்கு போகும்போது, தாத்தா வீட்டுக்கு போகும்போதும் தாத்தா கதை சொல்லுவாங்க. அவங்க வந்து ஒரு கதை சொன்னாங்க, அந்த கதை இப்போ நினச்சாலும் எனக்கு சிரிப்பு தான் வருது. அந்த கதை, ஒரு குருவி வந்து ஒரு அரிசி கிடச்சி தான் அந்த குருவிக்கு, அது அந்த அரிசியை கொத்தி எடுத்துகிட்டு போய் ஒரு பாட்டி கிட்ட கொடுத்து இதுக்கு பாயாசம் செஞ்சு கொடுன்னு கேட்டு தான். ஒரே ஒரு அரிசி, ஒரு நெல், நீங்கள் கேட்டால் நெல், இந்த நெல்லை குத்தி நீ அரிசியாக்கி எனக்கு பாயாசம் செஞ்சு கொடு. உடனே அந்த பாட்டி வந்து இதில் எப்படி பாயாசம் செய்கிறதுன்னு சரி குருவி கேட்குதேன்னுட்டு ஒரு குட்டி கிண்ணத்தில் பாயாசம் செஞ்சு கொடுத்தாங்களாம். குருவி என்ன செஞ்சுதான், அந்த கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு ரொம்ப சுட்டு தான், சரி நம்ம இதை ஆற வச்சு குடிக்கலான்னு ஒரு குளத்தங்கரைக்கு போய் அந்த கிண்ணத்தை அங்கே வச்சு தான் வச்சுட்டு இருந்தப்போ டக்குன்னு அந்த கிண்ணக்கா வந்து குளத்தில் பாயாசம் கொட்டி போச்சான். கொட்டினதும் ஐயோ பாயாசம் பூரா குளத்தில் கொட்டி போச்சேன்னு சொல்லிட்டு இந்த குருவி என்ன செஞ்சுதான், வைக்கோல் எடுத்து தன்னோட பின்பக்கத்தில் அடைச்சிக்கிட்டு குளத்து தண்ணி பூரா குடிச்சிருச்சான். குளத்து தண்ணி பூரா அந்த குருவி குடிச்சிட்டு அப்படியே பறந்து பாட்டி வீட்டுக்கு வந்து தான். உடனே பாட்டி என்ன பாயாசம் நல்லா இருந்தது ஊஞ்சா, என்ன உன் பின்னாடி ஒரு வைக்கோல் சொருவி இருக்கேன்னா அந்த உருவி விட்டு தான் பாட்டி, அவ்வளோதான் அந்த குள தண்ணி பூரா பாட்டி வீட்டில் கொட்டி பாட்டி வீடே தண்ணியில் முழுகி போயிடுச்சான். இப்படி ஒரு கதை எங்கள் தாத்தா சொல்லி நாங்கள்லாம் விழுந்து விழுந்து சிரித்து இதெல்லாம் எப்படி நடக்கும்னு பின்னாலே யோசித்தோம். அது எப்படி குருவியால் குளத்து தண்ணி ஃபுல்லாக குடிக்க முடியும் அப்படின்னு. ஆனால் சொன்ன டைமில் நாங்களாம் ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால் வந்து இதை சொன்னப்போ கேட்டு அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டு நாங்கள் ரொம்ப ரசித்து சிரித்தோம். அதுதான் எனக்கு நான் முத முதல்ல தாத்தா கிட்டே கேட்டு நாங்கள் ரொம்ப ரசித்த கதை அந்த கதை தான்.
1: கதைகள் குழந்தையின் கற்பனை உலகத்தை எப்படி மேம் விரிவுபடுத்துறது? ஏன்னா நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் போது குழந்தைங்களுக்கு வந்து அந்த இமேஜினேஷன், அந்த கற்பனை உலகம்ன்றது ஒரு விதமாக இருக்கும்ல மேம், அது எப்படி மேம்?
2: இப்போது அதுக்காக நான் ஒரு கதை சொன்னேன். ஒரு நாள் வந்து மேகம், ஒரு மேகம் இருந்துச்சான். அந்த மேகம் வந்து பெரிய கருப்பு மேகம், மழைக்காலம், பெரிய கருப்பு மேகம், அது பெரிய கரடி மாதிரி இருந்துச்சான். அந்த மேகத்தினுடைய உருவம் கரடி மாதிரி இருந்துதான். அந்த மேகம் அப்படியே நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து போய் பக்கத்தில் இருந்த குட்டி குட்டி மேகத்தெல்லாம் முழுங்கிச்சான். முழுங்கி அதை முழுங்கும் போது என்னென்னா அது கை காலாக மாறிடுச்சான். இந்த மேகத்துக்கு அந்த குட்டி குட்டி மேகம்லாம் கையாகவும் காலாகவும் மாறிடுச்சு. இப்போ அது ஃபுல்லாக முழுசாக ஒரு கரடி மாதிரியே மாறிடுச்சு. மாறி அது அப்படியே நகர்ந்து நகர்ந்து போய் அது வாய் வேற வந்துருச்சு. இப்போது போய் அங்கே இருந்த சூரியனை முழுங்கிடுச்சான்.
1: ஓகே,
2: சூரியனை முழுங்கினதும் அப்படியே உலகமே இருட்டாயிடுச்சான். உடனே ராத்திரி ஆகிப்போச்சேன்னு சொல்லிட்டு மயிலெலாம் தோகையை விரித்து ஆட ஆரம்பிச்சிருச்சான். என்ன இப்போ இந்த போய் ராத்திரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பறவைகளும் வேற படப்படான்னு ரெக்கை அடிச்சுக்கிச்சான். எல்லாம் இது பண்ணோடனே இதை வந்து ஒரு காற்று மரத்து மேலே உட்காந்து பார்த்துட்டே இருந்ததா, பார்த்துட்டே இருந்து இந்த கரடி மேகம் செஞ்ச அட்டகாசம் தான் இது, எல்லாம் திடீர்னு வந்து சூரியனை போய் அது முழுங்கிருச்சு, முழுங்கிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ராத்திரின்னு நினச்சி எல்லாத்தையும் குழப்பி வச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பறந்து போய் அதோட கை காலெல்லாம் பிச்சு பிச்சு எரிஞ்சுதான். பிச்சு பிச்சு எரிஞ்ச உடனே அது வந்து அந்த மேகத்து வயிற்றுக்குள்ளேருந்து இப்போ சூரியன் வெளியே வந்துருச்சான்.
1: ஓகே,
2: வெளியே வந்த உடனே

0: சூரியன் வந்ததை பார்த்த உடனே அந்த ராத்திரி ஆயிடுச்சோன்னு நினச்ச பறவைங்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சுதான். இப்போ பிச்சு பிச்சு எரிஞ்சது இல்லையா, எல்லாம் உடனே அந்த மேகம் அழ ஆரம்பிச்சிருச்சான். வலி தாங்கலை, வலி தாங்காமல் மேகம் அழ ஆரம்பித்தோடனே அதான் மழை. உடனே மழை பெஞ்சுதான், மழை பெஞ்ச உடனே எல்லாமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு தான், எல்லா பறவைகளும் சந்தோஷப்பட்டு தான், எல்லா மரம் செடி கொடிகள்லாம் ரொம்ப சிலிர்ப்பாக ஆழிச்சான், எல்லாம் குளிச்ச மாதிரி பச்சை பசேர்னு ஆயிடுச்சான், மயில்கள்லாம் மறுபடியும் மகிழ்ச்சியோட ஆடிச்சான், குயில்கள் பாடிச்சான். இப்படி ஒரு கதையை நான் சொன்னேன். இந்த கதையை சொல்லும்போது குழந்தைகள் வானத்தில் மேகத்தை பார்க்கும்போது அதை கற்பனை பண்ணோம் இல்லையா, கரடி மேகம் அப்படின்னு சொல்லும்போது இந்த மேகம் கரடி மாதிரி இருக்குது, அந்த மேகம் நகர்ந்து நகர்ந்து போய் மற்ற மேகத்தெல்லாம் தன்னோட ஒட்டி வச்சுக்கும் போது அது கையாட்டாகுது, காலாட்டாகுது. அப்புறம் அந்த மேகம் போய் சூரியனை மறைக்கும் போது, மழை காலத்தில் மேகம் சூரியனை போய் மறைக்கும் போது அது சூரியன் வந்து முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து என்னாச்சு, கொஞ்ச நேரத்தில் வானத்தில் வானவில் தெரிஞ்சுது. அப்போ இதை சொல்லும்போது குழந்தைகள் இதெல்லாம் வந்து இந்த கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அடுத்த முறை அவங்க வானத்தை பார்க்கும்போது இதை பூரா கற்பனை பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்ன கதையை கேட்டுட்டு அடுத்து வானத்தை பார்க்கும்போது இது கரடி மாதிரி இருக்கா, இது எப்படி இருக்குது, இது என்ன செய்யுது, எப்படி போய், மழை காலத்து மேகம், இப்போ நான் சொன்னது மழை மேகம். அப்போ அவங்களுக்கு இந்த கதை மூலமாக இந்த கற்பனை வந்து விரிவடையுது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? சோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.
2: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. முதன்மை அலைவரிசை 1615 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
2: கதைன்றது வெறும் கதை மட்டும் கிடையாது, அவங்களோட லைஃப் ஸ்டைல அவங்கள யோசிக்க வைக்குது. அவங்க மூளைய வந்து ஏதோ ஒரு விதத்துல நம்ம சொல்ற கதை வந்து அவங்கள யோசிக்க வைக்குது. கரெக்ட் தானே மேம்?
3: ஆமா ஆமா.
2: ஓகே மேம், இப்போ குழந்தைகளுக்கு கதை சொல்கிற வடிவம் வந்து மாறிக்கொண்டே இருக்குது இல்லை மேம்? ஏன்னா அந்த காலத்தில் ஒரு விதமான கதை சொல்லியிருப்பாங்க, இப்போ வந்து ஒரு விதமான கதை சொல்லுவாங்க. அதை எப்படி மேம் நீங்கள் பார்க்குறீங்க?
3: கதை சொல்லும் வடிவம்ங்கிறது பாட்டி தாத்தா சொல்கிற கதை இன்றைக்கும் அதே போல தான் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து செல்ஃபோன்லேயோ மற்ற இதுலேயோ வரும்போது அதை வடிவமாக அதை வந்து ஒளி வடிவத்தில் காட்டுறாங்க. காட்டும்போது பிள்ளைகளை அதை பார்க்குறாங்க. என்ன ஒரு வித்தியாசம்னா, அந்த காலத்தில் சொல்லும்போது கற்பனை அதிகம் பிள்ளைங்க செய்ய முடிஞ்சது. இப்போ கற்பனைக்கு இடம் இல்லாமல் போகுது. அதை வந்து ஒரு டிவிலேயோ அல்லது அவங்க செல்ஃபோனில் கதைங்களாம் பார்க்கும்போதோ அவங்களால எல்லாத்தையுமே காட்சி வடிவமாக பார்த்துடுறாங்க. அதனால தான் நான் காட்சி வடிவமாக இல்லாமல் நான் கதை சொல்ல மட்டும்தான் செய்கிறேன். கதை சொல்லும்போது பிள்ளைகள் வந்து அதை கற்பனை பண்ணட்டும், அவங்களுடைய கற்பனை வளரணும். இப்போ ஒருத்தவன் குதிரை மேலே டக் டக் டக்னு போனான் அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து அதை கற்பனை பண்ணணும். வானத்தில் மேகம் போச்சுன்னா இவங்க வந்து வானத்து மேகத்தையும் கற்பனை பண்ணணும், அல்லது வானத்து மேகத்தை பார்த்து ஓ இப்படித்தானோ அப்படின்னு நினைக்கணும். இது மாதிரி ஒன்று ஒன்றையும் நம்ம வந்து அதை விவரிக்கும் போது குழந்தைகளுக்கு கற்பனை வரணும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாவோ மற்ற இதில் பார்க்கும்போதோ குழந்தைகளுக்கு அது கொஞ்சம் குறையுதோ அப்படின்னு தோணுது. ஆனாலும் அதுலேயும் குழந்தைகள் வந்து ஆனால் முழுகி போகிறாங்க. அதுதான் அங்கே ஒரு பெரிய வருத்தமான ஒரு செய்தி. அதுலேயே முழுகி போய் அவங்க வந்து இப்போ சாப்பிடணுன்னா கூட அந்த செல்ஃபோனை கையில் கொடுத்தா தான் சாப்பிடுவேங்கிற மாதிரி குழந்தைகள் வந்து மாறி போயிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு பாதிக்குது, கண் பார்வை பாதிக்குது, கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பாட்டி உட்கார வச்சுட்டு பாட்டியோ அம்மாவோ உட்கார வச்சு கதை சொல்லிக்கிட்டே குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும்போது அம்மாவோட முகத்தை தான் குழந்தைங்க பார்க்கும். அம்மாவோட முகத்தை பார்த்து அவங்களுடைய முகத்தில் இருக்கிற அந்த பாவங்கள் எப்படிலாம் மாறும் அப்படிங்கிறத பார்த்துட்டு குழந்தையும் வந்து அதே கற்பனையில் இருக்கும். ஒரு இணைப்பு இருக்கும் அம்மாவுக்கும் குழந்தைக்கும், பாட்டிக்கும் பேர குழந்தைகளுக்கும் ஒரு பிணைப்பு பந்தம் இருக்கும். இப்போ அந்த பந்தம் வந்து இந்த பக்கம்

0: மாறி போகுது, அலைபேசி மேலே பந்தமாகி போகுது. குழந்தைகளுக்கு அது இல்லைன்னா சாப்பிட முடியாதுங்கிற மாதிரி அலைபேசிக்கும் குழந்தைக்குமான ஒரு இணைப்பாக போதே தவிர குடும்பத்தில் ஒரு இணைப்பு இல்லாமல் போகுதோங்கிறது தான் என்னுடைய கவலை.
1: ஓகே மேம், இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே முதல் கதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா தான் மேம். இப்போ அவங்க கதையை சொல்லி எந்த மாதிரியான உணர்வுகள்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மேம்?
0: முதல் கதையை சொல்லி அம்மா அம்மா தாத்தா பாட்டி யார் வேணா இருக்கலாம், அந்த டைமில் யாருக்கு வேலை இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த குழந்தைய அவங்க வச்சு அணைச்சி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு நிலாவை காட்டியோ இல்லை ஒரு நாயை காட்டியோ ஒரு பூனையை காட்டியோ ஏதோ ஒரு பூவை காட்டியோ அவங்க வந்து கதை சொல்கிறாங்க அந்த குழந்தைக்கு. அந்த கதை சொல்லும்போது அதுதான் நான் சொன்னேன், ஒரு அன்பான ஒரு பிணைப்பு அவங்களுக்கு ஏற்படுது, ஒவ்வொன்றை பற்றியும் அவங்களுக்கு ஆராய்ச்சி அறிவு வருது, அதை வந்து பார்க்கணும் அதை தொடணும் அப்படிங்கிற மாதிரி. நிலாவை காட்டி கதை சொல்கிறாங்க அப்படின்னும் போது நிலாவில் வந்து பாட்டி உட்காந்து வடை சுட்டுட்ருக்காங்கலாம் பழையகாலம்ல கதை சொன்னாங்க இல்லையா, பாட்டி வடை சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னும் போது அந்த நிலாவில் இருக்கிற அந்த பள்ளங்கள் அதை வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அதுதான் பாட்டி அவங்க தான் உட்காந்து வடை சுடுறாங்க அப்படின்லாம் பழைய காலத்தில் பாட்டி தாத்தாலாம் கதை சொன்னப்போ நம்ம எல்லாமே கூட அதை வந்து உண்மைன்னு தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதன் பிறகு முத முதல்ல நிலாவில் போய் இறங்கி சமயத்தில் வானொலியிலேயே வந்து இதையே நான் சொல்லியே கேள்விப்பட்டேன். அப்போ முத முதல்ல நிலாவில் ஆம்ஸ்ட்ராங் போய் இறங்கினப்ப நிலாவில் யாரும் பாட்டிலாம் வடை சுடலை, இந்த மாதிரி ஒரு வேடிக்கையாகவே வந்து அவங்க ஒரு கமெண்ட்ரியில் சொன்னாங்க, நிலாவில் இருக்கிறதெல்லாம் பள்ளங்கள் மேடுகள் அதெல்லாம் தான் நமக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அதை பற்றி விளக்கமாக சொல்லும்போது ஓஹோ நிலாவில் யாருமே இல்லையா, அப்புறம் நிலாவில் எப்படி வந்து அந்த புவியீர்ப்பு விசையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லும்போது பிற்காலத்தில் அந்த பாட்டி வடை சுட்ட கதையை கேட்குற குழந்தைங்க கூட படிச்சுட்டு வந்துட்டு நீ தப்பு தப்பாக சொல்கிற நிலாவில் யாருமே கிடையாது அப்படின்னு குழந்தைங்க இன்றைக்கி வந்து சொல்லக்கூடிய காலமாக வந்திருக்குது.
1: ஓகே மேம், குழந்தைகளுக்கு கதைகளின் அவசியம் குறித்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க தெரியுமா? ஸோ தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம்.

0: நிலைக்கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நினைவலைகள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி எண் 4 இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவு.

0: வெல்கம் பேக் டு த ஷோ. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹெர்ட்ஸில் மகளிர் நேரம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்ற தலைப்பின் கீழ் நிறைய தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வ விஜயலட்சுமி அவர்கள். வாங்க தொடர்ந்து பேசலாம்.
1: இப்ப நீங்க சொல்றது கேட்கும் போது எனக்கே இமேஜினேஷன் போதும் மேம். இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, கேட்பவர்கள் யாராக இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கதை சொல்றவர் விதத்தில் இருக்கிறது. அது நம்ம கேட்கும் போது இப்ப நீங்க சொல்ல சொல்ல அந்த மேகம் கரடி அப்படின்னு எனக்கு ஒரு இமேஜினேஷன் போயிட்டு இருக்கு. சோ அப்படின்னா குழந்தைகளுக்கும் அது கற்பனை உலகம் வந்து விரிவாகிட்டே தினமும் இருக்கும்.
2: ஆமா, இது போல ஒவ்வொரு கதையிலுமே பாக்கானரிக்க அந்த கதையுமே நான் வந்து அப்படியே கொஞ்சம் மாத்தி ஒரு கதையா சொன்னேன். எப்படின்னு சொன்னா, ஒரு நரிக்கு ஆப்பம் சாப்பிட ஆசை வந்துச்சான்.
1: ஓகே,
2: அந்த நரி என்ன பண்ணா, காட்டு ஓரத்துல ஒரு பாட்டி ஆப்பம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். இந்த வடை சுட்டதை ஆப்பம் சுட்டதான் மாத்திட்டேன். ஆப்பம் சுட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஆப்பம் சுட்டு தேங்காய் பால் ஊற்றி அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அது இந்த நரிக்கு வந்து ஆப்பம் சாப்பிட ஆசை வந்துடுச்சு. உடனே அது என்ன பண்ணுச்சு, பாட்டிக்கிட்ட போய் எனக்கு ஆப்பம் சுட்டு கொடுன்னு கேட்டுச்சான். உடனே பாட்டி சொன்ன, நரி பார்த்து பயந்துட்டா, காட்டுக்குள்ளேருந்து நரி வருது அதுவும் பேசுதேன்னு சொல்லிட்டு பயந்து போய், இல்லை இல்லை தேங்காய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டானா, எனக்கு தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேங்காய் இல்லை, தேங்காய் தானே வேணும், இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அங்கே ஒரு கோயில் வாசலில் இருந்த கடை

0: தலையில் தேங்காயெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாங்கள்ல, இதை அந்த தட்டில் முன் ரெண்டு காலை வச்சு ஊனி ஏறி நின்று அந்த தட்டை தட்டி விட்டுதான். தட்டி விட்டதும் தேங்காய் உருண்டுச்சு. உடனே கணக்காரன் நரி வந்து தேங்காயை தட்டி விடுது, இதை தட்டி விடுதுன்னு அவன் ஏன் கத்திட்டே ஓடி வரான். இந்த நரி அந்த தேங்காயை தள்ளிக்கிட்டே ஓடி போய் பாட்டிகிட்ட கொடுத்துருச்சு. உடனே அந்த பாட்டி என்ன பண்ணா, எப்படி இந்த தேங்காயை கொண்டு வந்துருச்சே, நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா இதை எதை கடிச்சு வச்சிட போகுதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு உடனே தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்து ஒரு ஆப்பத்தை சுட்டு தட்டில் வச்சு தேங்காய் பாலை ஊற்றி, நீ வந்து காட்டுக்கு எடுத்துன்னு போய் தான் இதை சாப்பிடணும், இங்கே சாப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க, நரி இருக்குதுன்ட்டு யாரும் வரமாட்டாங்க, நீ காட்டுக்கு போயிடுன்னு சொல்லிட்டாலாம். உடனே இது என்ன பண்ணிச்சா, ரெண்டு கையால் அதாவது முன்கால் ரெண்டையும் ரெண்டு கை மாதிரி ஆக்கி அந்த ஆப்ப தட்டை தூக்கி தலை மேலே வச்சுக்கிட்டு பின் ரெண்டு காலால் நடந்துக்கிட்டே காட்டுக்கு போச்சா. இதை வந்து காக்காலாம் பார்த்துருச்சா.
1: ஓகே,
0: இது தலை மேலே வச்சுக்கிட்டு போகிறத பார்த்துட்டு எல்லாம் காக்கான்னு கத்திக்கிட்டே வந்து இந்த ஆப்பத்தை கொத்த ஆரம்பிச்சுதான். கொத்த ஆரம்பித்த உடனே நரி ஏன் கத்திக்கிட்டே குதிச்சுதான். குதிச்சதும் தேங்காய்ப்பாலாம் அப்படியே அது மூஞ்செல்லாம் வழியுது. இந்த ஆப்பம் வந்து என்னது, இந்த காக்காலாம் கொத்தி கொத்தி எல்லாம் தூக்கிட்டு பறந்துருச்சு. இது மூஞ்சியெல்லாம் தேங்காய்ப்பால் வழிஞ்சது தான் மிச்சம். இது போட்டுட்டு இது காட்டுக்குள்ளார ஓடி போயிடுச்சான் தேங்காய்ப்பாலை நக்கிக்கிட்டே. ஒரு காலத்தில் நம்ம தாத்தா நரி இந்த பாட்டிங்க இந்த காக்கா எங்களோட பாட்டியை ஏமாத்தினதுக்கு இன்னைக்கு இந்த பேர காக்காங்கெல்லாம் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது ஓடி போயிடுச்சான். இப்படி ஒரு கதை சொன்னேன். இப்போ இதில் வந்து இப்போ நான் சொல்லும்போது நரி எப்படி நடந்து போகும், ரெண்டு முன்கால தலை மேலே வச்சுக்கிட்டு ஆப்பத்தை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு நடந்து போகுது அப்படின்னும் போது அது ஒரு கற்பனை தானே போகும்
1: குழந்தைங்களுக்கு.
0: அப்போ நடந்து போகுது. அப்போ காக்காலாம் வந்து அதை கொத்து கொத்துதுன்னு, காக்கா எங்களோட ஸ்வாவமே என்னது, எதாவது பார்த்தா கொத்தும்
1: கொத்தும்,
0: நம்ம வெளியில் ஏதாவது வச்சா கூட வந்து கொத்தும். அப்போ அதோடைய காக்காயினோட ஸ்வாவமும் தெரியுது, இப்போ நரி ஏமாந்து போனது இது எல்லாமே தெரியுது இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை, கற்பனை மூலமாகவும் அதனுடைய அதுங்களுடைய இயல்பு பற்றியும் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கதை.
1: சூப்பர் மேம். இப்போ குழந்தைகளின் மொழித்திறன் மற்றும் பேச்சு திறனை கதைகள் எவ்வாறு வளர்க்கின்றன மேம்?
0: கதைகளில் வந்து அந்த விலங்குகள் பேசுறது அல்லது மனிதர்கள் பேசுறது இதெல்லாம் வச்சு கூட அவங்க வந்து இப்போது அரசர் கதையிலெல்லாம் வந்து மன்னா வணக்கம் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா. ஒரு சேவகன் வராரு, வந்து அரசரை பார்த்த உடனே மன்னா வணக்கம், வாருங்கள் வா சேவகனே என்ன விஷயம் அப்படின்னு கேட்பாரு. உடனே அவர் அமைச்சரை பார்த்து அமைச்சரை என்னவென்று விசாரியுங்கள் அப்படிம்பாரு. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் கேட்குற பிள்ளைங்களுக்கு அந்த எப்படி பேசணும் அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க.
1: ஓகே,
0: எப்படி மரியாதையாக பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும், மன்னா வணக்கம்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லி பேசுகிறாங்க. அப்புறம் மன்னர் போய் அவங்க தாயாரை வணங்குறாங்க அப்படின்னும்போது அமைச்சர்கிட்ட எப்படி பேசுகிறாங்க. அடுத்தது ஆசிரியர்கள் மாணவர்கள் பழைய காலத்தில் இந்த குருகுலம் ஏகலைவன் கதை அப்படின்னு சொல்லும்போது ஏகலைவன் வந்து எந்த அளவுக்கு குரு மேலே ஒரு பக்தியாக இருந்தார், குரு கேட்டது கட்டவரலையே வந்து அவர் வெட்டி கொடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு கதை மூலமாக சொல்லும்போது அந்த அவங்க பேசுகிறத கொண்டும் அவங்களுடைய மொழித்திறன் வளருது. அவங்க பேசுகிறத அதே மாதிரி நம்ம சொல்லணும். நம்ம வந்து பேச்சு மொழியாக ஒரு மாதிரியாக சொல்லாமல், கொலோக்கியலாக அந்த மாதிரி சொல்லாமல், கொஞ்சம் தெளிவாக நம்ம பேசும்போது குழந்தைகளும் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அவங்களும் அதை வந்து அதே போல் பேசுறதுக்கு கற்றுக்கிறாங்க.
1: குழந்தைகளுக்கான கதைகள் மற்றும் அதன் அவசியம் என்பது குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க வ விஜயலட்சுமி அவர்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை வருகிற புதன்கிழமை கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. எண் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

0: للام. சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1615 kHz கேட்டு மகிழுங்கள். Ching ching ching ching.

0: intensifies in Ranchi. Red warning issued for extremely heavy rainfall over Assam and Meghalaya. And in badminton, three Indian shuttlers enter the second round of the women's singles of the Korea Open in Assam. And with that, we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. என்றும் இனிவை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா குரலில் வரும் பாடல்.

0: மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் காஞ்சிபுரம் மாவட்டம் கொட்டிவாக்கம் 10 சென்டிமீட்டர், சென்னை அயப்பாக்கம் 9 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடி பூண்டி, சென்னை கொரட்டூர், மணலி புதுநகரம், பள்ளிக்கரணை ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், எண்ணூர், மேடவாக்கம், மடிப்பாக்கம், மின்னல், புதுச்சேரி திருக்கனூர், நெற்குன்றம், ஒக்கியம் துறைப்பாக்கம், பெரம்பூர், விம்கோ நகர், திருநின்றவூர், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, விழுப்புரம் மாவட்டம் முகையூர், மேடவாக்கம், கீழ்பெண்ணாத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மணலி புதுநகரம், கெடார், சூரப்பட்டு, வளசரவாக்கம், சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கஞ்சனூர், மாதவரம், புல்லம்பாடி, நேமூர், சின்னக்கல்லாறு, ஈஞ்சம்பாக்கம், மரக்காணம், காசிமேடு, திருவேற்காடு, சென்னை ஆட்சியர் அலுவலகம், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், வடபழனி, அம்பத்தூர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், அமைந்தகரை, ஆவடி, சென்னை, நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, வானூர், வில்லிவாக்கம், தண்டையார்பேட்டை, செம்பரம்பாக்கம், ஆனந்தாபுரம், முண்டியம்பாக்கம், சென்னை கண்ணகி நகர், கொளத்தூர், முகலிவாக்கம், ஸ்ரீபெரும்புதூர், மணம்பூண்டி, அடையாறு, பெருங்குடி, சோழிங்கநல்லூர், பேசின்பாலம், சின்கொனா, கரூர், புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு, மானாமதுரை, மீனம்பாக்கம், அரசூர், செட்டிக்குளம், தேவாளா, கலசப்பாக்கம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், குன்றத்தூர், புழல், நீலாங்கரை, பூவிருந்தவல்லி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. நடுவட்டம், காஞ்சிபுரம், கள்ளக்குடி, சைதாப்பேட்டை, செங்குன்றம், திருவொற்றியூர், சென்னை எம்ஜிஆர் நகர், காட்பாடி, வேங்கூர், குடிதாங்கி, தாம்பரம், திருக்கோயிலூர், ஐயம்பேட்டை, சோழவரம், நந்தியார், பெரம்பலூர், கோலியனூர், தஞ்சாவூர், காரியாப்பட்டி, திருப்பாலப்பந்தல், ராஜா அண்ணாமலைபுரம், பாடாலூர், தாமரப்பாக்கம், அகரம்சீகூர், மேல்பவானி, வளவனூர், திருவாலங்காடு, வெம்பாக்கம், விழுப்புரம், கொடைக்கானல், படகு குழாம், வால்பாறை, பரம்பிக்குளம், ஆழியாறு திட்டப்பகுதி, விழுப்புரம், திருப்பூர் வடக்கு, மகாபலிபுரம், கொரட்டூர், திருவள்ளூர், பெரியாறு, வளத்தி, கிளன்மார்கன் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. தமிழ்நாட்டின் சில இடங்களில் இயல்புக்கு 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 21.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்தள வெப்பநிலை 11.6 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளையும் நாளை மறுநாளும் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் இடிமின்னலுடன். 8ஆம் தேதியன்று தேனி, தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், திருச்சிராப்பள்ளி, கரூர், மதுரை, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னைக்கு மதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ இடிமின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 20 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும்.
1: ஆகாஷ்வாணி சமாச்சார் கே சாத் மே ஃபர்ஹத் நாஸ்.

பத்து நிமிடம் ஆறு நொடி. பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு மொழி பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் முதலாவதாக தெலுங்கு திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தீக்ஷா.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக மலையாளம் திரைப்பட பாடல் கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹிருதயம். விமல் ராய் மற்றும் பத்ரா ராஜன் பாடிய பாடல்.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் ஹிந்தி திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிம்பா.

0: பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஓஎஸ் தியாகராஜன் அவர்களின் பாபநாசம் சிவன் கீர்த்தனைகள் கேட்கலாம். சங்கீத சாரல் நிகழ்ச்சியின் தொடக்கமாக கற்பக மனோகரா என தொடங்கும் கீர்த்தனை ராகம் மலையமாருதம் கண்டசாபு தாளம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 3:30, 7:00. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் நிறைவாக சாமகன லோலனே எனத் தொடங்கும் கீர்த்தனை ராகம் ஹிண்டோலம் ஆதிதாளம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது கிர்னார் பிலிம்ஸ் வழங்கும் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். திரைப்பட ஒரு சித்திரம்.

இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் ஜெயகாந்தன், இயக்கம் ஏ பி

0: கல்யாணி, நோக்கி இவர் அறிமுகப்படுத்தி வைக்கணும். இவர் தான் மிஸ்டர் ரங்கா.
1: வணக்கம் சார். நேரா பாக்குறது இப்பதான். உங்களை எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சார். ஒரு தடவை நீங்க எழுதியிருந்தீங்க எல்லாம் எங்க டிராமாவை பத்தி தான். 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கலை பூங்காவில் மலரும் காவிய மலர்னு அன்னைக்கு தலைமை தாங்கினவர் பேசிட்டு போயிட்டாரு. மறுநாள் பத்திரிகையில இவர் எழுதியிருக்கிறாரு. நல்ல காலம், 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மாதிரி டிராமாவே வருமா? ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி.
0: உலகத்தின் எனிமி நம்பர் ஒன்னாச்சே இவர். சார், நீங்க நன்னா விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணாங்கல்ல. ஆனா செத்த நாகரிகமா பண்ணப்படாத பர்சனல் மேட்டர்ல இதுக்கு. இவ ஆபீஸுக்கே போறது இல்ல, இவ அமெச்சூர் நடிகன் இல்ல, அமெச்சூர் ஆபீசர். இதெல்லாம் என்ன நக்கல்?
2: இயக்கம் ஏ பீம்சிங்,
1: சாமி உங்க சீன்
2: வானொலி வடிவம் சேயோன் சங்கர் ஜி.

0: கிடையாது.
1: சொல்லு.
0: ஆமா, உங்ககிட்ட தானே சாமி நான் சொல்லிட்டு போறேன். அன்னைக்கு அவரை கொஞ்ச நேரம் உட்காருங்க, இப்ப வந்துடுறேன்னுட்டு அவரும் பொறுத்து போறேன்னா இவரும் போயிட்டு வாங்க அனுட்டாரு. கொஞ்ச நேரம் நீங்க வாய மூடிட்டு சும்மா உட்காருங்க.
1: என்ன சொல்ற, அவன் எழுதுற விமர்சனம் கரெக்டுங்கிறியா? அவன் நாராயணத்தை பத்தி என்ன வேணாலும் இருந்து போட்டும், எனக்கு அக்கறை இல்லை. ஆனா என்ன பத்தியா பர்சனல் அட்டாக் பண்ணணும்? பை தி வே கல்யாணி, அடுத்த மாசம் 21, 22, 23 வருஷா ப்ரோக்ராம் இருக்கு. எதுக்காவது உன் கண்டிப்பா வருவான். அப்ப நீ கேட்க வேண்டியது கேட்டுக்கும், பேச வேண்டியது பேசிக்கும். ஏதோ தெரியாதனமா வாழ்க்கை கொடுத்ததால போயிட்டு வாங்கிட்டேன். இப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே, என்ன பார்க்க பார்க்க பத்தியில் எரியுது.
0: நாடக விமர்சனம்.
2: மதிப்பிற்குரியவருக்கு இந்த கடிதம் எங்கிருந்து வருகிறது என்று உங்களால் ஊகிக்க முடிந்தால்
0: என்னை வந்து நேரில் சந்திக்கவும்.
3: வாரமலருக்கு ஒரு பேட்டிக்காக சந்திப்பதற்கு வருகிற ஞாயிறு மாலை 4 மணிக்கு வர உத்தேசம். தங்கள் வசதிக்கு ஒரு வரி எழுதவும். ரங்கா.
4: இன்னமும் சந்தேகப்படலாமோ?
1: என்ன லெட்டர் யாருக்கிட்ட இருந்து? உன்னை ரொம்பவும் யோசிக்க வச்சுட்டு இருக்க. ஓ, அவன என்ன யோசனை? எஸ் ஆர் நோ, ஒரு வரி எழுதி போட்டுட வேண்டித்தானே.
0: நீங்களே எழுதி போடுறீங்களே.
1: என்னன்னு எழுதுறது? எஸ் ஆர் நோ.
0: எஸ்.
1: வரும் வரும் வரும் வரும். குட் ஈவினிங்.

0: பாருங்க சார், உண்மையை என்னையும் மோத விட்டு பாக்குறதுல இந்த பொண்ணுக்கு ஒரு அலாவாத குஷி.
1: இப்ப நான் உங்ககிட்ட மோத வரல, இவங்களை பேட்டி கண்டு ஒரு கட்டுரை உத்தேசம். நீங்களும் கூட இருந்தீங்கன்னா சௌரியமா இருக்கும்.
2: உங்களுக்கு அவசரமா எங்க போகணுங்களா? இல்லைன்னா டிஃபன் சாப்பிட்டு பேட்டி ஆரம்பிச்சு.
1: சீக்கிரமா பேட்டி முடிச்சுட்டா வேற எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிடலாம்னு நினைச்சேன். இங்கேயே டிஃபன் கொடுக்குறதுன்னா ராத்திரி வரையில இருக்கு.
2: ஒரு நிமிஷம்
3: ரங்கா, உமக்கு எத்தனை குழந்தைகள்?
4: ஒரே பெண் குழந்தை, 5 வயசு ஆகுது.
3: 5 வயசு ஆச்சோ? அப்புறம் ஒண்ணும் இல்ல என்ன ஃபேமிலி பிளானிங்கோ?
4: அப்படியா? ஒண்ணு இல்ல, முதல் பிரசவத்திலேயே அவ போயிட்டான், குழந்தை கூட அங்கதான் வளருது. அதுக்கப்புறம் நான் தனியா தான் இருக்கேன்.
3: ஐ ஆம் வெரி சாரி மிஸ்டர் ரங்கா.
2: இந்த பட்டு தான் எனக்கு துணை. இவ்வளவு இல்லாம இருந்தா நான் கூட தனியா தான் இருப்பேன். எங்க சின்னம்மா பொண்ணு எவ்வளவு நாளைக்கு தான் அவ எனக்கு தனியா இருக்க முடியும். அது எனக்கு அப்படி சொல்ற, நான் இனிமே இங்கதான் இருப்பேன். நாளைக்கு உங்க அம்மா வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் ஒண்ணு இழுத்துட்டு போனா நீ தான் போகாம இருப்பி, இல்ல நான் தான் ஒண்ணு அனுப்பாம இருக்க முடியுமா? முதல்ல உனக்கு கல்யாணம் நடக்கட்டும், அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் போவேன். அதே வளர்த்துட்டு இருக்காத, உள்ள போய் காஃபி
3: கொள்ளாம சொல்லாமே.
2: அண்ணாசாமி சார் தான் எனக்கு குரு, கார்டியன், வழிகாட்டி எல்லாமே. என்ன பத்தி நான் சொல்றதை விட அவர் சொல்றதுதான் சரியா இருக்கும். அதுக்காக அவரும் இங்க வர சொன்னேன்.
3: என்ன மாதிரி அவனுக்கும் உண்டு. வாம என்ன பண்ணுவோம், அவளை விட குழந்தை. ஏதோ பொண்ண 10வது வரைக்கும் படிக்க வச்சான், எங்க ஆபீஸ்லயே வேலை பார்த்து வச்சோம். எங்க ஆபீஸ் ரிக்ரேஷன் நாடகத்துல அடிக்க ஆரம்பிச்சா கல்யாணி. அதுக்கு மேல அவளுடைய திறமையும் கடவுள் அனுகிரகம் தான் சார் இதுக்கெல்லாம் காரணம். கார்டியன் சார், கார்டியன் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தன் கார்டியன்.
1: பழக்கங்க. இப்படி நீங்க ரெண்டு பேரும் வாய் நிறைய புகையிலே போட்டு அடக்கிட்டா நான் எப்படி இன்டர்வியூ பண்றது?
3: அதனால பரவாயில்ல.
1: உங்களுக்கு சினிமாவில் நடிக்க சந்தர்ப்பம் எதுவுமே வரலையா?
2: சினிமாவில் வேணாம், சினிமாவில் நடிக்கிறதே இல்லை. நான் தீர்மானம் செஞ்சுட்டேன். நீங்க ஒரு தடவை எழுதியிருந்தீங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. தமிழ் நாடகம் என்பது நமது நடிகைகளை பொறுத்தவரை சினிமாவுக்கு போக ஒரு ஏணி, அல்லது அவலமான சொந்த வாழ்க்கையை மறைத்துக் கொள்ளும் ஒரு திரையின்னு. அது படிச்சதுக்கு அப்புறம் தான் சினிமாவில நடிக்கிறது இல்லையா நான் தீர்மானம் செஞ்சேன். என்ன சாமி, நீங்க என்ன சொல்றீங்க?
3: என்னையா கேட்டேன்? இந்த பொண்ணு அபிப்பிராயம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நீரோ மகா பொல்லாத மனுஷன், கேள்வி கேட்டு புரட்டி எடுத்து போறேன். அது சரி, இப்ப சினிமாவில நடிக்கிட்டு நடிக்காம போட்டோம். இதெல்லாம் பத்திரிகை அவசியம் எழுதியாகணும்.
1: நீங்க சொல்றதெல்லாம் குறிச்சுக்கிறேன். இவங்க பேட்டிய நாளை கொண்டு வந்து காட்டுறேன். நீங்க ஓகேன்னா ஓகே.
2: அப்படின்னா நாளைக்கும் வருவீங்களா? ஓகே.
1: உங்க வயசை பத்தி கேட்கலாமா? உங்களுக்கு என்ன வயசு?
2: 33.
3: என்ன பேத்துற, 32 தான் ஆனது. இன்னும் செப்டம்பர் வெள்ளியே குழந்தை பிறந்த உடனே உங்க ஒரு வயசு முடியும். அவ்வளோ 7 வயசு தலைமையில போட்டு நேத்து பிறந்த பாப்பாங்கிறா.
2: சரி சாமி வீடுங்க, எனக்கு 32 தான் ஆகுது. ஏதுக்குங்க சார், இல்லைன்னா சாமி கோவிச்சுக்குவார்.
1: இது ரொம்ப நல்லா இருக்கு. இன்டர்வியூல போடுறதுக்கு ஒரு ஸ்டில் வேணும், இதை நான் எடுத்துட்டாமே.
2: எனக்கு கூட ரொம்ப பிடிச்ச படம் இதாங்க.
1: அது ஒரு கையெழுத்து வேணுமே. போட்டோ வழியாவது கையெழுத்து போடுற பழக்கம் உண்டா?
2: அது என்ன அப்படி கேட்டுட்டீங்க? போட்டோலையாவது கையெழுத்து போடுற பழக்கம் உண்டான?
1: ஏன்னா சில பேர் லெட்டர் எழுதுனா கூட கையெழுத்து போடுவாங்க.
2: அது கையெழுத்து போடுறதுன்னு கொஞ்சம் யோசிச்சு தானே போட முடியும்.
5: இங்க என்னமோ நாடகம் நடக்கிறது.
1: உங்க நாடக அனுபவங்களை பத்தி கொஞ்சம் விளக்க முடியுமா?
2: சில சமயத்துல தோணுங்க, நடிக்கிறதுக்கோ 4 பேர் முன்னால் நின்று கைத்தட்டல் வாங்கிக்கிறதுக்கோ நான் ஆசைப்பட்டேனே, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி தனியா ஆயிடுச்சோன்னு. ஏதாவது ஆபீஸ் உத்தியோகத்திலே இருந்திருந்தா யார் கண்டாங்க இந்த நிம்மதியும் இல்லாம வேற ஏதாவது சிக்கல் இழுத்து விட்டுட்டு நடிக்க போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே இயங்குவேனோ என்னவோ. மானத்தோட மரியாதையோட தம் மனசுக்கு கௌரவமா சந்தோஷமா ஒரு நடிகை வாழ்ந்தாலே போதும்.
1: நீங்க சினிமாவில் நடிக்க போறது அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் திருமணம் செய்து கொண்டு இந்த துறையிலிருந்து விலகிக் கொள்ளலாங்கிற எண்ணம்.

0: உங்களுக்கு உண்டா?
1: கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் இந்த நாடகத்துறையை விட்டு விலக மாட்டேன். ஒருவேளை எனக்கு கல்யாணம் கூட ஆகாம போகலாம், ஆனா நான் இந்த துறையை விட்டு போகவே மாட்டேன்.
0: இந்த அளவு அர்ப்பணித்துக் கொள்கிற விதமாய் தமிழ் நாடக உலகம் உங்களுக்கு திருப்தி தருகிறது?
1: நாடகத்தை பத்தியோ உலகத்தை பத்தியோ அபிப்பிராயம் சொல்றதுக்கு எனக்கு அனுபவம் போதாதுங்க. இத பாருங்க, எனக்கு நாடக வாழ்க்கை ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்க சொல்றீங்களே குறைகள் அதெல்லாம் இருக்குது, ஆனாலும் எனக்கு பிடிச்சிருக்குது. இந்த சந்தோஷத்தையும் பெருமையையும் எதுனாலையும் எதுக்காகவும் என்னால விட முடியாது. இந்த நாடகங்கள்ல குறை இருந்தா என்ன? நீங்க நினைக்கிற மாதிரி இதெல்லாம் நாடகமாவே இல்லாட்டி போனாதான் என்ன?
2: என்னமோ சொல்லணும்னு சொன்னியே.
1: சொல்லணும் தான், நீங்க கேலி செய்யக்கூடாது. அவருக்கு தான் ரங்காவுக்கு முதல்ல கடுதா செய்து போட்டதே நான் தான். ஒரு கடுதாசுல இதை எழுதினது யாருன்னு உங்களால யூகிக்க முடிஞ்சா என்ன வந்து நேரில் சந்திக்கவும் அப்படின்னு மொட்டையா எழுதி கையெழுத்து போடாம போஸ்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு அவர்கிட்ட இருந்து கடுதாசு வருது, உங்களை பேட்டி காணணும், சம்மதத்துக்கு ஒரு வரி எழுதி போடவும்.
2: இப்ப என்ன புரியுது எனக்கு, எதுக்காக அந்த ஒருவர் என்ன எதை சொன்னேன்? காட் பிளஸ். இது நடக்கணும், நடக்கும். நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. அவன் வந்தா அந்த கட்டுரையை மட்டும் வாங்கி வச்சுக்கோ, பார்த்துட்டு கொடுத்துடுவோம். நாளைக்கு அவன் நிச்சயம் வருவன்.
3: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம்.
4: தேன்மழை

0: கலாம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். திரைப்பட வளர்ச்சித்திரம்
1: அக்கா இங்க வாயே, அவர் வந்திருக்க.
2: வாங்க, வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? ஏன்பா தாமோ, கொஞ்சம் மன ஆத்திக்கூடாது, சத்தம் காதை கேட்கல.
3: நேத்து நைட் நான் இதை எழுதி முடிக்கும் போது மணி 3. அவசரம் ஒண்ணும் இல்ல, நீங்க வச்சிருந்து மிஸ்டர் அண்ணாசாமி கிட்ட காட்டிட்டே கொடுக்கலாம்.
1: சாமி சாயங்காலமா வருவாரு, நீங்களும் அவசியம் வந்துருங்க.
3: இட்ஸ் ஆல் ரைட்.
1: நான் உங்களை ரொம்ப அலைய வைக்கிறேனோ?
3: நாட் அட் ஆல், இட்ஸ் மை ஜாப். வரட்டுமா?

0: எங்க இருக்குது?
1: ஆதிகேசவ நாயக்கர் தெரு சூழ கோழி நாயக்கர் வீடுன்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும். அடுத்த மாசம் ஸ்கூட்டர் வந்துடும், அப்போ சௌரியமா இருக்கும்.
0: அந்த லெட்டர் நான் தான் எழுதினேன். நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க?
1: இப்படி ஒரு லெட்டர் நீ எழுதணுமே நான் காத்துட்டு இருந்தேன். நிஜமா சொல்லட்டுமா? நீ எழுதலைன்னா நான் எழுதியிருப்பேன். நீ முந்திட்ட
0: போங்க.

0: இந்த விருந்து.
1: விருந்துன்னா என்னென்ன கிடைக்கும்?
0: உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். நான் ஒன்னு சொல்லுவேங்க, நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அந்த பேட்டி பிரசனம் செய்ய வேண்டாம். ஏன்னா நீங்க என்ன பார்க்க வந்தது, நான் உங்களை வான்னு கூப்பிட்டது, இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்களே உங்க ஜாபனு, அந்த மாதிரி முடிஞ்சு போறது ஒண்ணும் இல்லை. இப்ப தொடங்கி எப்பவுமே

0: கல்யாணி, உனக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு துணை கிடைச்சிருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதெல்லாம் எனக்கு திருப்தி தான். ஆனா நீ இப்படியே இருக்கப்படாது.
1: சாமி, நான் இப்படியே இருக்கணும் தான் தினம் வேண்டிட்டு இருக்கேன்.
0: வேஷம், நீங்க ரெண்டு பேரும் நிரந்தரமா இப்படியே இருப்பேன் எனக்கு தோன்றது. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விஜிஸ்ட் கல்யாணம் பண்ணிக்கணும். அவன் மேல நம்பிக்கை இல்லாம நான் சொல்றதா நீ நினைச்சாலும் தப்பு, அவன் நினைச்சாலும் தப்பு. நீங்க ரெண்டு பேரும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்லிட்டு இருந்தேன், நீரே வந்துட்டீங்க.
2: நீ என்ன சொல்ற?

0: இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்குதா? யாரு நீ? அது தெரியுமா உனக்கு? ஆதிகாசல நான் இருப்பார். ஆதிகாசல நான் இருந்தா ஒரு காலத்துல எட்டு கண்ணு உச்சரியும். உங்க நைனா எனக்கு அண்ணாத்த எல்லா சொத்தும் ஐசாக. ஆனா இந்த மாதிரி ஜாதி கட்ட வேலை அவர் செய்யவே இல்லை.
1: ஆமா அந்த பொண்ணு என்ன ஜாதிய?
2: சுத்தா,
1: ஜாதி பார்த்துதான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாச்ச. இப்ப நான் நோட்டீஸ் வச்சு மோளம் தட்டி கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லல.
2: அப்பாலும் என்ன சேர்த்துக்கு போறேன்னு சொன்னேன். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு புத்தி சொன்னா கேட்குமா?
0: கலைசாமி, நான் சொன்னா கேளு. இதெல்லாம் வானா, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்குது. கண்ணத்துல கைய வச்சுன்னு கிடுக்குன்னு சிரிச்சுன்னு கும்பிடுக்குற பொண்ணு அதான் மயங்கி போயிட்டானே. சர்தம் போனமா பழகணுமான்னு விட்டுட்டு வந்துடணும். இப்ப சரியான ஒரு வார்த்தை சொல்லு. எம்மா பெரிய இடத்துல இருந்து உனக்கு பொண்ணு பார்த்து வைக்கிற மாதிரி அவளுங்க உன் மச்சின் சரி டீச்சர் வேலை பாத்துட்டு
2: இருக்குதா? அந்த சுமதி பொண்ண கண்ணாரம் கட்டு வைக்கல, நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். கேட்ட தானே, இப்ப போட்டுது.
0: எங்கேயும் போலாது, இங்கதான் நிக்குது. நீ போ. உன் மச்சின் என்னப்பா குறைச்சல? அது உன்னையே கட்டினு ரத்த கால நிக்குது.
1: ஒண்ணு கிளி மாதிரி அருது.
3: இந்த
4: வாங்க வாங்க.
5: அது யாரும் இல்லம்மா, உங்க நைனா. நீங்க கல்யாணமே பண்ணிக்காம இருக்க போறீங்களா? நானும் அப்படியே இருப்பேன்.
3: நான் இங்க வந்ததுக்கு முக்கியமான காரணமே வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க நான் முடிவு பண்ணிட்டேங்கிறத சொல்றதுக்காக தான். இத சொல்லிட்டு அப்படியே குழந்தைய அழைச்சிட்டு போறான் தான் வந்தேன்.
5: நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக குழந்தையே எங்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க?
4: நீங்க யார வேணாலும் கல்யாணம் கட்டிக்கலாம். உங்களை குழந்தை உங்க இஷ்டப்படி எல்லாம் அனுப்ப முடியாது. மீதிய நான் ஒரு தபா பட்டத்துக்கு வந்து உங்க சின்ன கிட்ட மத்ததை பேசுகிறேன். நீங்க போயிட்டு வரலாம்.
5: நைனாவுக்கு டாட்டா சொல்லுமா?
3: கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பூஷை மட்டும் தான் கொண்டாட்டி இருக்கும். ஆனா எனக்கு தான் வீடு இல்லையே.
6: பெரியவங்களா பார்த்து செய்யற கல்யாணம் உலக வழக்கப்படி எல்லாம் நடக்கும். எனக்கு உங்களை கல்யாணம்

0: நடத்தணும் அப்படின்னா பேராசை எதுவுமே கிடையாது. என்ன மாதிரி ஒரு நடிகை கதைலாம் பேராசை தானே. நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொந்தம் தானே அர்த்தம். அதுக்கப்புறம் என்ன, உங்களுக்கு ஒரு தனி வீடு, எனக்கு ஒரு தனி வீடு, நீங்கள் இங்கே வந்திருந்திருக்க.
1: அது சரியில்லை கல்யாணி. ஆனா இவர் வசதியான இன்னொரு வீட்டில் ஒண்ணு வச்சுக்கிறது முடியாது. அதுக்காகவும் சௌரியங்களும் குறையக்கூடாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப இருக்கிற மாதிரியே இருந்துடும். நான் ஆதிக்கேசவன் நாய்க்கு தெருவில், நீ ஆழ்வார் பெட்டியில்.
0: நீங்க சொல்றதுல நியாயம் இருக்குது. எப்படியோ நம்ம ரெண்டு பேரும் புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்க போறோம். அது எல்லா விதத்திலயுமே புதுசா இருந்தா சரி. எனக்கு ஒரு யோசனை தோணுது, நீங்களும் அதை நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுடலாம். அதே வாடகையில இன்னொரு புது வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கலாம். என்ன நான் சொல்றது?

0: பைனா.
1: ம்,
0: ஆஃபீஸ் இங்கேருந்து ரொம்ப தொலைவாக இருக்கு, ஏதோ லேட் ஆகுது, அதுக்கோசரம்
2: அதுக்கோசரம்
0: அங்கேயே பக்கத்தில் ஏதாவது இடம் பார்த்துக்கலாமான்னு.
3: நல்லா இருப்பா, நியாயம். சைக்கிள்ல போனப்ப இல்லாத தூரம் மோட்டார் சைக்கிள் வாங்கின உடனே செலுக்குன்னு வந்துடுச்சா? யாருகிட்ட காதை குத்துறீங்க? இன்னைக்கு பையன் நீ, எம்மாங்கால் தாளு நான். நல்லா ஆச்சுன்னா கேள்விப்பட்டிருந்தான். மொத்தத்துல அந்த டிராமாக்கார பொண்ணோட போறதா நீ முடிவுக்கு வந்துட்ட? போ, இந்த மாதிரி போன வேலை எச்சரிப்பார நான் பார்த்திருக்கிறேன். எப்பா உனக்கு மீசம் முடிஞ்சு போச்சு, நீ போ. போறப்ப ரூம்ப பூட்டிக்கிட்டேன், சாமிய நீயே எடுத்துக்கணும் போ. ஆனா ஒன்று, அந்த டிராமா காரியோட எத்தனை நாள் நீ வாழ்க்கை நடத்துறது? நான் பாதுகாப்ப
4: இந்த யோகனைக்கு எங்க உத்தரவு வர போறா? போயப்பா,
3: நீ கம்முடியு. இந்த மாதிரி நேரத்துல சின்னாயினாவோ தொத்தாவோ கண்ணுக்கு தெரியாது, தெரியறவங்க தான் தெரிவாங்க. அப்பா தெரிய இடம், நீ அங்க போய் சேர்ந்துக்க. இனிமே இந்த வீட்டுல அவனை பத்தி யாராவது பேசுறீங்க,

0: மட்டும்
1: என்னது, யாராவது பாத்துட்டு போறாங்க.
0: அதனாலதான் கேக்குறேன், நீ ஏன் அழற?
1: கல்யாணி அக்காவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. இந்த சாமி தான் வத்தி வச்சிருக்கு.
0: இந்த சாமியா?
1: சும்மா இருங்க, எல்லாருமா சேர்ந்து என்ன எங்க அம்மாவோட அனுப்பிச்சிருவாங்க போல இருக்கு ஊருக்கு.
0: அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கேயானு ஓடிட்டா?
1: அப்படியெல்லாம் செஞ்சா ஊர் சிரிக்கும். நாம எங்கேயும் ஓட வேண்டாம். நீங்க மட்டும் கடைசி வரைக்கும் உறுதியா இருப்பீங்களா?
0: கடைசி வரைக்கும்
1: விளையாடாதீங்க. நம்ம கல்யாணத்துக்கு நீங்க தான் உறுதியா நிக்கணும்.
0: இங்கேயே வா.
1: ஐயோ, நாளைக்கு எங்க அம்மா ஊர்ல இருந்து வரப்போறாங்க, நீங்களும் கண்டிப்பா வரணும்.
2: இப்ப என்ன ஆயிடுச்சு? இது பாரு, உனக்கு பிடிக்கலன்னா உன்னை யாரும் கட்டாயப்படுத்த போறது இல்ல. வேணா நாளைக்கு உன் பொண்ண கூட்டிட்டு நீ போ. என்னங்க நான் சொல்றது?
3: நீ உன் அபிப்பிராயத்தை சொல்லு.
2: நம்ம அபிப்பிராயத்தை யாரும் கேட்கல. இன்னொருத்தருக்கு அபிப்பிராயம் சொல்ற நிலைமையிலையும் நான் இல்ல.
3: இந்த அம்மா பட்டு சும்மா தலையை குடிஞ்சு நின்றுட்டு இருந்தா எப்படி? உங்க அம்மா தான் அவ்வளவு உறுதியா இருக்காங்களே, நீ என்ன செய்ய முடியும்? அவங்க கூட போக
2: வேண்டியதுதான்.
4: பொம்மநாட்டி அழ ஆரம்பிச்சாச்சு இல்ல, இந்த கல்யாணம் நிச்சயமா நடக்கும். தைரியமா இருக்கேன்னா

0: இதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான் கட்டிவர் நாய் வளர்க்கிற மாதிரி. நல்லவேளை அந்த ஃபேஷன் உங்ககிட்ட இல்லை. இதெல்லாம் வேஸ்ட். காய்கறி தோட்டம் போட்டா எல்லாருக்கும் உபயோகமா இருக்கும். கத்திரிக்காய்
1: அழகு லட்சியம் ஒண்ணு இருக்குல்ல.
0: ஓ, யூ மீன் எஸ்தெடிக்ஸ். அழகுன்னா யாருக்கும் பயன்படாம பூ பூவா போகணுமோ, பசுமாட்டை திங்க விடாம புல் வளர்க்கறது, லான்ஸ், இந்த மாதிரி சோம்பேறிகளை பத்தி தான் இந்த புஸ்தகத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்கேன்.

0: அதுக்குன்னா யாருக்கும் பயன்படாம பூ பூவா போகணுமோ, பசுமாட்ட திங்க விடாம புல் வளர்க்கறது, லான்ஸ், இந்த மாதிரி சோம்பேறிகளை பத்தி தான் இந்த புஸ்தகத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்கான்.
1: பணக்காரங்களோட ஃபேஷனை காப்பி எடுக்கிறதா? இங்க இருக்கிற ஒவ்வொரு முள்ளும் ஒவ்வொரு அரும்பு மலர்ற போது எனக்கு ஏற்படுற பரவசம் பெரும் டம்பம் தானா? எதையுமே ஒரு டம்பத்துக்காக செய்யறவங்க உண்டு. பூச்செடி வளர்க்கறது இருக்கே, அது எவ்வளவு ஆனந்தமான காரியம்னு ஒரு புள்ளையாவது வளர்த்து பார்த்தா தான் தெரியும். கத்திரிக்காயும் அழகுதான், ஒரு ரோஜா அதை விட அழகு இல்லையா? அழகுணர்ச்சின்னு சும்மா கிண்டல் பண்ணா மாத்திரம் போதுமா? உங்களோட ஒரு சின்ன குடிசையில கூடு குடிக்கிற வாழ்க்கை வாழ்ந்தாலும் அங்கேயும் ஒரு தகர டப்பால ஒரு பூச்செடியை நான் வளர்ப்பேன். அதையும் தம்பன்னு சொல்லுவீங்களோ? அது சின்ன செடியா இருக்கும்போது இலை விடுறது, மொட்டு விடுறது, அந்த மொட்டு அரும்பாகி மலர்றது, இதெல்லாம் வரையும்னு சொன்னீங்கன்னா நம்ம வாழ்க்கைய வரையும் தான். ஏன் கத்திரிக்காய் அது மட்டும் வரையும் இல்லைங்களா?
0: இப்ப நம்ம நாட்டுக்கு தேவை ரோஜாவும் குரோட்டன் செடியும் இல்ல, கத்திரிக்காய், கடலைக்கொட்டை, நெல், கோதுமை, கேவரு, கம்பு. தோட்டம் செடிக்காகவும் பணத்தை வாரி அரைக்கிறது குத்தம் பாவம்.
1: கோவத்தை பாரு. பேசாம நீங்க எங்க நாடகத்துல நடிக்கலாம்.
0: பி சீரியஸ்.
1: நான் சீரியஸா சொல்றேன். இந்த ரோஜா பூவாலே தொட்டி செய்யறவங்க, மாலை கட்டுறவங்க, கல்யாணம் பண்றவங்க, திருவிழா கொண்டாடுறவங்க, அரசியல்வாதிங்க, மாநாடு போடுறவங்க, இத்தனை பேருக்கு பிரயோஜனம் உண்டு. எவ்வளவு பேர் இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்காங்களே. உலகத்துல சாப்பிடுற பொருள் ரொம்ப அவசியம் தான், அதுக்கு அதையே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்க முடியுமா? அப்படின்னா நாய நாடகத்துல நடிக்கணும், நீங்க ஏன் இந்த விமர்சனம் எல்லாம் எழுதணும்? எல்லாரும் இந்த சாப்பிடுற பொருளையே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கலாமே. நான் சொல்லி முடிச்சிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க.
2: இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம்.
1: இந்த பாருங்க, இந்த மாதிரி புத்தகத்தை எல்லாம் விட்டுடுங்க, இதெல்லாம் உங்க மனசு ரொம்ப கெடுக்குது. மண்ணுல முளைக்கிறது எதுவுமே பாவமும் குத்தமும் இல்லைங்க, எல்லாம் நம்ம மனசுல முளைக்கிறது தான். என்னங்க உங்களுக்கு இந்த கோவில் திருவிழா பிடிக்குமா? தீபாவளி பொங்கல்
0: பிடிக்காது.
1: அட்லீஸ்ட் குடியரசு விழா, சுதந்திர விழா
0: பிடிக்காது.
1: இனி என்னதான் பிடிக்கும்?

0: இந்த நிறைய காதல் ஜோடி தற்கொலை. ஓட்டுல நிறைய சென்னையை சேர்ந்த காதல் காதல் என்ன பண்ணுவோம்?
1: கல்யாணி, ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு எவ்வளவு காதல் இருந்தா சாக துணிஞ்சிருப்பாங்க, அத யோசி.
0: ஐயோ, சாகர்ல போய் காதலோட பெருமையை பாக்குறீங்களே. ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழறதுல தான் எனக்கு காதலோட பெருமை தெரியுது.
1: கல்யாணி, 30 வயசாகியும் காதல் எல்லாம் என்னன்னு உனக்கு தெரியல. எல்லாமே நடிப்பு, நடிப்புன்னு தான் உனக்கு தெரியும்.
0: நீங்க சொல்ற காதல் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம்னு எனக்கு தோணலைங்க.
1: வேற என்னதான் அவசியம்ங்கிற? மேக்கப்பா, உங்க டிராமாவா, இல்ல ரோஜா பூவா? இல்லைன்னா வெறும் செக்ஸா?
0: நான் வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் நினைக்கிறது நேர்மை, ஒழுக்கம், அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு. நான் உங்களுக்கு உண்மையா சின்சியரா இருக்கிறேனே. வாழ்க்கைங்கிறது ரொம்ப சீரியஸான விஷயம். நம்ம என்ன டீனேஜர்ஸா? இப்ப நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா அன்பா இருக்கிறமே, அதுக்கு பேரு காதல் இல்லைன்னா அந்த உயர்வான காதல் அது இருக்கிற வசத்திலேயே இருந்துட்டு போயிட்டோம்.
1: வாழ்க்கையின் அவசிய தேவை எதுன்னு நீ லட்ச செய்யற. கல்யாணி.

0: நீ சம்சாரத்துல சன்னியாசம் பெற்ற சும்மா உயிர் வாழ்றதுக்கு இதோ இந்த சோறு போதும். ஏன் இதுவே அதிகம்
1: என்னங்க இது சாப்பிடாம இருந்துச்சுங்க?
0: பசிக்கல. புளிப்பெண்ண உரப்பெண்ண பெர்னாஷா சொல்றாரு, மேரேஜ் இஸ் அ லைசன்ஸ்ட் ப்ராஸ்டிடியூஷன். அப்படி
1: கல்யாணங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட விபச்சாரமா? ஓஹோ, அறிஞர் பெர்னாஷா.
0: நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்ல.
1: நீங்க அப்படி நினைக்கும் போது சொல்றதுல இந்த தப்பு.
0: அப்படித்தான் நினைக்கிறேன். அடடே, வாங்க வாங்க வாங்க. என்னமா பட்டு, எப்படி இருக்கு குடும்ப வாழ்க்கை எல்லாம்?
1: நம்ம மனசு எப்படி இருக்கும் அப்படி இருக்குதுங்க வாழ்க்கை.
0: வாழ்க்கை என்ன சந்தோஷமும் இருக்கும் கஷ்டமும் இருக்கும். ஏன் தாமும் கஷ்டப்படுத்துறானா?
1: கஷ்டப்பட்டுட்டூளைக்கு
0: போயிருந்தேன்.
1: நாடகத்து வரலீங்களா? அவங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. நீங்க உங்க பாத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்களே.
0: எனக்கு என்னமோ எங்க ஆதிகேசவ நாயக்கர் தெருவில் வாழ்றவங்க வாழ்க்கை தான் எனக்கு சொந்தமான வாழ்க்கையா தோணுது.
1: அது உங்க சொந்த இடம், எனக்கு அப்படிப்பட்ட இடமும் இல்ல, மனுஷங்க இல்ல. பால்,
2: சில சமயத்துல உன் மனச ரொம்ப கஷ்டப்படுத்திடுறேன்ல. சின்ன நைனா எங்க வீட்டு மாடி மேல ஒரு ரூம் கட்டுறாரு, நம்ம எல்லாம் அங்கேயே வந்து இருக்க சொல்றாரு. உன் நடிப்பு நாடகம் எல்லாத்துக்கும் முழுக்கு போட்டுட்டு என் கூட குடும்பம் நடத்த நீ வருவேன்னு எனக்கு தோணல. யூ டோன்ட் லவ் மீ டு தட் எக்ஸ்டென்ட். நம்ம வாழ்க்கை சும்மா ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் மாதிரி. இந்த மாதிரி கல்யாணத்தை தான் பெர்னாஷா சொன்னான்.
1: இத பாருங்க, என் நடிப்பு நாடகம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு நான் உங்க கூட வந்து கொடுத்து பண்ணா எனக்கும் அதிருப்தி தோணுமா இல்லையா?
2: என் மேல உண்மையான அன்பு இருந்தா உனக்கு அதிருப்தி தோணக்கூடாது. நான் வந்திருக்கேனே, எனக்கு என்ன அதிருப்தியா? நீ சொல்லலாம், நான் வற்புறுத்தல, நீங்களாதான் வந்தீங்கன்னு. இவ்வளவு வெளிப்படையா பேசுறது நாகரிகம் இல்லதான். ஆனாலும் சொல்ற, நீ ரொம்பவும் செல்ஃப் சென்டர்ட் உமன். சுயநலக்காரி, தியாகம்னு சொல்றாங்களே, அதை பத்தி நீ என்ன நினைக்கிற?
1: எனக்கு என்ன குளிர மாதிரி இருக்குது. என்ன கேட்டீங்க?
2: தியாகத்தை பத்தி நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டேன்.
1: தியாகம், வாழ்க்கையில ஏதாவது ஒரு லட்சியத்துக்காக தியாகம் செய்யலாம், ஆனா தியாகம் செய்யறதே வாழ்க்கையாவும் லட்சியமாவும் ஏத்துக்க முடியுமா என்ன? அப்படி செய்யறவங்களும் இருக்கிறாங்க. ஏ, உங்க சுமத்தி இல்லைங்களா? அதுவும் ஒரு விதமான தியாகம் தானே. ஒருவேளை அந்த தியாகம் தான் நீங்க விரும்புற காதல்னா நீங்க அந்த சுமத்திய கல்யாணம் பண்ணிட்டு இருந்துக்கலாம்.
2: You are right. ஆனா அது இப்ப டூ லேட். காலங்கடந்த யோசனை கல்யாணி.
1: நீங்க பிராங்கா பேசுற மாதிரி நானும் கொஞ்சம் பிராங்கா பேசுறேன். ஏதோ தப்பா சொல்லிட்டேனா?
2: தப்பே இல்ல கல்யாணி, ரொம்ப சரி.
1: சரி வாங்க, நேரம் வச்சு போய் படுத்துக்கலாம். இதை பத்தி காலையில் பேசிக்கலாம்.

0: வாங்க. நீ ரொம்ப களைப்பா இருக்கீங்க, ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? உள்ள வாங்க.
1: நீ சந்தோஷமா இருக்கியானே?
0: இப்ப நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க வந்திருக்கீங்கல்ல.
1: அப்போ நான் வராதப்போ நீ வருத்தமா இருந்தியா?
0: நீங்க வந்தா எனக்கு சந்தோஷம், வரலன்னா வருத்தம் இல்லை. ஏன் வரலன்னு யோசிப்பேன், ஏதாவது காரணம் இருக்கும்னு எனக்கு நானே நினைச்சுக்குவேன்.
1: நான் வராமலே இருந்திருந்தா நீ வருத்தப்படாம இருந்திருப்ப.
0: எதுக்குமே வருத்தப்படுறது நீங்க. நான் உங்களை பிரிஞ்சிருக்கிற போது நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்ததை நினைச்சு சந்தோஷப்படுவோம்.
1: நம்ம ரெண்டு பேரும் எப்பவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்குமா?
0: என்ன சொன்னாலும் சரின்னுதான் சொல்ல போறேன். நான் உங்களுக்கு சுகமா தான் இருப்பேன் தவிர நிச்சயமா ஒரு சுமையா இருக்க மாட்டேன்.
2: இங்க வந்து அவ காணோம் மணி பத்தாறுது. உங்களுக்குள்ள ஏதாவது
0: எங்களுக்குள்ள சண்டையோ மனஸ்தாபமோ எதுவுமே கிடையாது சாமி. எப்பாவது வருவாரு, சேர்ந்து இருக்கும் போது சந்தோஷமா இருக்கிறோம்.
2: பார் கல்யாணி, இதுக்கு எல்லாம் தெரிஞ்சாங்க. சொந்த விட்ட வாடகை விட சொல்லி உன்னைங்க கொண்டு வந்து விட்டுட்டு அவன் சூழலுக்கு போயிட்டானோ?
0: நான் எப்பவும் எதுக்கும் தயாரா தான் இருக்கிறேன். எங்க சம்சார வரவு ரொம்ப நாளைக்கு நிலைக்காது.
2: ஜஸ்ட் மேரேஜ் ஆகும், ஒன்னும் விளையாட்டு இல்ல. சட்டம் ஒண்ணு இருக்கு,
0: சட்டம் எவ்வளவு நாளைக்குதான் சாமி கட்ட ரெண்டு பேரை சேர்த்து வைக்க முடியும்? ரெண்டு பேருமே விவாகரத்தை செஞ்சுட்டு நல்ல நண்பர்களா இருக்கிறது முடிவு
2: பண்ணிட்டோம்.
0: என்ன சாமி செய்யறது? நான் நடிக்கிறது எல்லாம் விட்டுட்டு அவர் இருக்கிறாரு இப்போ. அங்க வந்து கொடுத்தனும் பண்ணணும்னு சொல்றாரு. உங்களுக்கு தெரியுமே எனக்கு பேரம் பேசுறதுல பிடிக்காது சாமி. இப்ப என்ன கணவன் மனைவியா சம்சாரம் பண்ண மாட்டோம், எப்பவும் போல நல்ல நண்பர்களா இருந்துட்டு போறோம்.
2: நல்ல நண்பர்கள் போ கல்யாணி. ஒரு தோப்ப இல்ல இல்ல, ஒரு தாய் பொண்ணுக்கு சொல்ற மாதிரி சொல்றேன். இத நீ வீண் பிடிவாதம் பிடிக்காது. இந்த நாடக கம்பெனி மாச் வேஷம் போடுற பழப்பு மாச்சுன்னு விட்டுட்டு அவன் சொல்றபடி கேட்டுட.
0: இல்ல சாமி, நான் அந்த மாதிரி செஞ்சேன்னா எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையவே கெட்டு குட்டி சவரப்படும். எனக்கும் உலகம் தெரியும் இல்லையா?

0: நம்ம ரெண்டு பேருமே கல்யாணமே பண்ணிட கூடாது, ஃப்ரெண்ட்ஸாவே இருந்திருக்கலாம்.
1: ரொம்ப வீக்கா இருக்கீங்க டாக்டர்.

0: சூப் எல்லாம் குடிக்க சொல்லிருக்காரு. ஐயோ என்ன தம்பி, இந்த மாதிரி அடிக்கடி நடுவு முதுக்குற வலி வருது, உயிரே போற மாதிரி இருக்கு.
1: பட்டு போய் வந்துச்சா?
0: ஐயோ இந்த வலி வந்துச்சுன்னா உடம்பு எல்லாமே வலிக்குது.
1: என்னத்தான் பட்டு போய் வந்துச்சா?
0: உழுகாம இருக்கிறா. நான் இருக்கிற லட்சணத்துல இது எனக்கு இது ஒண்டிதான் எனக்கு குறைச்சல்னு ஒரு அழுக அழுதுட்டு போனா. ராம பையன் ரொம்ப குடிக்கிறானா, வீட்டுக்கு சரியா வருது இல்லையா, பணமும் கொடுக்கறது இல்லையா, இதாங்க லஃப். இதான் நீங்க சொன்னீங்களே, ஒருத்தருக்கா ஒருத்தர் சாகர காத.
1: ஓஹோ பட்டும் தாவும் இப்படி ஆவாங்கன்னு உனக்கு முந்தைய தெரியுமா?
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள்
1: கிழமை உனக்கு முந்தைய தெரியுமா?
2: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், திரைப்பட ஒளிச்சித்திரம்.
3: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: தொடர்ந்து கேட்கலாம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். திரைப்பட வளர்ச்சித்திரம்.
1: நீங்க நாடக விமர்சனம் எழுதும் போது எங்க கண்ணுக்கெல்லாம் தெரியாத எத்தனையோ குறை உங்க கண்ணுக்கு தெரியுதுல்ல, அந்த மாதிரிதான் என்னோட இந்த வயசுக்குள்ள நான் எவ்வளவு கடல் விவகாரங்களை பார்த்திருப்பேன். மத்தவங்க எல்லாம் நாடகம் பாக்குற மாதிரி நானும் வாழ்க்கையை பார்த்துட்டு தான் இருக்கிறேன்.
2: பரவாயில்ல, அண்ணாசாமி மாதிரி நாடகமே வாழ்க்கைன்னு ஆகாம வாழ்க்கையை நாடகமா பார்த்துட்டு இருக்கேன், அது வரைக்கும் பெட்டர்.
1: நான் விளையாட்டுக்கு சொல்லலைங்க, நிஜமாவே நம்ம வாழ்க்கை ஒரு நாடகம் தான். அதுல இந்த பட்டுதாமோ காதல் விவகாரம் ஒரு மெலோ ட்ராமா.
2: அவங்களை நினைச்சா பாவமாத்தான் இருக்கு.

0: இட்ஸ் ஆல்சோ எ சார்ட் ஆஃப் வயலன்ஸ்.
1: நோ, எந்த பொய்யான பழியையும் நாங்க சொல்ல முடியாது. உண்மை என்னன்னா, வி டோன்ட் லவ் ஈச் அதர்.
0: நீங்க ரெண்டு பேரும் நாங்க கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சட்டத்தை மதிச்சு சட்டத்துக்கு முன்ன போய் நின்னு ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க, சந்தோஷம், ஓகே. ஆனா சட்டம் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறது தெரியுமோ, நீங்க எப்பவும் அந்த மதிப்பை காப்பாத்துவேடா அப்படிங்கறதுதான். ஏன்னா நம்ம நாட்டு சட்டம் கல்யாணங்கிற விஷயத்த அவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கல. ஏற்கனவே சொல்லிட்டீங்க யூ டோன்ட் லவ் ஈச் அதர்னு, இதே நான் வேற விதமா கேட்கறேன், டு யூ ஹேட் ஈச் அதர்? என்னம்மா நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்களே.
2: இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு இலக்கணம் எதுவும் கிடையாதுங்க. இதுக்கெல்லாம் எஸ்ன்னு சொன்னாலும் நோன்னு சொன்னாலும் பாவனை ஒண்ணுதான். அந்த பாவனை உண்மையாகவும் ஆகலாம், பொய்யாகவும் போயிடலாம். இதெல்லாம் வாழ்ந்து பார்த்த அனுபவத்துல வந்து.
0: எஸ் மிஸ்டர் ரங்கா, இது ஒரு பொது மாதிரியான கேஸ் தான். அவசரப்பட்டு நீங்க இந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு சொல்ல வரல. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த முடிவை மாத்திக்குவீங்க அப்படின்னு சொல்லத்தான் வந்தேன். எனிவே ப்ரொசீஜரை சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இப்ப நீங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண முடியாது. ஏன் முடியாது? கல்யாணம் ஆகி குறைஞ்சபட்சம் 3 வருஷ காலமாவது ஆயிருந்திருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2, நான் சொன்ன மாதிரி கண்ட கண்ட காரணம் எல்லாம் இல்லாம பரஸ்பர சம்மதத்தின்படி விவாகரத்து வேணும்னா நீங்க ரெண்டு பேரும் குறைஞ்சபட்சம் 1 வருஷ காலமாவது தனித்தனியா பிரிஞ்சிருந்து வாழ்ந்து காட்டணும். ஏதோ லீகல் ப்ரொசீஜருக்காக சொல்றேன் நினைக்க வேண்டாம், பிராக்டிக்கலா இது சாத்தியம்னு நம்புறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு இருக்கணும்.
1: முடியும், அதனால இவளுக்கு வருத்தமும் கிடையாது, எனக்கு சந்தோஷமும் கிடையாது. எப்படி ஆனாலும் பிரியத்தான் வேணும்.
2: இந்த விஷயத்துல நாம இவ்வளவு பிடிவாதமா இருக்கணுமா? விவாகரத்தை பண்ணிக்கிட்டா நாம எப்படி இருப்போமோ அதே மாதிரி இப்பவே இருந்துட்டா.
1: ஏன், எந்த உரிமையும் இல்லாம அப்படி ஒரு உறவு ஏன் இருக்கணும்?
2: நான் சொன்ன நீங்க நம்ப மாட்டீங்க. அந்த நம்பிக்கைக்கு பேருதான் நீங்க அலங்காரமா சொல்றீங்களே அந்த காதல். அந்த நம்பிக்கை இல்லாத உறவு எந்த பேர்ல இருந்தா என்ன? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வாழ்க்கை பழசா போச்சு. உண்மையா இருக்கிறவங்களுக்கு சாகசம் பண்ண தெரியாதுங்க. ஒருத்தர் நல்லவளா இருந்தா மட்டும் போதாது, சாகசக்காரியாவும் இருக்கணும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே அந்த மாதிரி ஒரு ரோஜாவை பார்த்துக்கிட்டு ஒரு குரோட்டன்ஸ பார்த்துக்கிட்டு எங்க நாடகத்தை பார்த்துக்கிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். சந்தோஷங்கிறது நம்ம மனசுல இருக்கிறது தானே. அப்பா, எனக்கு ரொம்ப திடீர்னு குளிர மாதிரி இருக்கு. உங்களுக்கு குளிருது? போத்திக்கிறேன். என்னமோ குளிருதுங்க.
1: கல்யாணி, லேச ஜுரம் கூட அடிக்குது.
3: போட்டாவ ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், புசகத்தை ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், புசகத்தை ஒரு வாட்டி பாத்துக்கிறேன், மறுபடியும் போட்டாவ ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஏதோ கோஷின்னு வந்துட்டா போல இருக்கு. நீ அந்த பொண்ணு கிட்ட இந்த பாட்டு ரங்கசாமி, அந்த பொண்ண அடிவோட விட்டுரு. நான் சொல்றேன், அது ஒரு பக்கம் இருக்கா மஷின் சீயா, நீ கல்யாணம் பண்ணினு இங்க கூட்டுன்னு வந்த கொடுத்து நடத்து.
1: சின்ன, நான் தான் அந்த பொண்ணை ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னேன்ல.
3: அதுக்கு என்ன?
1: அதுக்கு என்னவா? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா வெள்ளி காப்பு மாட்டி உள்ள தள்ளிடுவாங்க.
3: ஐயோ, நீ 1000 சொல்லுப்பா. தாலி கட்டு பொண்டாட்டி ஒரு புசுனை ஜெயில போடுவாளா?
1: போடுவாள்னு சொல்ல முடியாது, போட்டாள்னா சட்டத்துல இடம் இருக்க.
3: ஐயோ, இதுக்குதான் 1 தபாவுக்கு 4 தபா நல்லா யோசிச்சிடான்னு சொன்னேன். இப்ப என்னடான்னா நாடகக்காரி கிட்ட மாட்டின்னு நல்லா மூழ்கிற. நீ என்னத்த பச்சு பாயா போனியோ போ. இப்படி செஞ்சாயின்னா
1: எப்படி?

0: ஒரு வக்கீல பிடிக்கிறது மத்தியஸ்துக்கு வச்சுக்கினேன். உனக எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. துண்டை கொடுத்து எழுதி வாங்கினா என்ன நான் சொமாகுறேன், துண்டுக்கு யோசிக்கிறியா? அதுக்குதான் சினைதான் இருக்கிறேன்டா.
1: இதுக்கு அவ சம்மதிக்கணுமே. அவகிட்ட இல்லாத துண்டா நீ கொடுக்க போற?
0: அவ்வளோ பணக்காரியா
1: சின்னா? அதுக்கெல்லாம் வேறு சுலபமான வழி இருக்கு. ரிஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிட்ட தேதியில இருந்து 3 வருஷம் பிரிஞ்சிருந்தா விவகாரத்து பண்ணிக்கலாம்.
0: இப்ப எத்தனை வருஷம் ஆச்சா?
1: 2 வருஷம்.
0: சரி, இன்னும் 1 வருஷம் ஓட்டுடைய கைதிய கழிட்டு விட்டுடு. இந்த கசமாட்டா நம்ம குடும்பத்துக்கு லாய்க்கல தீங்க கூடாது. எல்லாம் சேர்த்தரா
1: இந்த பாரு, இன்னும் 1 வருஷத்துக்கு நீ இதை பத்தி பேசவே கூடாது. சின்னா கண்ணெல்லாம் சொருகின் வருது. நெருப்பட்டி இல்லாம சுருட்டு பத்த வைக்கிறேன். பேசாம சாப்பிட்டு சொத்தா வருது.
0: சரி, அந்த சுண்டை கூட நான் ஓடிறேன்.
1: மேல போட்டு இருக்கேன்.
0: இருந்தா சரி
1: தப்பு வரல.
0: நிறைய போட்டு சொத்த குழம்பு சொன்னாங்க.

0: நடக்கவே முடியாதா?
1: நிச்சயமா நடக்க முடியும், ஆனா கொஞ்ச நாள் ஆகும். லெட்ஸ் நாட் கிவ் அப் ஹோப். வி டாக்டர்ஸ் ட்ரீட் பேஷண்ட்ஸ், காட் ஒன்லி ஹீல்ஸ் தெம். ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அவனை விட்டுருப்பான், இப்ப யாரா தூது வராங்க?
2: பையன் யார்? ஆதிகாசல் நாயக்கர் பேரனாஷா மஜாக்கா
3: என்ன
2: பாஷையோ?
0: மிஸ்டர் ரங்கா, நீ இப்ப என்னோட புறப்படணும், போகும்போது பேசிக்குவோம்.
3: இப்பவும் பேசலாமே, என்ன விஷயம் சொல்லுங்க.
0: கல்யாணி இஸ் நாட் வெல். 2 மாசமா நர்சிங் ஹோம்ல கிடந்தா, நேத்திக்கு தான் ஹாத்துக்கு வந்தா.
3: என்ன சார், என்னாச்சு?
0: என்னென்னமோ ஆச்சு, சீக்கிரம் புறப்படுங்க.
1: அக்கா, அவர் வந்திருக்கார்.
4: குட் மார்னிங்
1: டாக்டர். இவர் தான் என் ஹஸ்பண்ட்.

0: I was aware of this day. How is she, doctor?
1: She will improve gradually.
2: Hey, Ranga. In case ஒரு மாதிரியா டிரா தான் ஆகுது. ஃபார்ச்சுனேட்லி டாக்டர் அம்மா கூட இங்கே தான் இருக்காங்க. உனக்கு இப்போ ஈஸியாக டைவர்ஸ் கிடைக்கின்ற
0: டோ ப்ளீஸ்
3: டாக்டர். உங்களுக்கு நேரமாச்சுல எனக்கு என்ன உடம்புன்னு அவர்கிட்ட சொல்லிடுங்க.
1: ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஹர் ஸ்பைனல் கோட் இஸ் அஃபெக்டட் பை டியூபர்க்ளோசிஸ். இப்பெல்லாம் டிபிங்கிறது அவ்வளவு ஒன்றும் அபாயகரமான வியாதி இல்லை.
2: நவடேஸ் வியாதி இருக்குன்னு சொல்லிக்கிறதே ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் தெரியுமா?

0: அதெல்லாம் இருக்கட்டும் டாக்டர், நான் அவரு கூட கொடு ஐ ஃபிட் ஃபார் மேரிட் லைஃப்.
1: எங்க நர்சிங் ஹோம்ல நடந்ததை சொல்றேன், அதுக்கப்புறம் உங்க சந்தேகம் போயிடும். இதே மாதிரி ஒரு கேஸ், அந்த அம்மா 4 வருஷமா எங்க நர்சிங் ஹோம்ல இருக்காங்க. அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் அடிக்கடி கிராமத்துல இருந்து அவங்கள பாத்துட்டு போவாரு. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த அம்மா ஒரு குழந்தையும் பெத்துக்கிட்டாங்க. இட்ஸ் எ சப்பி சைல்ட். ஓ, இட்ஸ் கெட்டிங் லேட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.
0: தேங்க் யூ.
1: சோ பை.
2: போ அண்ணா சாமி, புறப்படலாமா? ஷால் ஐ ட்ராப் யூ?

0: ரங்கா, உன் ஒய்ஃப் மோத்துக்கு முன்னால சொல்லப்படாது. ஆஃப்டர் ஆல் இஸ் செட் அண்ட் டன், ஷீஸ் அ கிரேட் சோல். இப்போ இவங்க உடம்பு இருக்கிற இந்த ரீசன் ஒன்று போதுண்டா, நீ டைவர்ஸ் பண்ணிக்கலாம். சட்டத்துக்கு அவ்வளோதான் வேணும்.
1: சட்டம் ரெண்டு பேர் நல்லா இருக்கும்போது பிடிக்காதவங்களையும் பலவந்தமாக ஒன்று சேர்த்து வைக்கும். எப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை தேவையோ அப்போ அந்த வியாதியை காரணம் காட்டி அவங்க நிராதரா விட்டு ஓடுறதுக்கும் வழி செய்யும். இப்படி ஒரு சட்டம், இது ரொம்ப உயர்வா, நாகரிகமா, புதுமையா, நம்மோட நன்மைக்கா?
2: நீ எதையுமே ஒரே கோணத்துல தான் பாக்குற. எல்லாமே நம்ம யூஸ் பண்றத பொறுத்து தாண்டா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னா சட்டம் சொல்லுது. எப்பவுமே சட்டத்தை விட நம்ம உசந்தவங்களா இருக்கணும். யூ ஷுட் பி ஆல்வேஸ் ஆன் டாப். ஓகே மிஸ்டர் அண்ணாசாமி,
3: பாத்துங்க. கல்யாணி வரேம்மா.
4: நான் உங்களுக்கு சுகமா தான் இருப்பேன் தவிர நிச்சயமா ஒரு சுமையா இருக்க மாட்டேன்.
3: உன்னை விட்டு என்னால பிரிஞ்சுதான் இருக்க முடிஞ்சது. நினைக்காம இருக்க முடியல.
1: என்ன கல்யாணி, உங்க டிராமா ட்ரூப்பே வந்திருக்கு, புதுசா ஏதாவது நாடகம் போட போறாளா?
4: ஆமாங்க, எல்லாமே நாடகம் தான். இது பாருங்க, இதுதான் நாடகத்தில் புது பாத்திரம்.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது வழங்கிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் திரைப்பட

இதில் நடித்துள்ளவர்கள் லக்ஷ்மி, ஸ்ரீகாந்த், நாகேஷ், தேங்காய் ஸ்ரீனிவாசன், மகேந்திரன், சுகுமாரி, காந்திமதி ஆகியோருடன் பலர். இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை வசனம் ஜெயகாந்தன், இயக்கம் ஏ

0: வாங்க அண்ணே, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேம்மா. அம்மா, 6 மாதத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
0: ஆமா அண்ணே.
1: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
0: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கிறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
2: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
3: வணக்கம் நேர்களே, ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி. மாலை நேரத்தின் மென்மையான தென்றலோடு உங்கள் மனங்களை வருடி மகிழ்விக்க இணைகிறது.

0: இன்றைய பொன்மாலை பொழுது நெஞ்சம் என்ற தலைப்பில். நெஞ்சம் நினைவுகளை சுமக்கும் பொக்கிஷம், அன்பை விதைக்கும் ஆலயம். நெஞ்சம் என்ற ஒரு சொல்லுக்குள் காதல், பாசம், நட்பு, தாய்மை, ஏக்கம், நம்பிக்கை என எண்ணற்ற உணர்வுகள் மறைந்துள்ளன. வாருங்கள் நேயர்களே, அந்த உணர்வுகளை இசையோடு சேர்ந்து ரசிப்போம், உள்ளம் மகிழ்வோம். சில உணர்வுகளை வார்த்தைகளால் சொல்ல இயலாது, அவற்றை நம் நெஞ்சம்தான் அமைதியாக பேசும். அப்படிப்பட்ட காதலின் இனிமையையும் ஏக்கத்தின் ஆழத்தையும் இசையால் உணர்த்தும் ஒரு அற்புதமான பாடல் இது உயிரே திரைப்படத்திலிருந்து.
1: நெஞ்சினிலே நெஞ்சினிலே

நெஞ்சில் இடம் பிடிக்கும் சில உறவுகள் காலம் கடந்தாலும் அழியாத நினைவுகளாகவே வாழ்கின்றன. அந்த அன்பையும் இதயத்தின் துடிப்பையும் மென்மையான இசையால் சொல்லும் பாடல் டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:10:44 நொடி. பொன்மாலை பொழுது நெஞ்சம் என்ற தலைப்பில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நெஞ்சில் சிலருக்கு மட்டும் மாறாத ஓர் இடம் உண்டு. அந்த இடத்தை நினைவுகளாலும் அன்பாலும் நிரப்புவது இசை. உணர்வுகளின் ஆழத்தையும் உறவுகளின் அருமையையும் மென்மையாக சொல்லும் இனிய பாடல் இதோ. பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

நமது நெஞ்சம் சில நேரங்களில் நம்மிடம் கேள்வி கேட்கும், சில நேரங்களில் நமக்கே ஆறுதலாகவும் அமையும். அப்படிப்பட்ட மனதின் உணர்வுகளை அழகாக பேசும் பாடல் இது, முகவரி.

இளமை பருவத்தில் எப்பொழுதும் நெஞ்சம் கனவுகளாலும் இனிய உணர்வுகளாலும் நிறைந்திருக்கும். அந்த துள்ளலையும் மனதின் அழகான துடிப்பையும் இனிமையாக சொல்லும் பாடலின் படம் வண்ண வண்ண பூக்கள்.

ஒலித்து வந்த பாடலோடு நிறைவு பெற்றது நெஞ்சம் என்ற தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:30. நேயர்கள் இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையில் தொடர்வது பாயும் புலி திரைப்படத்திற்காக அர்மான் மாலிக் பாடிய பாடல்.

0: ஒளித்தந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹர ஹர சூரியகர்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031 1.5 trillion மதிப்பிற்கு உயர்த்த தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா இன்று மும்பையில் பணக்கொள்கை குழுவின் முடிவுகளை வெளியிட்டு பேசுகையில் இதனை தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் இந்திய பொருளாதாரம் எதிர்பார்க்கப்பட்டதை விட நல்ல முறையில் செயல்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ரிசர்வ் வங்கி ஆளுநரின் பேட்டி குறித்து கூடுதல் விவரங்கள்.
3: பணக்கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.2% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் நுகர்வோர் விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் குறித்த ரிசர்வ் வங்கியின் கணிப்பு 5.1%-5% குறைக்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் பணவீக்கத்தில் ஏற்பட்ட உயர்வுக்கு உணவு மற்றும் எரிபொருள் விலை உயர்வுதான் முக்கிய காரணமே தவிர சந்தை தேவையில் பரவலான நெருக்கடி எதுவும் இருக்கவில்லை என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் கூறினார். மேற்காசிய பிணக்குகளால் உலக அளவில் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையிலும் வலுவான ஏற்றுமதி, நிலையான முதலீடுகள் போன்ற அனுகூலங்களின் அடிப்படையில் இந்திய பொருளாதாரம் வலுவாகவே நீடிப்பதாக அவர் மேலும் கூறினார். கேள்வி ஒன்றுக்கு

0: திரு மல்ஹோத்ரா பதிலளிக்கையில், பாலிமர் ரூபாய் நோட்டு தொடர்பான உத்தேசங்கள் உரிய காலத்தில் நிறைவேறினால் அடுத்த நிதியாண்டின் ஆரம்பத்திலிருந்து பாலிமர் ரூபாய் நோட்டுகள் புழக்கத்திற்கு வரக்கூடும் என்றார்.
1: நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் கணக்கு பதிவேடுகள் நவீன எலக்ட்ரானிக் மற்றும் டிஜிட்டல் வடிவத்திலும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னதாக இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் முன்னதாக இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி அல்லாத நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 உயர்த்தி கடந்த மே மாதம் குடியரசுத் தலைவர் பிறப்பித்த அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாட்டில் 41 உணவுப் பொருட்களின் அன்றாட விலை நிலவரங்களை 579 விலை கண்காணிப்பு மையங்கள் மூலம் அரசு கண்காணித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா தெரிவித்துள்ளார். இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் அவர் இதனை தெரிவித்தார். மேற்காசிய பிணக்குகளுக்கு இடையிலும் இந்தியாவில் தானியங்கள் மற்றும் பருப்பு வகைகளின் விலை விகிதங்கள் ஸ்திரமாகவே உள்ளதாக அமைச்சர் கூறினார். மேற்காசிய பிரச்சினை தொடங்கிய உடனேயே இந்தியாவின் அதன் தாக்கங்களை மதிப்பிட அரசு 7 அதிகார குழுக்களை அமைத்து நிலவரங்களை சரிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். திரைப்படங்கள் திருட்டு வீடியோவாக வெளியிடப்படுவதையும் டெலிகிராம் போன்ற இடைமுக செயலிகள் இதற்கு பயன்படுத்தப்படுவதையும் சட்டம் மற்றும் அமைப்பு ரீதியில் தடுப்பதற்கான வசதிகளை அரசு வலுப்படுத்தி இருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். 2021 தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளின்படி நீதிமன்ற உத்தரவு அரசு நோட்டீஸ் மூலம் திருட்டு வீடியோ குறித்து தெரிய வந்தவுடன் இடைமுக செயலிகள் அவற்றை நீக்குதல் கட்டாயம் என்று அவர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். இந்திய திரைப்பட மரபுகளை பாதுகாத்து இந்திய திரைப்படங்களை உலக அளவில் பரப்ப ஏதுவாக DCDFC திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மற்றொரு கேள்விக்கான பதிலில் அமைச்சர் கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 ஒடிசா பயணத்தின் கடைசி நாளான இன்று பெர்ஹாம்பூர் அருகிலுள்ள ஸ்ரீ தபலேஸ்வரா கோவிலில் வழிபட்டார். முன்னதாக கோபால்பூரில் உள்ள இராணுவ வான் பாதுகாப்பு கல்லூரிக்கும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார். இதற்கிடையே அரசு விழாக்களின் போது குடியரசுத் தலைவருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களை உபஹார் இணையதளம் மூலமாக ஏலம் விடும் நடைமுறைகளை குடியரசுத் தலைவர் மாளிகை இன்று முதல் தொடங்கியுள்ளது. ஏலம் மூலமாக கிடைக்கும் பணம் முழுவதும் சமூக நோக்கங்களுக்கு பயன்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
0: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான தவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டை மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் இன்று சட்டமன்றத்தில் தாக்கல் செய்தார். தமிழக பொருளாதாரத்தை 2031 $1.5 trillion மதிப்பிற்கு உயர்த்தவும் அடுத்த 15 ஆண்டுக்கு 9% வளர்ச்சி விகிதத்தை பராமரிக்கவும் இந்த பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 78,324 crore பற்றாக்குறை காட்டும் இந்த பட்ஜெட்டில் தமிழக அரசின் நிலுவைக் கடன் 10.43 lakh crore என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு நிதியாண்டில் 15,000 crore கூடுதல் வருவாய் ஈட்ட தமிழக அரசின் பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நடப்பு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்தும் திட்ட விளைவுகள் குறித்தும் அரசுக்கு அறிவுரை வழங்க திரு MS அலுவாலியா தலைமையில் குழு ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. திட்டச் செலவுகளில் கசிவுகளை தவிர்ப்பதன் மூலம் அரசின் நிதிச்சுமையை குறைக்க பட்ஜெட்டில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. அனைத்து அரசு துறைகளிலும் சிவப்பு நாடா நடைமுறைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் பட்ஜெட் உரையில் தெரிவித்தார். தமிழக அரசின் பட்ஜெட்டில் சுகாதாரம், வீட்டு வசதி, மகளிர் மேம்பாடு, முதியோர் பராமரிப்பு, கல்வி, தொழில், மேலாண்மை உள்ளிட்ட துறைகள் தொடர்பாக பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் அனைத்து துறைகளிலும் நீடித்த அடிப்படையில் வளங்குன்றா நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். துடிப்பும் மன உறுதியும் கொண்ட இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தே இதை சாதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்நோக்கம் தொடர்பான பல்வேறு பணிகளில் ஈடுபட ஏதுவாக மத்திய அரசின் மை பாரத் இணையதளத்தில் இளைஞர்களை பதிவு செய்ய புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இளைஞர்கள்

0: கலந்துரையாடினார். மைபாரத் இணையதளம் இளைஞர்களின் திறமைகளை தேசிய அளவில் எடுத்துச் செல்வதற்கான மேடை என்றும், நாட்டின் பல்வகை கலாச்சாரத்தை இளைஞர்கள் புரிந்து கொள்ள இதனால் வாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி பல்கலைக்கழக மாணவர்கள் போதை ஒழிப்பு பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். துணைநிலை ஆளுநரின் உரையிலிருந்து ஒரு பகுதி.
1: The purpose of Mera Yuva Bharat is to prepare first to sensitize to all of you which direction the country is going and what should be your contribution, because you are going to handle this country after 10 years, 15 years. So you must be equipped yourself for that. You cannot be away from the reality that what this country needs. So that was one of the main purpose on which this thing.
0: புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார கூடத்தில் நடைபெற்ற மைபாரத் பதிவு முகாமின் தொடக்க விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, மைபாரத் துணை இயக்குனர் திரு டிரவின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக தாய்ப்பால் வாரத்தை ஒட்டி புதுச்சேரி ஜிப்மரில் பாரம்பரிய வில்லுப்பாட்டு மூலமான விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய்ப்பால் கொடுப்பதன் அவசியம் குறித்தும், முதல் 6 மாதங்களுக்கு தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டியதன் முக்கியத்துவம் குறித்தும், 2 வயது மற்றும் அதற்கு மேல் தாய்ப்பாலுடன் சேர்த்து சத்தான துணை உணவுகளை வழங்குவதன் தேவை குறித்தும் இந்நிகழ்ச்சியின் போது எடுத்துக் கூறப்பட்டது. ஏனாமில் மிஷன் சக்தி இயக்கம் சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் மருத்துவர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பாலின் அவசியம் குறித்து தாய்மார்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மாஹியில் குடியிருப்போர் நலச்சங்க பிரதிநிதிகளுடன் அதிகாரிகள் இன்று ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்தி குடியிருப்பு பகுதிகளில் தெரு நாய்களுக்கு உணவளிக்க தனி இடம் ஒதுக்கும் முடிவை அறிவித்தனர். இது அல்லாத மற்ற இடங்களில் தெரு நாய்களுக்கு உணவளித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித் குமார் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் நகராட்சி மேலாளர் திரு பிரவீன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும், வரும் 11ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 6.7% வளர்ச்சி அடையும் என ரிசர்வ் வங்கி கணிப்பு வெளியிட்டுள்ளது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகள் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. தமிழக பொருளாதாரத்தை 2031ஆம் ஆண்டிற்குள் $1.5 trillion மதிப்பிற்கு உயர்த்த தாவேக அரசின் முதலாவது பட்ஜெட்டில் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க. பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 crore रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
4: लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतले बड़कमने ग्रामत வச்சிக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கிருக்கோம். 24 ஆண்டுக்கு மகனம் ஒரு உதவி அவங்க ரொம்ப சமயமாவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளை வெட்டு போய் அறுவடை பண்ண முடியாம
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்கள்
7: மனோரஞ்சிதம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாம்பே எஸ் ஜெயஸ்ரீ பாடியுள்ள பாடல்.

நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. நேயர்கள் இனி கேட்கலாம் இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 8:15 பாராளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 8:30 உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. 9:15 ஸ்பாட்லைட் சென்னை அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:20 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள் படைப்பு மதுரை வானொலி நிலையம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி வழங்குபவர்

இ நாகப்பன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். ஏழு:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா, 8:02 8:30 தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் தரணி கல்யாண சுந்தரம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், ஆர் டி ஆதர்ஸ் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சிவகாம சுந்தரி. 12 மணிக்கு வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை, ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வைவந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆஜே சிவகங்காவதி. இரண்டு:15 என்றும் இனியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி சீனிவாச ஐயங்கர் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4 மணிக்கு பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை எம் எஸ் விஸ்வநாதன், கதை மற்றும் வசனம் பாலமுருகன், இயக்கம் பி மாதவன். 5:00 பொன்மாலை பொழுது விழி என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, உழவர் அனுபவம் நேர்முகம், மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர் ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். எட்டு:15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலர் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம், எழுதியவர் ஜி நிஷா நந்தினி, அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி, அமைப்பு கே பவானி எம் ரமேஷ், படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 க்வெஸ்டின் ஹர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவள்ளி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 5. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக் நண்பகல். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள், மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து நேரலையில் விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை மூத்த மருத்துவர் டாக்டர்

திரு ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள். நான்கு மணிக்கு சந்தேஸ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல், மாலை ஐந்து மணிக்கு அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்துவான். 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 தேன் சிந்து தேவானம். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போவில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும்.

இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும் இரவு 7 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.

0: ആകാശവാണി പുതുച്ചേരി. നേരം 7 മണി.
1: ജി ആർ ടി ജ്വല്ലേഴ്സ് വഴങ്കും ആടി തങ്കത്തെരുവിഴ സിറപ്പ് സലകയാക പുതിയ തങ്കനகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்கநகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜி ஆர் டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜி ஆர் டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக விஜய் நரேன் பாடிய கொடிப்பட பாடல்.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திரையிசையின் நிறைவாக அனிருத் ரவிச்சந்தர் பாடிய இது எதிர்நீச்சல்.

நாம் கேட்டு ரசித்த இந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வகை செய்த 370 சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்ட தினத்தையொட்டி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார். 2019 இதே நாளில் இந்த சட்டப்பிரிவு ரத்து செய்யப்பட்டதை அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த 2 யூனியன் பிரதேசங்களிலும் கல்வி, சுகாதாரம் மற்றும் தொழில்துறை வளர்ச்சி கண்டுள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை இன்று ஒப்புதல் வழங்கியது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை 33 37 அதிகரிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்துள்ளது. இது தொடர்பாக கடந்த மே மாதம் பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இந்த சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை மத்திய அரசு தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக உணவுத்துறை இணையமைச்சர் திரு பி எல் வர்மா கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மேற்காசியாவில் நிலவும் சூழல் காரணமாக விலையை கண்காணிப்பதற்கென 7 உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 41 உணவுப் பொருட்களின் விலை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் இதற்கென 579 மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் திரு பி எல் வர்மா தெரிவித்தார். எல்நினோ தாக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக கண்காணிக்கப்பட்டுள்ளதாக அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இதனை எதிர்கொள்வதற்கு தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். வானிலையை கண்காணிப்பதற்கான தொழில்நுட்பங்களை உள்நாட்டிலேயே உருவாக்குவதற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினாா்.

0: பாஸ்போர்ட் சேவை மையம் இல்லாத மக்களவை தொகுதிகளில் அவற்றை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தற்போது 515 மக்களவை தொகுதிகளில் பாஸ்போர்ட் சேவை மையங்கள் செயல்பாட்டில் இருப்பதை சுட்டிக்காட்டினார். எஞ்சியுள்ள தொகுதிகளில் உள்ள தலைமை அஞ்சலகங்களில் இதற்கான சேவை மையங்கள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் பெம்மசாணி சந்திரசேகர் தெரிவித்தார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியை இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்குமாறு இந்த சந்திப்பின் போது வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வன்முறையை அந்நாட்டு அரசு கைவிட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், தீவிரவாத கட்டமைப்புகளை அழிக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் மனித உரிமைகள் அப்பட்டமாக மீறப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதுபோன்ற செயல்களில் பாகிஸ்தான் ஈடுபடுவது ஏற்புடையது அல்ல என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி அந்நாட்டு அதிபர் திரு அனுரகுமார திசநாயகேவை சந்தித்து பேசினார். கொழும்பில் நடைபெற்ற இந்த பேச்சுக்களின் போது இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவின் கடனுதவி திட்டத்திற்கான ஒப்பந்தமும் இந்த பேச்சுக்களுக்கு பின்னர் கையெழுத்திடப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய அமைச்சரவை செயலர் டாக்டர் டி வி சோமநாதனின் பதவிக்காலம் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. நியமனங்களுக்கான அமைச்சரவை குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளது. இதேபோல் உள்துறை செயலர் திரு கோவிந்த் மோகனின் பதவிக்காலத்தையும் ஓராண்டிற்கு நீட்டிக்க இக்குழு ஒப்புதல் வழங்கியுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி காவல் நிலையங்கள் மற்றும் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகங்களில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அனைத்து காவல் நிலையங்களிலும் மகளிருக்கான உதவி மையங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாலை மற்றும் தீ விபத்துகளால் பாதிக்கப்படுபவர்களுக்கு உடனடியாக உதவும் வகையிலான திட்டத்தை வடிவமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கரில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப இயக்கத்திற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இன்று ராய்ப்பூரில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டது. 500 கோடி ரூபாய் மதிப்பில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த இயக்கம் செயல்படுத்தப்பட இருப்பதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பஞ்சாபில் ஆயுதங்கள் மற்றும் போதைப் பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தரன் தாரன் மற்றும் அம்ரித்சர் மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்ட போது இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து பேரவைத் தலைவர் திரு ரவீந்திரநாத் மஹேதோ தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று நடைபெற்றது. ராஞ்சியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரேன், எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த மழைக்கால கூட்டத்தொடர் நாளை தொடங்குகிறது. ஜார்க்கண்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு பிறகு வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ராஞ்சியில் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் இதனை வெளியிட்டார். 2,21,00,000 வாக்காளர்கள் இப்பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பல்வேறு காரணங்களுக்காக 43,00,000 மேற்பட்டோர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். மிசோரமில் மழைநீரை சேமிப்போம் இயக்கத்தின் கீழ் 8 நீர்நிலைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் கடந்த மாதம் 17ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மிசோரம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த இயக்கத்தின் கீழ் இதுவரை 23

0: மழைநீர் சேகரிப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. அதிகரித்து வரும் வெயில் காரணமாக 2000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சியோலில் கோடை வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என்றும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலக பூம்ராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்பதக்கத்தை வென்ற பிரபாகரன் தமிழகத்தின் பெரம்பலூர் மாவட்டம் பாடாலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆரியன் ஷா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் 4-6, 6-2, 6-3 என்ற செட்கணக்கில் பிரான்சின் லூயி லாருயை வென்றார். உலக பேட்மிண்டன் போட்டிக்கான அட்டவணை இன்று வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி புதுதில்லியில் வரும் 17 தொடங்கி 24 வரை நடைபெற உள்ளது. பட்டுமி ஓபன் ஊஷு போட்டியில் இந்தியா 7 தங்கம், 6 வெள்ளி, 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜார்ஜியாவில் நடைபெற்ற இப்போட்டியில் கேஷ்வி, சனத், பிரியோபிரத் தலா 1 தங்கப்பதக்கத்தையும் ஆர்த்தி மற்றும் ராஜ் தலா 2 தங்கப்பதக்கங்களையும் வென்றனர். செயின்ட் லூயி செஸ் சாம்பியன் போட்டியின் ராபிட் சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் பிரான்சின் ஜோஷ்வா ஜாக்கை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. அத்தியாவசிய பொருட்களின் விலையை தினசரி அடிப்படையில் கண்காணித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தென்கொரியாவில் வெயிலின் தாக்கம் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை 21 அதிகரித்துள்ளது. உலக பூமராங் போட்டியில் இந்தியாவின் பிரபாகரன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 7:25.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. மானியத்தில் நுண்ணீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு அழைப்பு. கடலூர் மாவட்டத்தில் அரசு வழிகாட்டுதலின்படி அனைத்து விவசாயிகளும் பயன்பெறும் வகையில் நுண்ணீர் பாசனம் அமைத்திட ஆண்டு இலக்காக 1020 ₹670 லட்சம் நிதி ஒதுக்கீடு பெறப்பட்டுள்ளது. இதுகுறித்து வேளாண்மைத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு. சொட்டு நீர் பாசனத்தின் மூலம் குறைந்த அளவு தண்ணீரை பயன்படுத்தி அதிக பரப்பளவிலான பயிர்களுக்கு நீர் பாய்ச்சலாம். முறையான களை மேலாண்மை மற்றும் உர மேலாண்மை மூலம் பயிரின் மகசூல் அதிகரிக்கும். இத்திட்டத்தில் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 2 ஹெக்டேர் வரை 100% மானியமும், இதர விவசாயிகளுக்கு 75% மானியம் அதிகபட்சமாக 5 ஹெக்டேர் வரை அனுமதிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற விருப்பமுள்ள விவசாயிகள் தங்களது நிலத்திற்கான சிட்டா அடங்கல், நில வரைபடம், மண் மற்றும் நீர் ஆய்வு அறிக்கை, குடும்ப அட்டை நகல், ஆதார் அட்டை நகல், புகைப்படம் 2 எண்கள், சிறு மற்றும் குறு விவசாயியாக இருப்பின் சிறு மற்றும் குறு விவசாயி சான்று ஆகிய ஆவணங்களுடன் சம்பந்தப்பட்ட வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகம் மூலமாகவோ அல்லது விவசாயிகள் தாங்களாகவே நுண்ணீர் பாசன இணையதளம் வாயிலாகவோ விண்ணப்பித்து பயன்பெறலாம். இத்திட்டத்தில் ஏற்கனவே பயன்பெற்றுள்ள விவசாயிகள் தங்களுடைய நுண்ணீர் பாசன விண்ணப்ப தகவல்களை ஆதார் எண் அல்லது நில புல எண் மற்றும் உட்பிரிவு எண் மூலம் அறிந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் சொட்டு நீர் பாசனம் அமைத்து 7 மற்றும் தெளிப்பு நீர் பாசனம் அமைத்து 3 நிறைவடைந்திருப்பின் அவர்களும் இத்திட்டத்தில் புதுப்பித்து கொண்டு பயன்பெறலாம். கடலூர் மாவட்ட விவசாயிகள் அனைவரும் பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தும் வகையில் தங்கள் பயிர் சாகுபடிக்கு நுண்ணீர் பாசன அமைப்புகளை ஏற்படுத்தி

கூடுதல் வருவாய் பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இந்த செய்தியை கடலூர் வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். பசுந்தலை உரத்தின் முக்கியத்துவம் குறித்து விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் கூறியுள்ளதாவது, கிளர்சிடியாவை வேலி மரமாக அமைப்பது மிகவும் பலனளிக்கும். கிளர்சிடியாவில் கிளர்சிடியா செபியம், கிளர்சிடியா மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது.

0: மேகுலேடா என இரண்டு வகைகள் உண்டு. இதில் இரண்டாம் வகை பெருமளவில் பசுந்தலை தரும் மரமாகும். அதுமட்டுமின்றி இம்மரம் வெட்ட வெட்ட நன்கு தழைக்கும் தன்மையை பெற்றுள்ளது. இம்மரத்தை வேலி மரமாக பயிரிடுவதால் பயிர்காலத்தில் பயிரிடும் போது இம்மரத்திலிருந்து கிடைக்கும் பசுந்தலை 2 அல்லது 2.5 ஹெக்டர் நிலத்திற்கு போதுமானதாகும். அதுமட்டுமன்றி பயிர் வளரும் காலத்தில் பசுந்தலைக்கு வெட்டி விடுவதால் இது சூரிய வெளிச்சத்தை மறைத்து பயிர் விளைச்சலை குறைப்பதில்லை. அதனால் பயிரின் வளர்ச்சிக்கும் விளைச்சலுக்கும் சாதகமாகவே அமையும். தழைச்சத்தை நிலத்தில் தக்க வைக்கிறது. இம்மரம் சல்லி வேர்களை மட்டுமே கொண்டுள்ளதால் பயிர் செய்யும் போது மரம் வரை உழுது பயிர்களை பயிரிடலாம். மரமும் வெட்டப்பட்டு அதன் தழைகள் நிலத்திற்கு இடப்பட்டு சூரிய வெளிச்சமும் நன்கு கிடைப்பதால் இம்மரம் ஒரு நல்ல வேலி மரமாகவும் அமைகிறது. மேலும் கிளர்சிடியா மேகுலேடா வேலியாக அமைப்பது மிகவும் சுலபம். மரக்கிளைகளை வெட்டி வேலி பகுதியில் சுமார் 1 முதல் 2 மீட்டர் இடைவெளியில் நட்டுவிட்டால் பின்பு கவனிப்பின்றி இம்மரம் நன்கு வளரும். நடும்போது 5 அடி நீளமுள்ள தாம்புகளை நடுவது நல்லது. இவ்வாறு விழுப்புரம் வேளாண்மை இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நீத்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: இன்றைய நிகழ்ச்சியில் கரும்பு சாகுபடி குறித்த நேர்முகம், நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை
1: இடம்பெறுகின்றன.
0: முதலில் கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: சார் வணக்கம். சார்
3: சார் வணக்கம்.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: பிகாம் படிச்சிருக்கேன் சார்.
2: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
3: 2.5 ஏக்கர் இருக்கு சார்.
2: முன்னாடி விவசாயம் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்களா?
3: தாத்தா பயிரிட்டாரு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் பயிரிட்டு இருக்கேன் சார்.
2: நரசிங்கபுரம் கிராமத்தை சுற்றி என்னென்ன பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க விவசாயிகள்?
3: நரசிங்கபுரம் கிராமத்தை சுற்றி காய்கறிகள், கத்திரி, மிளகாய், வெண்டைக்காய், அது மாதிரி வந்து பூ வகைகள் போடுவாங்க. ரெண்டாவது கரும்பு, நெல், வாழை, பணப்பயிர்னு சொல்லக்கூடிய சவுக்கை, அந்த மாதிரி எல்லா பயிர்களும். எங்கள் நிலம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு தென்பண்ணை பக்கத்தில் மலட்டாறு நதிக்கரையில் இருக்கிறதுனால நீர்வளம் வந்து நல்ல நீரோட்டம் இருக்கிறதுனால.
2: நீர் மோட்டர் வச்சிருக்கீங்க?
3: ஆமாம் சார், மோட்டார் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 18 அடியிலேருந்தே தண்ணி இருக்குது. நல்ல சௌரியம், மணல் ஊற்று, சுவையான குடிநீர் இருக்குது சார் எங்கள் ஏரியாவில். ஸோ தண்ணி வளம் நல்ல வளம் இருக்குது.
2: தண்ணீர் பற்றாக்குறைக்கு இடம் இல்லை,
3: எந்த பஞ்சமும் இல்லை சார். கிட்டத்தட்ட வறட்சி வந்தாலும் 200 அடி வரைக்கும் 500 அடி வரைக்கும்லாம் போட்டு வச்சுருக்காங்க. போர்வெல் நல்லா இருக்கும், தண்ணி சௌரியம் சரியான வகை இருக்குது சார், தண்ணிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
2: இப்போ 2.5 ஏக்கர்லேயும் என்ன பயிரிடுறீங்க?
3: கரும்பு புன்னகைன்ற ஒரு ரகம் இட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்களுக்கு 12 மாத பயிர். அது ஏக்கருக்கு 60-80 டன் வரைக்கும் நாங்கள் வெட்டுவோம்.
2: ஏன் நீங்கள் அந்த புன்னக ரகத்தை தேர்ந்தெடுத்தீங்க?
3: புன்னக ரகம் இப்போது இருக்கக்கூடிய நோய் வகைகளை தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு ரகம் சார் அது. ஏன்னா அதில் குருத்து நோயின்னு கரும்பில் ஊந்துன்னா அந்த நோயினால் பாதிப்பு நிறைய ஏற்படும். நிறைய நாங்கள் பயிரிட்டிருக்கோம். 707 அந்த மாதிரி இன்னும் நிறைய ரகங்கள்லாம் இருக்கும். அது குருத்து நோய் தாக்குச்சுன்னா எங்களுக்கு ஈல்டு வராது சார். அதனால் இந்த புன்னகை இது வந்து நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய ஒரு ரகம் சார்.
2: கரும்பு சாகுபடிக்கு ஏற்ற மண்ணு தானே உங்கள் மண்ணு?
3: எப்படின்னா மணலும் செங்கட்டும் சேர்ந்தது. மணல் வகையில் வந்து

0: பார்த்தீங்கன்னா மணலாகவும் இருக்காது, செங்கட்டாவும் இருக்காது, ரெண்டுமே சேர்ந்தது. அதனால கரும்புக்கு ஈல்டுக்கு நல்ல தரமான இது. இது அழகாக நாங்கள் என்ன பண்ணுவோம், டிராக்டர் வச்சு உழுதுட்டு கால் ரெண்டடி கால் மூணடி கால்னு கால் ஓட்டிட்டு அதில் பயிரிடு பண்ணுவோம். அது வந்து பார்த்தீங்கன்னா
1: ஆழமாக உழுறீங்களா மேலோட்டமாக?
0: மூணடி ரெண்டரை அடின்னு உழுவோம், உழுதுட்டு அதுக்கு கால் ஓட்டிடுவோம். இடைவெளி இருக்கும் கரும்புக்கு தகுந்த மாதிரி. அந்த கரும்பு சப்போஸ் நம்ம மேன் பவர்லாம் கூட மெஷின் வெட்டக்கூடிய அந்த இதை வச்சு நாங்கள்
1: நிலத்தை
0: சமப்படுத்திடுவோம் சார்.
1: இப்போ வந்து கரும்பு சாகுபடி பண்ண போறீங்க, அதுக்கு உண்டான கரும்பு அந்த விதை
0: விழுப்புரம் மாவட்டம் முட்டை மரத்தில் இருக்கு மில்லு, அவங்க கிட்ட கேட்டோம்னா அவங்க ஏக்கருக்கு விடணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் எங்க இருந்தாலும் சீடு கொடுத்துருவாங்க, அந்த கரும்புக்கான விதையை கொடுப்பாங்க. அங்கே எடுத்துன்னு போயிட்டு டிராக்டர் வச்சு வேட்டி அதை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் ஆள் வச்சு அதை துண்டு துண்டாக பண்ணி கால் ஓட்டி இருப்போம். அந்த கால் பிரகாரம் கரும்பு நட ஆரம்பிச்சிருவோம்.
1: நட போகிறீங்க இல்லைங்களா?
0: ஆமாம் சார்.
1: அதில் உரம் எதாவது என்னென்ன?
0: அடியில் உரம் கொடுப்போம் சார், நியூட்ரெண்ட்டு நுண்ணூட்டம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தொழு உரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பைகள் மக்கந்து அதுக்கப்புறம் மாட்டு சாணம் அதெல்லாம் வந்து அடியில் போட்டு அந்த மண்ணை கொஞ்சம் நாங்கள் வளப்படுத்தி வச்சுருவோம். வளப்படுத்தி வச்சதுக்கப்புறம் அந்த கரும்பு நட ஆரம்பிச்சதில் அதில் இதாகும். அதுக்கு மேல் உரங்கள்லாம் நம்ம படிப்படியாக எந்தெந்த ஸ்டேஜுக்கு தேவையோ அந்தந்த ஸ்டேஜுக்கு வந்து நாங்கள் உரம் கொடுப்போம் சார்.
1: இந்த விதை கரும்பு வயது எவ்வளோ இருக்கணும்?
0: இந்த விதை கரும்பு 6 மாதத்துக்கான அந்த கரும்பு எடுத்து அவங்க நமக்கு கொடுத்துருவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அது சரியான பருவம். அந்த 6 மாதத்துலேருந்து நமக்கு வெட்டி கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம 1.5 அடி 2 அடின்னு துண்டு துண்டாக வெட்டி அழகாக நம்ம அந்த கால் உழுதுக்கல அதில் அழகாக நட ஆரம்பிச்சிருவோம்.
1: விதை கரும்பு துண்டுகளை நடுறதுக்கு முன்னாடி ஏதாவது விதை நேர்த்தி பண்ணுவீங்களா?
0: நேர்த்திலாம் இல்லை சார், தோட்டத்தில் வந்து கொடுப்பாங்க. அப்படியே எடுத்து வந்து அந்த சோலையோடு கொடுப்பாங்க. சோலையெல்லாம் எடுத்துட்டு அது துண்டு துண்டாக ஆள் வச்சு கூலியில் வச்சு அவங்க அந்த துண்டு துண்டாக வெட்டி கொடுப்பாங்க 2 அடி 3 அடின்னு. அது வெட்டி அதுக்கப்புறம் எடுத்து போயிட்டு அதை நாங்கள் சீடு நடவு பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
1: 12 மாதம் பயிர்.
0: ஆமாம் சார்.
1: அப்போ வருஷத்தில் ஒரு தடவை தான் கரும்பு நடணும் இல்லைங்களா?
0: ஆமாம் சார், வருஷத்துக்கு 1 டைம்.
1: அது பருவம்
0: தை மாதம் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார் அந்த பருவம். ஏன்னா காலநிலை தேவை நமக்கு, மழைக்காலமும் 2வது வெயில் காலமும் சேர்ந்த இது. அப்போ தான் அது வந்து பயிர் நல்லாவும் இருக்கும். 2வது அந்த போத்திங் வரும், அந்த சைடில் வர குருத்துன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வரும். 2வது மருத்தாமுன்னு சொல்லுவாங்க, தடி தடியாக கரும்பும் வரும். ஸோ அது வந்து பார்த்தோன்னா நீரோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீர் இருந்ததுனால நல்லா நமக்கு வந்து மருத்தாமுன்றதும் நல்லா தடி தடியாக வரும் சார். ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 70-80 டன் வரைக்கும் வெட்டி இருக்கும். ஸோ ஆலையில் வந்து நமக்கு 1 டன்னுக்கு வந்து 1151 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ வந்துருக்கு சிஎம் அவர் வந்து 350 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது நடைமுறையில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க.
1: இப்போ கரும்பு நடுறதுல வரிசை இடைவெளி அப்புறம் அந்த கரணை இடைவெளி எப்படி சார் இருக்கணும்?
0: அதுக்கு பேர் வந்து இடைவெளி கால் விட்டு தான் நம்ம பண்ணுவாங்க. 2.5 அடி கால் 3 அடி கால்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு படுவோம். ஏன்னா அந்த காற்றோட்டம் 2வது அந்த வழியாக நீர் போகிறதுக்கான வழி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இடைவெளி விட்டு தான் பண்ணுவோம்.
1: இப்போ விதை கரும்பு கூட சார், முன்னெல்லாம் வந்து கரும்பை கட்டுக்கட்டாக எடுத்துன்னு வந்து நடுற அந்த கொள்ளையிலே போட்டு நாம் கட் பண்ணுவோம், விவசாயி கட் பண்ணுவாங்க. நீங்கள் அப்போ அங்கே கட் பண்ணி எடுத்துருவீங்களா, இங்கேயே வந்து கட் பண்ணுவீங்களா?
0: இல்லை இல்லை, 2 முறை இருக்குது சார். அங்கே முன்னாடியெல்லாம் நம்ம அங்கேயே கட் பண்ணி கொடுப்பாங்க முதல்லாம். இப்போது என்ன பண்ணுறாங்க, கட்டுக்கட்டாக வெட்டி கொடுத்துறாங்க. நம்ம எடுத்து வந்து இங்கே ஆள் வச்சு அதை துண்டு துண்டாக வந்து 2 அடி 3 அடின்னு கட் பண்ணி அதை நம்ம அதை எடுத்துன்னு போயிட்டு ஆளை வச்சு அந்த கால் சொன்னோம் இல்லைங்களா, அந்த காலுக்கு தகுந்த மாதிரி அங்கங்கே கொட்டி அங்கே வச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா சீரான இடைவெளியில் அதை நடவு பண்ணுவாங்க.
1: இப்போ நட போகிறோம் இல்லைங்களா, அந்த நடவு முறை பற்றி சொல்லுங்கள்.
0: நடவு முறை என்னன்னா ஃபஸ்ட்டு வரிசையாக அடிக்கிடுவாங்க. ஏன்னா அளவு தேவை, இவ்வளவு தேவைன்றதுக்கான அளவு தேவை. இவ்வளோ புல்லுன்ட்டு அதை வச்சுட்டு உடனே தண்ணி விட்டுட்டு அந்த மேலே இந்த பகுதியை புல்லை எடுத்து அந்த கால் ஓட்டிருப்பாங்க. அந்த கால் வரிசையாக அடிக்கி தண்ணி பாச ஆரம்பிச்சிருவோம். அது நட்டவுடனே குருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பயிர் வந்து கிளம்ப வரும்.
1: எத்தனை நாளுக்குள்ள தண்ணி பாய்ச்சுங்க?
0: சீடு நடும் போதே தண்ணி பாய்ச்சிடுவோம்.
1: கிட்டத்தட்ட
0: பார்த்தீங்கன்னா ஒரு 12-13 நாளில் குருத்து வர ஆரம்பிக்கும். அந்த குருத்து வரும்போது அந்த இடங்களை வந்து காய விடாமல் தண்ணி, ஏன்னா எங்கள்கிட்ட மணல் பகுதியினால தண்ணி ஈர்த்துக்கிட்டே இருக்கும். தண்ணி நிற்காம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஈரப்பதத்தை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம்.
1: இப்போ நீங்கள் நீர் மோட்டரும் வச்சுருங்க.
0: ஆ, மோட்டர்.
1: சில விவசாயிகள் வந்து இது போல் கரும்பு பயிரிடத்தில் சொட்டு நீர் பாசனமும் பயன்படுத்துகிறாங்க, நீங்கள் அதுமாதிரி பயன்படுத்துகிறீங்களா?
0: சார், எங்களுக்கு நீர் ஓட்டம் எங்களுக்கு நிறைய இருக்குது. நாங்கள் சொட்டு நீர் எங்களுக்கு தேவைப்படாது, ஏன்னா எங்களுக்கு கிட்டத்தட்ட 18 அடியில் தண்ணி இருக்குது. ஸோ எங்களுக்கு தண்ணியை பற்றி பிரச்சனை கிடையாது. அது நீங்கள் சொட்டு நீர்ன்றது பண்ணுறாங்க, அது எப்படின்னா நீரோட்டம்லாம் எடுத்துக்காது பண்ணால் அது நல்லாயிருக்கும். எங்களுக்கு நீரோட்டம் நிறைய இருக்குது.
1: சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்தல என்ன நன்மைகள் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களா?
0: சொட்டு நீர் பாசனம் நன்மை என்னன்னா அந்த கரும்பு இருக்கு இல்லைங்களா, அந்த வேர்கிட்டே அந்த இது இருக்கும், தண்ணி விரையும் போவாது, அது கரெக்டாக அந்த இடத்துக்கே போயிடும்.
1: கணுக்கில் கரெக்டாக போய்
0: கணுக்கில் போய் சேர்ந்துடும். நம்மளது வந்து ஃபுல்லாக நனையும். ஸோ அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம களை மற்ற இடங்கள் இருக்கும்போது களை எடுப்போம். அந்த சொட்டு நீர் பாசனம் களை தேவைகள் இருக்காது.
1: சில பேர் தண்ணீர் பற்றாக்குறையாக இருக்கிறவங்க சொட்டு நீர் பாசனம்
0: கண்டிப்பாக, அது சொட்டு நீர் பாசனம்
1: உங்களுக்கு அந்த கவலை இல்லை?
0: கவலை இல்லை, நீர் ஓட்டம் நல்லா இருக்குது சார்.
1: விதை கண்டு நட்டாச்சு.
0: ஆமாம் சார்.
1: எத்தனை நாளுக்குள்ள களை எடுக்கணும்?
0: ஆட்கள் வந்தானே களை வெட்டுவோம், இது வச்சு இல்லைன்னா மெஷின் வச்சு நம்ம மெஷினால் வெட்டிடுவோம்.
1: கரும்புக்கும்
0: மெஷின் இருக்குது. அந்த கேப்பு 2.5 அடி 3 அடி கால் இருந்தால்

0: மிஷினும் இருக்கு.
1: இது பயிர் சேதமாகாது,
0: சேதமாகாது. அது அப்படி இல்லைன்னா நம்ம மாட்டை வச்சு அழகா என்ன பண்ணுவோம், உழுதுருவோம்.
1: உழுதுருங்க.
0: உழுதுட்டு அது என்ன பண்ணுவோம், காஞ்ச உடனே அந்த பிள்ளைலாம் எடுத்துட்டு.
1: களைகளை இப்படி தான் கட்டுப்படுத்துறீங்களா?
0: ஆமாம், இதை இப்படி தான் கட்டுப்படுத்துறோம்.
1: மண் அணைக்கிறது முக்கியத்துவம் என்ன?
0: வேர் வந்து நிறைய வரும், குரோத்திங் நல்லா இருக்கும் அப்படின்றது. அந்த மண் அணைச்சதுனால நல்லா வளரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த பருக்கள் வந்து நிறைய வரும் மண் அணைக்கிறதுனால.
1: கரும்பு சாயாத அளவுக்கு கட்டு கட்டுவாங்க இல்லைங்களா?
0: ஆமாங்க ஐயா.
1: ஏன் அது மாதிரி பண்ணுறாங்க?
0: கட்டு கட்டுவோன்னு ஏன்னா, இல்லை ஒரு மழை வந்து காற்று அடிக்குது, இல்லை கரும்பு சாஞ்சின்னா அந்த வேர் காஞ்சிடும். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பயன்படாத போயிடும்.
1: சரி,
0: அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அழகாக அதை இது பண்ணி கரும்போட கரும்பாக இல்லை ரெண்டு பக்கமும் சேர்த்து அதை கட்டி அதை வந்து அதனுடைய சோலையெல்லாம் கழிச்சிடுவோம். கழித்து அதில் விட்டுடுவோம், அது உரமாகவும் ஆகிடும். ரெண்டாவது வந்து கரும்பினுடைய அந்த சோலை கழிக்கிறதுனால வெயிட்டு குறைஞ்சிடும். ஸோ கரும்பு நமக்கு முழுமையாக பயன்பெறணும்னா சோலையை கழிச்சிட்டு அதை கட்டி வர்றதுனால தான் நமக்கு வேஸ்டேஜ் ஆகாது.
1: இப்போ கரும்பு சோலை எடுக்கிறீங்க, அந்த சோலையை என்ன பண்ணுறீங்க?
0: அந்த சோலையை அதுக்கு உரமாகவும் வச்சுடுவோம், இல்லை எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டு அதை வந்து தீ வச்சுட்டு அந்த இடத்து போய் திரும்ப அதில் நம்ம செலுத்துருவோம்.
1: ஆனால் இப்போ சமீபத்தில் நிறைய விவசாயிகள் வந்து அந்த சோலையை அப்படியே விட்டுறாங்கன்னு
0: சொல்கிறாங்க. ஆமாம்
1: ஐயா, உரமாகவும்
0: நம்ம தண்ணி வைக்க வைக்க அது மக்கி அதுக்கு உரமாகவும் நமக்கு கழிவாகவும் அதுக்கு மாறிடும்.
1: கரும்பில் அதிக பூச்சிகள் தாக்குதல் தென்படுச்சுன்னா என்ன பண்ணுறது?
0: கரும்பு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோங்க சார், ஸ்ப்ரே பண்ணுவோம். அந்த குருத்து பூச்சின்னு வரும், அட்டை பூச்சின்னு வந்து அப்படியே அப்படியே படியும். அந்த சோலையில் படியும்போது சோலை ஏன்னா சோலை நல்லா இருந்தால் தான் கரும்பு நல்லா ஓட்டமாக இருக்கும். அப்போ அந்த சோலையில் படிக்கிறதுனால சோலை வந்து காஞ்சிடும். அப்போ வந்து சூரிய ஒளி எடுக்க முடியாததுனால கரும்பினுடைய வந்து வெயிட்டேஜ் குறைய ஆரம்பிச்சோம். வெயிட்டேஜ் குறைஞ்சதுனால நமக்கு ஈல்டு குறைய ஆரம்பிச்சு.
1: ஈல்டு குறையும். இப்போ பொதுவாக என்ன நோயெல்லாம் தாக்கும் கரும்பில்?
0: கரும்பில் நிறைய இருக்குது சார் நோய், நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். குருத்து நோயின்னு அந்த முனையில் வந்து அந்த குருத்தில் வந்து புழு வந்து அரிச்சின்னா அந்த கரும்பே இதாகிடும். அந்த குருத்து எடுத்துட்டாங்கன்னா வேஸ்டாக போயிடும். அதுக்கு திரும்ப அது பக்க கிளப்பில் வந்தால் நமக்கு அதுக்கு பயன் இருக்கும். ஸோ குருத்து வந்து குருத்து எடுத்துடும். ரெண்டாவது வந்து மஞ்சள் நோயின்னு ஒன்று தாக்கிடும். மஞ்சள் நோய் தாக்கிச்சுன்னா அந்த சோலை பூரா மஞ்சள் மஞ்சளாக வந்துடும், கரும்பு வந்து உயரம் வளராது. அதுக்கான இது வந்து நம்ம அந்த ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பண்ணுவோம். ஸோ மருந்து நம்ம அந்த கன்சன்ட் ஏரியா ஃபீல்டு ஆஃபீஸரை கேட்டு அதுக்கு உண்டான மருந்து கொடுப்பாங்க, அது சரி பண்ணுவோம்.
1: இப்போ எந்த ஒரு பயிருமே வளர்ச்சி முக்கியம் அப்படின்னா தான் நமக்கு வெயிட்டேஜ் கிடைக்கும், அது மூலமாக நமக்கு வருமானம் அதிக ஈல்டு கிடைக்கும். அதுபோல் நம்ம கரும்பு பயிரிடுறதுல நல்ல வளர்ச்சிக்கு என்ன ஏதாவது உத்திகள் ஏதாவது இருக்குது?
0: உத்திகள்னு ஒன்றும் இல்லை ஐயா, நம்ம உரங்கள் சரியான நேரத்தில் பண்ணணும், தண்ணி வந்து நம்ம சரியாக கொடுக்கணும், தண்ணி கொடுக்கணும். ரெண்டாவது காற்றோட்டம் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய ஈல்டை வந்து நிறைய ஈல்டை வந்து அதிகம் எடுக்கலாம். நான் சரியான நேரத்துக்கு தண்ணி வைக்கலை, சரியான நேரத்துக்கு உரம் கொடுக்கலன்னா நமக்கு அதுக்கான ஈல்டு இருக்காது. ஒரு பயிர் அப்படின்னா எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, பார்க்காத பயிர் பாழுன்னுவாங்க. ஸோ நம்ம அந்த பயிரை பார்த்து பார்த்து பண்ணால் தான் நமக்கு அது கொடுக்கும். காலையில் எழுந்தோடனே அதுக்கு போயிட்டு நம்ம அந்த வயலில் என்னென்ன இருக்குன்னு ஒரு கால் காலிக்கானு சொல்லுங்க 33 சென்டாக நம்ம தடுத்து இருப்போம். ஸோ தண்ணி எதுக்கு போடணும், எதுக்கு பாசணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். காஞ்சி இருக்கா, ஈரப்பாதம் இருக்கா, ஈரப்பாதம் இருந்துக்கிட்டே இருந்துன்னா நம்ம சொல்கிற ஈல்டு எடுக்கலாங்க.
1: கரும்பு அறுவடைக்கு தயாராகிடுச்சு அப்படின்னு எதை வச்சு கண்டுபிடிப்பீங்க?
0: நட்ட தேதியிலேருந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லுவோம். ரெண்டாவது நமக்கு வந்து அந்த கரும்புலேருந்து ஒரு பூ வர ஆரம்பிக்கும். வாழைன்னு பார்த்தீங்கன்னா பழம் வந்துடும், அதேமாதிரி நெல்லுன்னா காய ஆரம்பிச்சிடும், அந்த மணிகள் வந்து காஞ்சிடும். அதுமாதிரி கரும்புக்குன்னு ஒரு பூ வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம சொல்லிவிடுவோம், சார் இந்த மாதிரி பூ வருது, நம்ம கரெக்டாக 12 மாதம் முன்னாடியே நம்ம அந்த ஃபீல்டு ஆஃபீஸர்கிட்ட சொன்னால் அதுக்கான இதை வந்து அவர் ரெடி பண்ண நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். கரெக்டான டைமில் வெட்டி அனுப்புனா நமக்கு சொன்ன அளவுக்கு ஈல்டு எடுக்கலாம். நேரம் விரத்தி ஆகும்போது காஞ்சிடும், காஞ்சினா நமக்கு ஈல்டு கம்மியாகிடும்.
1: இப்போ கரும்பு நம்ம ஆரம்பத்தில் போடும்போது ஊடு பயிர்கள் சில பேர் போடுவாங்க, உளுந்து அது போல், நீங்கள் அதை மாதிரி போடுறீங்களா?
0: பண்ணியிருக்கோம் சார், உளுந்து பண்ணியிருக்கோம், எள்ளு பண்ணியிருக்கோம். என்னன்னா நம்ம களை எடுக்கிற வேஸ்டேஜ் வராது. அப்போ நம்ம உளுந்து எள்ளும் பண்ணும்போது நமக்கு ஒரு அடிஷ்னலான வருமானம் இருக்குது. உளுந்து மட்டும் இல்லை, நம்ம அந்த வரப்பில் சுற்றி என்ன பண்ணுவோம், கீரை வகைகள் போடுவோம். உளுந்து எள்ளு ரெண்டு வருமானம் அதான் ஒரே இது. ஏன்னா இது 1 இயர்ன்றதுனால இது வந்து குறுகிய கால பயிர்கள், அந்த திணை வகைகள்லாம் போடும்போது நமக்கு அதில் வந்து அதுவும் ஒரு வருமானமாக நம்ம பயன்படுத்திக்கிறோம்.
1: அறுவடை பண்ணணும், எப்படி அறுவடை பண்ணுறீங்க? ஆட்கள் வச்சு இயந்திரம்?
0: ஆட்கள் வந்து ஆட்கள் வராத பட்சத்தில் நம்ம இயந்திரத்துக்கு சொன்னோம்னா அந்த ஃபீல்டு ஆஃபீஸர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க.
1: இயந்திரம் வந்துருச்சு,
0: இயந்திரம் வந்து இயந்திரம் வெட்டி கொடுக்கும்.
1: எவ்வளோ ஆட்களுக்கு கூலி தரீங்க, இயந்திரத்துக்கு எவ்வளோ தரீங்க?
0: ஆமாம் சார், அது வந்து நமக்கு மணிக்கணக்கில் இது பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணிக்கு அவங்களுக்கு கூலி. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 8 நாள் 10 நாளாகவும் ஒரு ஏக்கர் இருக்குது. இந்த மிஷின் வந்து நான் இந்த ரெண்டரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துரும். நேரம் மிச்சம் நமக்கு விரதியமாகவும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு ஆட்கள் வெட்டுறாங்கன்னா அதுக்கு கூலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டன்னுக்குக்கான கூலி கொடுக்குறோம்.
1: கரும்பு அறுவடை பண்ணிட்டீங்க, எந்த ஆலைக்கு அனுப்புறீங்க?
0: முண்டையம்பாக்கம் ஃபேக்டரிக்கு அனுப்புகிறோம் சார். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குது. டிராக்டர் என்ன சொல்லிவிட்டு இங்கே நம்ம அவங்க வெட்டி முடித்த உடனே ஆட்களே அவங்களே ஏற்றி விட்ருவாங்க. 8 லேருந்து 10 டன்னு 11 டன்னு வரும், குறைஞ்சது 7 டன்னு, அதிகபட்சம் ஒரு 11 டன்னு டிராக்டர் இங்கேருந்து எடுத்துன்னு போயிடுவாங்க.
1: ஒரு டென்னுக்கு எவ்வளோ தராங்க ஆளுக்காரு?

0: 3,151 ரூபா கொடுக்குறாங்க. இப்போ வந்திருக்க முதல்வர் வந்து 3,350 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு.
1: இது ஒரு திருப்திகரமான ஒரு வேலை தானே?
0: உழுதவன் கணக்கு பார்த்தா உழக கூட மிஞ்சாதுன்னு. ஸோ விவசாயி என்னைக்கு சார் நம்ம வந்திருக்கோம்? இப்போ ஒரு உடம்புல நோயினா டாக்டரை பார்க்குறோம், ஒரு வீடு கட்டினா இன்ஜினியரை பார்க்குறோம். எப்போத்துக்கும் நம்ம எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போ தான் சார் நம்ம விவசாயத்தை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நம்ம காலையில் எழுந்திருந்து நைட்டு வரைக்கும் நமக்கு தேவைப்படும். தேவைப்படக்கூடிய பொருள் இந்த சர்க்கரை. அதனால் இதை நாங்கள் விளைவிக்கிறது கிட்டத்தட்ட 360 நாள் போராடுறோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கு எங்களுக்கு கணக்கே கிடையாது. இரவு பகல் தூக்கம் போயிடும். விவசாயின்னு சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். இன்னைக்கு
1: போறாரு கரும்பு சாகுபடியில் நீங்க சந்திக்கும் என்னென்ன சவால்கள்?
0: சவால்கள் என்னன்னா, இதுல வந்து முன்ன மாதிரி ஆள் வரத்துல சார், நமக்கு ஆள் கூலி அதிகமாயிடுது. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நோய் தாக்குதல் இருக்கு. சரியான நேரத்துக்குள்ள மின்சாரம் இல்லை. பயிர் அப்படின்னும் போது அதுக்கு தேவையானது கொடுத்துட்டு இருந்தா தான் நமக்கு ஈல்டு வரும். நாங்கள் தான் சார் சோர் போடுறோம். சோர் போடுற இடத்த இருக்கோம் நாங்கள். எங்களை வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் கடவுள்ன்றாங்க. அது பேச்சு அளவில் இருக்கு, அது வந்து செயல் அளவில் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட்டும் பேங்க்கும் எங்களுக்கு சலுகை கொடுத்தா இன்னும் நாங்கள் சிறப்பான முறையில் பண்ணி கொடுப்போம் சார்.
1: இப்போ அரசு ஏதாவது மானியங்கள் ஏதாவது கொடுக்குதா? பொதுவாக
0: மானியங்கள் விவசாயிகளுக்கு மானியங்கள் இருக்குது சார்.
1: இப்போ இந்த பேரிடர் காலங்களில் புயல், அதிக மழை, அதிலலாம் ஏதாவது தாக்குதல்
0: இருக்குது சார். காற்று அடிச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடி வளரக்கூடியது. காற்று அடிச்சுன்னா சாஞ்சேன்னா அந்த வேர் வந்து வெளியே வந்துடும். வேர் வந்துன்னா அது வந்து காஞ்சிடும். அது வந்து எதுக்குமே உதவாது, உற்பத்தி திறன் குறையும்.
1: கரும்பு ஆலைக்கு போயிடுது இல்லையா?
0: ஆமாங்க ஐயா.
1: அப்போ அவங்க வந்து கரெக்டாக உங்களுக்கு பேமெண்ட் கரெக்டாக கொடுத்துட்றாங்களா?
0: பேமெண்ட் அவங்க சொல்லக்கூடியது 6 மந்த்து 3 மந்த்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டைம் பீரியட் கொடுப்பாங்க. அதுக்கு அதை தாண்டி தான் சார் வரும்.
1: பொதுவாக கரும்பு விவசாயிகள் நீங்கள் சொல்லும் அறிவுரைகள் ஆலோசனைகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்களேன்.
0: அறிவுரைகள் ஆலோசனைகள் என்ன சார், விவசாயினாலே வந்து நம்ம எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணுறோம். அதுக்கான விலை இல்லை சார். என்றைக்கு ஒரு விவசாயி உற்பத்தி பண்ணி விலை வைக்கிறானோ அன்னைக்கு தான் சார் நாங்கள் நல்லா இருக்க முடியும், நாடும் நல்லா இருக்கும்.
1: விவசாயிகளும் நல்லா வாழணும், விவசாயமும் நல்லா செழிக்கணும்.
0: கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விவசாயின்னு நம்ம சொல்கிறதுக்கு பெருமையாக இருந்தாலும் நமக்கு அதுக்கான வந்து ஊதியம் இல்லை சார்.
1: உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. ஏன் கரெக்டாக தான் டன்னுக்கு கரெக்டாக பணம் வருது.
0: கரெக்டாக வருதுன்றீங்க. நாங்கள் வட்டியும் வாங்கி பண்ணுறோம். வட்டின்னும் போது அது வட்டி கட்டுறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. வர்றதுக்கு எங்களுக்கு லாபம்னு சொல்லவே முடியாது. இது வந்தால் போதும், அவங்களுக்கு வட்டி கொடுத்தா போதுன்ற மாதிரி இருக்குது. திரும்ப பயிர் வைக்கும்போது வட்டிக்கு வாங்குறோம். திரும்ப அந்த போக வர வரவு செலவு எங்களுக்கு பார்த்தோன்னா கணக்கு பார்த்தா ஒன்றுமே இல்லை சார்.
1: ஆலை நிர்வாகம் இன்னும் டன்னுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தா விவசாயிகள் நல்ல பயனாக இருக்கும்.
0: நல்ல பயன் இருக்கும் சார்.
1: சரிங்க ஐயா, இது வரைக்கும் கரும்பு சாகுபடியில் பற்றி நிறைய செய்திகளை தெளிவாக அழகாக சொன்னீங்க. இந்த நிகழ்ச்சி கரும்பு விவசாயிகள் மட்டும் இல்லாமல் பொதுவாக விவசாய பெருமக்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.
0: அர்ப்பிசம்பாளையம் என்ற ஒரு கிராமப்புறத்தில் வந்து எல்லாத்தையும் பார்த்து பெரிய மகிழ்ச்சியை எங்கள் ஊருக்கும் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்கும் அவங்க மூலயமா உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. தேங்க்யூ ஐயா.
2: இதுவரை கரும்பு சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் நரசிங்கபுரம் உழவர் என் ஹரிகிருஷ்ணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி.
2: இன்றைய பண்ணை செய்தியில் புதிய நெல் ரகங்கள் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் 18 கல்லூரிகள், 40 ஆராய்ச்சி நிலையங்கள் மற்றும் 15 வேளாண் அறிவியல் நிலையங்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு தட்பவெட்ப பகுதிகளுக்கேற்ப புதிய ரகங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் உருவாக்குவது குறித்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆண்டுதோறும் தமிழ்நாடு விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக புதிய ரகங்கள், தொழில்நுட்பங்கள் மற்றும் பண்ணை இயந்திரங்கள் வெளியிடுவது வழக்கமாகும். அந்த வகையில் தற்பொழுது வெளியிடப்பட்ட நெல் ரகம் கோ 56. இந்த ரகம் கோ 50 மற்றும் CP 055-01 என்ற ரகங்களுக்கிடையே மரபு கலப்பின சேர்க்கையால் உருவாக்கப்பட்டது. இது 130-135 நாட்கள் வயதுடையது. ஒரு ஹெக்டருக்கு சுமார் 6372 கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது. இது மத்திய வெள்ளை நிற சன்ன அரிசி வகையை சார்ந்தது. அதிக அறவை திறனும் முழு அரிசி காணும் திறனும் உடையது. சாயா தன்மை கொண்டது. குலை நோய், பாக்டீரிய இலைக்கருகள், பழுப்பு புள்ளி, இலையுறை அழுகல், இலையுறை கருகள், துங்க்ரோ மற்றும் நெல் மணிகளின் நிறமாற்றம் ஆகிய நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. தண்டு துளைப்பான் மற்றும் ஆணை கொம்பன் போன்ற பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. நீலகிரி, நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் சம்பா, பின்சம்பா பருவங்களில் பயிரிடலாம். நெல் கோ 57 மேம்படுத்தப்பட்ட கவுனி. தற்பொழுது விவசாயிகளிடையே சாகுபடியில் உள்ள பாரம்பரிய ரகமான கவுனி மேம்படுத்தப்படும் நோக்கில் கோ 50 ரகத்துடன் இனக்கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. 130-135 நாட்கள் வயதுடையது. ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 4638 கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது. ஒளி உணரும் திறனற்ற ரகமானதால் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து பருவங்களிலும் பயிரிட ஏற்றது. நோய் தீர்க்கும் மருத்துவ பண்புகளான குறைந்த மாவுச்சத்து, அதிக நார்ச்சத்து, மிதமான சர்க்கரை உயர்தல் குறியீடு, ஸ்டார்ச் எதிர்ப்பு திறன் போன்றவற்றை உள்ளடக்கியது. பாக்டீரிய இலைக்கருகள், இலையுறை கருகள் மற்றும் நெல் பழ நோய்களுக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது. இலையுறை அழுகல் மற்றும் செம்புள்ளி நோய்களுக்கும் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு போன்ற பூச்சிகளுக்கும் மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. நெல் ATT 58. இந்த ரகம் ATT 39 மற்றும் கொனார்க் இடையே மரபு கலப்பின சேர்க்கையால் உருவாக்கப்பட்டது. 125 நாட்கள் வயதுடையது. ஒரு ஏக்கருக்கு சுமார் 6376 கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது. இது நடுத்தர சன்ன அரிசி. அறவை திறன் 72.0%. முழு அரிசி வீதம் 65%. சோறு மற்றும் இட்லி பயன்பாட்டிற்கேற்ற ரகம். இலை சுருட்டு புழு, தண்டு துளைப்பான் பூச்சிகளுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. குலை நோய், இலையுறை அழுகல் நோய், இலையுறை கருகல் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. தாளடி பருவத்தில் நெல் பயிரிடும் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் சாகுபடி செய்யலாம். நெல் AST 21. இந்த ரகம் இட்லி பயன்பாட்டிற்கேற்றது. AST 16 மற்றும் மஞ்சள் சாரடை என்ற இனங்களுக்கிடையில் மரபு கலப்பின சேர்க்கையால் உருவாக்கப்பட்டது. 120 நாட்கள் வயதுடையது. ஒரு ஹெக்டேருக்கு சுமார் 6330 கிலோ விளைச்சல் கொடுக்க வல்லது. நிமிர்ந்த சாயா செடி அமைப்பு, குட்டை பருமன், வெள்ளை அரிசி, அதிக முழு அரிசி காணும் திறன், தண்டு துளைப்பான், இலை மடக்கு புழுக்களுக்கும் குலை நோய், இலையுறை கருகள் மற்றும் பாக்டீரிய இலைக்கருகள் நோய்களுக்கு மிதமான எதிர்ப்பு திறன் உடையது. தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் முன்கார், முன்குறுவை பருவங்களில் பயிரிட ஏற்றது. இவ்வாறு நெல்லில்

0: புதிய ரகங்கள் பற்றி தற்பொழுது பண்ணை செய்தியில் தெரிந்து கொண்டோம்.
1: பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நேர்களை, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 8:30 உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியினை கேட்கவும் ரசிக்கவும் இணைந்திருங்கள் எப்பொழுதும் வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:00. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல் இது, இரட்டைவால் குருவி.

ஒழித்த அந்த பாடல் சத்யா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் பாடியது. தொடரும் பாடல் இது உதயகீதம் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது.

ஒழித்து அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய திரை இசை. நினைவூட்டுகிறோம் நேர்களே, புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 8:30 உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் வெள்ளப்பாட்டு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பினை கேட்கலாம். இரவு 9:30 சங்கீத வானிலை, 10 தேன்மழை. நிகழ்ச்சியை கேட்கவும் ரசிக்கவும் இணைந்திருங்கள் எப்பொழுதும் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது டெய்லி ஏஞ்சல்.

0: 2026. The bill to amend the anti-paper leaks law saw a 10-hour-long debate in the House, while the Prevention of Insults to National Honor Amendment Bill 2026 saw a debate in which only two members participated. Even as the question hour could not be taken up, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnav informed the Lok Sabha in a written reply that the government remains conscious of the risks children face online, including exposure to harmful content, cyberbullying, exploitation, and digital addiction. However, the government has not announced any proposal to prohibit social media accounts for children under 16 years. He said the government studies global regulatory approaches on online child safety and examines international developments while reviewing India's legal and policy framework, taking into account constitutional requirements, technological considerations, privacy, innovation, and digital inclusion. And that's all in Parliament Review.
1: Akashvani Puducherry, Neram Yetumani Mupadrimidam.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவ பிரிவில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு. உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவ பிரிவில் ஒருவார காலம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று வெள்ளுப்பாட்டு நிகழ்ச்சியின் தொகுப்பினை இப்போது கேட்கலாம்.

0: எனக்கு ஒரு தம்பி இருக்காருன்னு சொன்னேன்ல, அதோ அவர் தான் அந்த தம்பி. இவருக்கு இவருக்கும் இவரோட சம்சாரத்துக்கும் நிறைய சந்தேகம் இருக்கா. இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறோம் இல்லைங்களா, இங்க அவங்க பரச்சலாம் அவங்களோட சந்தேகத்தையும் தீர்த்த மாதிரி ஆச்சு, நம்ம பொதுமக்களுக்கும் புரிய வச்ச மாதிரி ஆச்சுன்னு இங்க வர சொல்லி இருக்கேங்கக்கா.
1: ஆமாங்கக்கா, என்ற பேர் தான் மன்னருங்க என்ற ஒரு கோயம்புத்தூர். இது எங்களுக்கு தலப்பிரசவம்க்கா. இது என்ற சம்சாரம் மல்லி ஆசையா மல்லிக்கண்ணே மல்லிக்கண்ணு தான் கூப்பிடுவாங்க. இந்த தலப்பிரசவத்தை பத்தி எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குதுங்க, அதை பத்தி கேட்டு போட்டு சந்தேகத்தை தீர்த்து போடலாம்னு வந்து போட்டோங்க.
0: நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
2: இங்கதான் எங்க அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அவ முதல்ல வர பால அழுக்காவும் பிசு பிசுன்னு இருக்கும்னு சொல்லி வெளியில எடுத்து விட்டுட்டாங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே.
0: அத பத்தி சொல்றேன் கேளுங்க. குழந்தை பிறந்த உடனே முதல்ல சுரக்கிற பால தான் சீம்பாலுன்னு சொல்றோம். குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள குழந்தைக்கு அந்த பாலை கொடுத்துடணும். குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய எளிதில் ஜீரணமாகக்கூடிய முதல் உணவும் முதல் மருந்தும் கூட அதுதான். சீம்பால முதல் உணவு சொல்றீங்க, சரி, அதை ஏன் முதல் மருந்துன்னு கூட சொல்றீங்க? அதை ஏன் முதல் மருந்துன்னு சொல்றேன்னா, சீம்பாலில் இருக்கிற வெள்ளை அணுக்கள் வயிற்றுப்போக்கு மற்றும் மஞ்சக்காமாலை போன்ற தொற்று நோய்களை தடுக்கிறதால அதை முதல் மருந்துன்னு சொல்றோம்.
3: அப்படியா?

0: சீம்பால திரவ தங்கம்னு சொல்றாங்க போல.
1: ஆமா ஆமா
0: சரிக்கா, சீம்பாலை பத்தி நல்லா புரியற மாதிரி சொல்லிட்டீங்க. தாய்ப்பால் கொடுக்கறதால தாயுக்கு என்னென்னலாம் நன்மை இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அத பாட்டாவே பாடிடலாமா? பிரசவத்தை

0: வேணா வேணான்னு பாடுறீங்களே அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி எல்லாருக்கும் சொல்லுங்க.
1: வேணா வேணான்னு ஏன் சொல்றேன்னா, தாய்ப்பால அதிக நாள் தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறதால கருப்பை புற்றுநோய், மார்பக புற்றுநோய், உடல் பருமன் மற்றும் நீரிழிவு நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னும் ஏராளமான நன்மைகள் இருக்கு, அதையும் சொல்றேன் கேளுங்க. ஒரு குழந்தைக்கு தாய் தொடர்ந்து பால் கொடுக்கறதால

ஆமாமா, குழந்தைக்கும் நிறைய நன்மைகள் இருக்கு. உலகத்துல இருக்கிற எல்லா தாய்க்கும் தன்னோட குழந்தைதான் உலகமே. தன்னோட குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு ஒவ்வொரு தாயும் நினைப்பாங்க. அதனால தாய்ப்பால்ல தான் குழந்தைங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சத்தும் சரியான விகிதத்தில் இருக்கிறது. அதை விட முக்கியமா தொடர்ந்து தாய்ப்பால் அதிக நாள் கொடுத்தா குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி மற்றும் அறிவுத்திறன் மேம்படுகிறது. அத நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல சொல்லிடலாமா? தாய்ப்பால பத்தி பாட போறோம், புது பாட்டு சொல்லி பாட போறோம்.

பாலோடு அன்பினை கலப்பது தாயின் மூளையம்மா.

0: தாய்ப்பாடி மகத்துவத்தை பற்றியும் தாய்ப்பால் கொடுத்த நோயின்றி வாழன் மிக அருமையா சொன்னீங்க. அப்படிப்பட்ட வரப்பிரசாதமான அந்த தாய்ப்பாலை எவ்வளவு நாளை கொடுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஓ சொல்லிடலாமே. குழந்தை பெற்ற தாய்மார்கள் குழந்தைக்கு 6 மாசம் வரைக்கும் கட்டாயம் தாய்ப்பாலை மட்டும் தான் கொடுக்கணும்.
2: ஆமா, 6 மாசம் வரைக்கும் தாய்ப்பாலை மட்டும் தான் கொடுக்கணும்.
1: 6 மாசத்துக்கு பிறகு தாய்ப்பாலோடு சேர்ந்து இணை உணவுகளையும் கொடுக்கலாம்.
2: ஆமா,
1: அது மட்டும் இல்லைங்க, இணை உணவுகளோட தாய்ப்பாலையும் 2 வருஷம் வரைக்கும் கொடுத்தா அந்த குழந்தை அதிக எதிர்ப்பு சக்தியுடனும் ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாமலும் வளரும்.
2: ஓ அப்படியா, 6 மாசம்

0: ரெண்டு வருஷம் வரைக்கும் தாராளமா தாய்ப்பால் கொடுக்கலான்னு சொல்லிட்டீங்க, ரெண்டு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் சொருக்குமாங்கக்கா?
1: சொல்றேன் கேளுங்க. ஒரு தாய் தன் குழந்தைக்கு பாலூட்டணும்னு நினைச்சாலே அந்த நினைப்பு அந்த எண்ணம் அதுவே அவங்களுக்கு பால் அதிக அளவுல சுரக்க வைக்கும்.
2: ஓ பேஸ் பேஸ் கேட்கவே நல்லா இருக்குங்கக்கா.
1: கூடவே சத்தான உணவுகளையும் எடுத்துக்கொண்டா பால் இல்லைன்ற நினைப்புக்கே இங்க இடம் கிடையாது.
3: ஆமா,
0: சத்தான உணவுன்னு சொல்றீங்களா, அது என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பழங்கள், காய்கறிகள், தானியங்கள் மற்றும் வெந்தயம், பூண்டு, சோம்பு, சீரகம் இதையெல்லாம் உணவுல அதிக அளவுல சேர்த்து கொள்ளணும்.
3: ஆமா,
1: புரதச்சத்து மிகுந்த பால், முட்டை, மீன், கறி இவற்றையும் அதிக அளவுல எடுத்துக்கொள்ளணும்.
3: ஆமா,
1: அது மட்டும் இல்லாம தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் ஒரு நாளைக்கு கட்டாயம் 4 லிட்டர்ல இருந்து 5 லிட்டர் வரைக்குமான தண்ணீரை கட்டாயம் எடுக்கணும்.
3: ஓ அப்படியா?

0: அக்கா இப்படிப்பட்ட அருமையான தாய்ப்பாலை கொடுக்கும் போது தாய்மார்கள் சில பேர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது முகத்தை கூட பார்க்காம செல்போன் பேசிக்கிட்டோம், இந்த பக்கத்துல இருக்கவங்கிட்ட கதை பேசிக்கிட்டோம், போன்ல ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஸ் பார்த்துட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. இது சரியாக்கா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: அதை பத்தி சொல்றமா, சரியான கேள்விமா. தவமா தவமிருந்து குழந்தைய பெத்தா மட்டும் போதாதுங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது குழந்தையோட முகத்தை பார்த்து தாயின் மார்பகத்தின் கருப்பு பகுதி முழுவதும் குழந்தையின் வாயில் முழுவதுமாக இருக்கும்படி பார்த்து பால் கொடுக்கணும். பால் கொடுத்த பிறகு குழந்தைய தோளில் போட்டு தட்டி பிறகுதான் குழந்தைய படுக்க வைக்கணும்.

0: குழந்தைய பார்க்க வர்ற சொந்தக்காரங்க எல்லாம் குழந்தையோட நாக்குல தேனை தடவுறதும் சக்கரை தண்ணிய தடவுறதும் அது மட்டும் இல்லாம தாய்க்கு தாய்ப்பால் பத்தலன்னு நினைச்சிட்டு புட்டி பால், கழுத பால், பால் பவுடர் எல்லாம் போடுறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க?
1: ஆமா ஆமாங்கா, என்ற மாமனார் மாமியார் கூட கொஞ்சம் விவரம் தெரியாதவங்க தான், அவங்களும் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறாங்க.
2: ஏனுங்க மாமா, எங்க அம்மா அப்பா பத்தி குறை சொல்லாம உங்களால இருக்க முடியாதே. ஏன், உங்க அம்மா அப்பா ரொம்ப விவரம் தெரிஞ்சவங்க தானே, உங்க அக்கா பிள்ளைக்கு அவங்களும் குட்டி பால தானே போட்டாங்க, அத மறந்துட்டீங்களா நீங்க?
3: அடடா, எடுத்துக்கோங்க சண்டையில, நாங்க சொல்றத கேளுங்க.

0: குழந்தைக்கு பால் கொடுத்தா அழகு குறைஞ்சிரும்னு நிறைய பெண்கள் நினைக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறீங்க?
1: அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்ல போறேன், இந்த காலத்துக்கான சரியான கேள்விமா. குழந்தைக்கு பால் கொடுக்கும் தாய்மார்கள் பால் ஊட்டும் போது ஏற்படக்கூடிய ஒரு விதமான மகிழ்ச்சியான சந்தோஷத்தால அழகு என்ன கூடித்தான போகும். ஒரு தாய்க்கும் மகளுக்கும் நடுவில் இருக்கிறது அன்புதானே? ஒரு தாய்க்கும் மகனுக்கும் நடுவில் இருக்கிறது அன்புதானே? ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் கொடுக்கிற அந்த சுகம், அந்த காட்சி, அந்த மாட்சி, அந்த தாய் அரசாள்ற அந்த அரசாட்சி எல்லாம் என்ன ஒரு அழகு! அழகும் குறையாது, அன்பும் குறையாது.

0: சிதமாவாரி தாய் பால இந்த மாறி பச்சை உடம்பு தாரி நீ தேவதையா மாறி கொடுத்திடமாவாரி தாய் பால இந்த மாறி கூடி போகும் அழகு தாய் பால் கொடுத்து பழகு சிறந்து வளரும் உள்ள கேட்டுக்கோங்க நல்லா தன்னான தன தானே தன தந்தான தன தானே
1: எங்க அக்கா பொண்ணு கேக்குறா நான் வேலைக்கு போயிட்டா என் குழந்தைக்கு எப்படி பால் கொடுக்கறதுன்னு அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: சொல்றேன் கேட்டுக்கோங்க. நமது அரசாங்கம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்காகவே மகப்பேறு விடுப்புன்னு ஒண்ணு கொடுக்கறாங்க.
3: ஆமா,
2: அதன் மூலயமா தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுப்பதை தொடர்ந்து கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு போதுமான ஓய்வும் கிடைக்கிறது இந்த லீவு மூலயமா.
3: அப்படியா?
2: அது மட்டும் இல்லாம பொது இடங்களான ரயில் நிலையம், பேருந்து நிலையம் மற்றும் பணியிடங்கள் எல்லாம் பாலூட்டு நிறைய ஒண்ணு அமைச்சு கொடுத்து தடையில்லாம தாய்ப்பால நமது அரசாங்கம் ஊக்குவிக்கிறது.
3: ஓ, அப்படியா?

0: வேலைக்கு போற பெண்களுக்கு லீவ் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. லீவு முடிச்சு வேலைக்கு போற பெண்கள் வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு எப்படி தாய்ப்பால் கொடுக்க முடியும்
1: சொல்றேன் கேட்டுக்கோங்க. இடுப்பு காலம் முடிந்து வேலைக்கு போற பெண்கள் கொதிக்கப்பட்டு கொதிநீர்ல போட்டு கொதிக்க வச்ச ஒரு சுத்தமான முடி போட்ட பாத்திரத்துல அந்த பாலை எடுத்து வச்சிருந்தா அந்த பாலை 4 மணி நேரம் வரைக்கும் குழந்தைக்கு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம 4 மணி நேரத்துக்கு மேல 24 மணி நேரம் வர அந்த பாலை குளிர்சாதன பெட்டியில வச்சிருந்தோம் நம்ம கொடுக்கலாம்.
2: ஓ அப்படியா, அது மட்டும் இல்லங்கா, தாய்ப்பால் ஊற்ற தாய்மார் இருக்கிற கூட இருக்கிற ஒவ்வொரு கணவர்மாரும் மாமியாரும் நாத்தனாரும் மற்றும் சக ஊழியர்களும் அந்த தாய்மாரோட வேலை பழுவை எல்லாம் குறைச்சு அவங்க வேலைகள் எல்லாம் பகிர்ந்து செஞ்சு வேலை பழுவை குறைக்கணும். அவங்களுக்கு போதுமான ஓய்வை கொடுத்து அவங்க தொடர்ந்து தாய்ப்பால் ஊட்டுவத கட்டாயம் ஊக்குவிக்க வேண்டும்.
3: ஆமா, கட்டாயம் ஊக்குவிக்கணும்.
1: தாய்ப்பால் கொடுக்கிற அந்த தாய்மையை நம்ம ஆதரித்து
2: ஆதரித்து
1: அரவணைத்து
2: அரவணைத்து
1: ஊக்குவித்து
2: ஊக்குவித்து
1: ஏற்ற வசதிகளையும் சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுத்தால் அவர்களால ஆரோக்கியமான குழந்தையையும் ஆரோக்கியமான சமுதாயத்தையும் உருவாக்க முடியும்.
2: ஆமா, கண்டிப்பா உருவாக்க முடியும்.

0: பதவி பணம்னே தைப்பாசம் மட்டும் முன்னே நாட்டில் உள்ள அனைவருமே தாத்தா பாட்டி கணவர் எல்லாம்
1: கணவர் எல்லாம் கணவர்

0: தை பால மட்டும் தந்திடவே தாங்கி நிற்போம் அனைவருமே.
1: பொண்டாட்டியோட பெருமையெல்லாம் இதெல்லாம் உன்ற வீட்டிலேயே வச்சுக்கோ. இவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கவனமா கேளுற தம்பி.
2: அது அப்படிங்களா, பண சேமிக்க எப்படி பண வங்கி இருக்கோ, ரத்த சேமிக்க எப்படி ரத்த வங்கி இருக்கோ, அது போல நம்ம ஜிப்மர் ஹாஸ்பிட்டல்ல செயல்படுற தாய்ப்பால் வங்கி தான் அமுதம் தாய்ப்பால் மையம்.
0: அமுதம் தாய்ப்பால் மையம்,
1: ஏடிஎம்னா அமுதம் தாய்ப்பால் மையங்களாங்கக்கா. அந்த மையத்துல அப்படி என்னங்கக்கா பண்றாங்க?
2: இந்த மையத்துல இங்க குழந்தை பெற்ற தாய்மார்கள் அளவுக்கு அதிகமா சுரக்கிற பாலை இங்க தானமா வழங்கலாம். அப்படி இங்க தானமா வழங்கப்பட்ட பால் மிஷன் மூலமா சுத்திகரிக்கப்பட்டு பதப்படுத்தப்பட்டு தாய் இல்லாத குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கும் கொடுத்து அவங்க உயிரை காப்பாத்துறாங்க.
3: ஏனுக்கா, இந்த இறக்குற கிணறு தான் சுரக்குமுங்களா, அந்த மாதிரிங்களா?
2: அட அதே தான். அது மட்டும் இல்லைங்க, நீங்க டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாலும் குழந்தைக்கு கொடுத்த போக மீதமான பாலை வீணாக்காம இங்க அமுதம் தாய்ப்பால் மையத்துல வந்து தானமா வழங்கலாம்.

0: இசை என்றா தம்பி மன்னாரு, இப்ப உன்ற சந்தேகம் எல்லாம் தீர்ந்து போச்சு இல்ல?
1: ஆமாங்கா, இப்ப வந்தப்போ எல்லாம் எந்த சந்தேகம் இருந்துச்சு எல்லா சந்தேகம் தீர்ந்து போச்சுங்கா. இவங்க பாட்டு கேட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்கா.
2: ரொம்ப சந்தோஷம்.
0: ஏனுங்கம்மா, இப்ப மட்டும் நம்ம வீட்டுல இருந்தீங்கன்னா நீங்க என்ன பார்த்து ஒரு பாட்டு பாடுவீங்கல்ல?
3: அதுக்கு என்ன போச்சு, உங்களுக்காக நாங்க பாடுறோம் கேளுங்க.
4: என்னடி சித்திரமே என் பிள்ளைய பெற்றவளே, சொல்லடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே. அன்புல பெட்டகமே என் பிள்ளைய பெற்றவளே, ரத்தமே தாய்ப்பாலே சாமியே கொட்டன வரும் பண்ணுறனே. ஓய்வெடுக்க சொல்லுறனே, மன அழுத்தம் குறைய வைக்கிறனே, செஞ்சிறனே.

சரி, இவ்வளவு நேரமா நம்ம சீம்பாரை பத்தி சொல்லிருக்கோம், தாய்ப்பால் பயன்கள் பத்தி சொல்லிருக்கோம், தாயின் உணவு முறையும் சொல்லிருக்கோம், தாய்ப்பால் தானத்தை பத்தியும் சொல்லிருக்கோம். அதனால பால் கொடுக்கும் தாய்மார்கள் ஆனந்தமாய் வாழ வேண்டும். பார்க்க வந்த தாய்மார்கள் கையேறம் போல் வாழ வேண்டும். சான்ஸ் கொடுத்த அதிகாரிகள் ஆனந்தமாய் வாழ வேண்டும்.

0: செட்டு அமைத்து தந்த ஆபரேட்டர் வாழ வேண்டும், போட்டோ ஷூட்டு எடுத்து தந்த கேமராமேன் வாழ வேண்டும், ஒளிபரப்பு செய்ய வந்த வாழ வாழ்க. இவ்வளவு நேரமா நம்ம தாய்ப்பால் பற்றியும் அதன் மகத்துவத்தை பத்தியும் எல்லாருக்கும் சொல்லி இருக்கோம், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். என்ன எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? என்ன மன்னாரு, உனக்கும் உங்க சம்சாரத்துக்கு புரிஞ்சுதா?
1: ரொம்ப புரிஞ்சுதுங்கக்கா. எனக்கு புரிஞ்சுதுங்க, உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுச்சுங்களா?
0: அதனால எல்லாருக்கும் ஒரு நன்றிய சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம். சொல்ல உங்களுக்கு வார்த்தை.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உலக தாய்ப்பால் வாரம் 2026 முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவ பிரிவில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் வானொலி தொகுப்பு.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா இன்று மக்களவையில் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் அனைத்து மக்களவைத் தொகுதிகளிலும் மக்களுக்கான பாஸ்போர்ட் சேவைகள் அந்தந்த தொகுதியிலேயே கிடைக்கும் வகையில் இதுவரை பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் இல்லாத தொகுதிகளில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய தகவல் தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் பொம்மசேனி சந்திரசேகர் இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதனை தெரிவித்தார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். இதைத் தொடர்ந்து அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. காரைக்காலில் ஆகஸ்ட் 15-16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள ஃபெத்து புதுச்சேரி கலை விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி இன்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். வேளாண் பொருட்கள் மற்றும் பதப்படுத்திய உணவுப் பொருட்களுக்கான ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் சென்னை மண்டல ஆணையம் இன்று ஏனாமில் நடத்திய திறன் மேம்பாட்டு முகாமில் இயற்கை மேலாண்மை

0: மற்றும் மதிப்பு கூட்டல் நடைமுறைகளால் ஏற்றுமதியாளர்களுக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து எடுத்துக் கூறப்பட்டது. தென்கொரியாவில் நடைபெறும் கொரியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளில் 7 இந்திய வீராங்கனைகள் மகளிர் ஒற்றையர் பிரிவில் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஏனும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல்.

0: and presented by the News Services Division of Akashvani. You can listen to it on our mobile app, News on AIR. This program is also available on our YouTube channel, News on AIR Official. You may share your feedback about this program through email at airnsdtalks@gmail.com or WhatsApp on 928-909-4044.
1: Spotlight.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30. சங்கீத வானிலை. தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் இது, சின்ன பூவே மெல்ல பேசு.

சங்கீத வானிலை. தொடக்கமாக எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணிஜெயராம் பாடிய பாடல் இது, சின்ன பூவே மெல்ல பேசு.

ஒலித்த அந்த பாடல் பகலில் ஒரு இரவு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. இனி தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடலின் படம் செந்தூரப்பூவே.

கேட்ட அந்த பாடல் நிழல்கள் திரைப்படத்திற்காக தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமாரமணன் பாடியது. இனிவரும் பாடல் எஸ் என் சுரேந்தர் மற்றும் பி எஸ் சசிரேகா பாடியது. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஓமை விழிகள்.

நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், ஜென்சி மற்றும் எஸ் பி சைலஜா பாடிய பாடலை கேட்டு ரசித்தோம். நாம் ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை. தேன்மழையின் தொடக்கமாக படகோட்டி திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடிய பாடல்.

புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி தேன்மழை. இனிவரும் பாடல் பூவாத்தலையா திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

நேரம் 10:20. 47 நிகழ்ச்சியில் கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கும் பாடல் தாயை காத்த தனையன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த மலருக்கு என் மேல் என்னடி கோபம் முள்ளாய் மாறியது.
1: தேன்மொழியில் நாம் கேட்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பூஜைக்கு வந்த மலர். ஒலிக்கும் குரல்கள் வி.வி. சீனிவாஸ் மற்றும் பி. சுசீலா.

நேரம் 10:42:28. தேன்மழையில் ஒலிக்கும் பாடல் சேர்வரிசை திரைப்படத்திற்காக பி. சுசீலா மற்றும் எஸ். பி. பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 10:51. ஒலிக்கவிருக்கும் பாடல் சர்வர் சுந்தரம் திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன் மற்றும் LR ஈஸ்வரி பாடியது.

0: நாம் கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மழை.
1: சென்னை மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லுன குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு.

0: நாளை காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் தொடர்ந்து சேவை செய்திகள். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். மரப்பயிர் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி. வழங்குபவர் ஈ. நாகப்பன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி. தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே. திவ்யா அவர்கள். ஏழு 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் செம்பை வைத்தியநாத பாகவதர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு அன்பு எனும் ஆயுதம். நெறிப்படுத்துகிறார் சிவகாம சுந்தரி. 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு, ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வாய் வந்தனா அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி. 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரைய சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ. பி. எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள். வழங்குகிறார் ஆர். ஜே. சிவகங்காவதி. ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி. சீனிவாஸ் ஐயங்கர் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம். 4:00 பாட்டும் பரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை எம். எஸ். விஸ்வநாதன், கதை மற்றும் வசனம் பாலமுருகன், இயக்கம் பி. மாதவன். 5:00 பொன்மாலை பொழுது விழி என்ற தலைப்பில் திரையிசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 வரை திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:15 வரையிலும், பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்த அனுபவங்களை பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர். ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோடி இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். எட்டு 15 நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார். நாடகம் எழுதியவர் ஜி. நிஷா நந்தினி. அமைப்பில் உதவி கே. பரமேஸ்வரி. அமைப்பு கே. பவானி, எம். ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10:00 க்வெஷ்சன் ஹர் இன் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இதுவரை கேட்டது நிகழ்ச்சி குறிப்புகள். தொடர்வது வானிலை அறிக்கை. 7/8/2026 மற்றும் 8/8/2026 ஆகிய நாட்களில் மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில், இதனிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Reshma Tiwari.